நேரும் காலை 5:40 நிமிடம். முன்னோர்களை வணங்கும் ஆடி அமாவாசை தினத்தில் இணைந்திருக்கிறோம். அருள் மாலை. ஆண்டவன் கண்ணுக்கு அற்பமானது என்று எதுவும் இல்லை. அவன் அனைத்தையும் ஒன்று போலவே நேசிப்பான். அவனைப் போல நீயும் இரு என்கிறார் ஸ்ரீ அரவிந்தர்.

கோடை பண்பலை 100.5 அருள் மாலை இணைந்திருக்கிறோம். அருள் மாலையில் இன்பங்களை அனுபவிக்கும் ஆசைகளை முற்றிலும் மனதிலிருந்து நீக்காமல் ஆன்மீக வாழ்வில் எதையும் அடைய முடியாது என்கிறார் சுவாமி விவேகானந்தர்.

நமது மக்களை நாடி நாளும் உங்களை நாடி வரும் 100.5 செவிநிறைக்கும் இன்றைய நமது நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல், 6:20 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் கோவில் விழா தகவல்கள், கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நீரும் கேட்கலாம். காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை நிகழ்ச்சி கொண்டு வரும் உங்களுக்காக வேளாண் தகவல்கள், பாட்டும் பதமும், புமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், பிருத்வி விமன்ஸ் இனர்வியரின் இன்று அன்று இனிமை தரும் பாடல்களும் இடம்பெறும். காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக, 8:10 புமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு நேயர்களே உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவேல் நிகழ்ச்சி இன்று பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். சிறப்பு விருந்தினராக கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். காலை 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியாவில் திரையுலக கலைப்பயணம், சிறப்பு விருந்தினர் திரைப்பட இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்கள். 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலம் நலம் அறிய, முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி. இன்று ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்கள் நீங்கள் பாட வரலாம். நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம் இன்று நாங்களும் நடிப்போம்ல எனும் நிகழ்ச்சி. 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் வத்தலகுண்டின் இனிய வாழ்க்கை, 12:50 ஜெம் கேன்சர் சென்டரின் மாய வலை மீள வழி, பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், 2 மணிக்கு டோல் தமாக்கா தூள், 3 மணிக்கு உயிரெழுத்து நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா

கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் விடுகதை வனத்தூரிகை 4:30 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் விடுகதை வனத்தூரிகை 5:00 இடைக்கால பாடல்கள் அலங்கரிக்கும் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம் இடம்பெறும். மாலை 6:00 ஆலய தரிசனத்தை தொடர்ந்து கதம்ப மலர்கள் மலரும். 6:10 புமெக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை கேட்கலாம். 6:40 பொன்னியின் செல்வங்கள் நிகழ்ச்சி. 7:00 ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம் நிகழ்ச்சி. 8:00 இளமை பேசுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க எனும் இரு விளையாட்டுகள் காத்திருக்கிறது. 9:00 கொடைத்தென்றல். 10:00 நினைவே சுகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. முன்னிரவு 11:00 இரவு சிறகு. இணைந்தே ரசித்திருங்கள் நேயர்களே. நள்ளிரவு 12 வரை உங்கள் கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை

இறைப்புகள் பாடி நிறைவுக்கு வருகிறது இன்றைய அருள் மாலை. இனி மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயிலின் வசந்த விடியல். மும்பை வருகிறது செய்தி சுருக்கம்.

கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தில் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். லைபீரிய நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து பேசினர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக்கு அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் வசந்த விடியல்.
1: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏற்ற மிஸ்டர் கோல்டு.

0: இனிய புதன்கிழமை விடியல். இன்று ஏதோ சிறப்பு நடக்கும். இன்று ஒரு புதிய பரிசு கிடைக்கும். இன்று ஒரு புதிய தொடக்கம் இருக்கும் என்ற நல் எண்ணத்துடனும் நம்பிக்கையுடனும் தொடங்குங்கள். எண்ணம் போல் ஏற்றம் பெறட்டும் உங்களுடைய இந்த நாள். வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம் வசந்த விடியல் நிகழ்ச்சிக்கு. நல்லதொரு தொடக்கம் நாளெல்லாம் பயனளிக்கும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் துவக்கமாக இப்பொழுது உங்களுக்காக
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் நான் துறவு உரைத்தல் குரல் எண் 1137.

அதை வெளிப்படுத்துவதற்காக மடலேற துணியாத பெண்மையின் பெருஞ்சிறப்பைப் போல வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 1137 அதிகாரம் 400 உரைத்தல்.

அனுபவித்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்காக மடலேறத் துணியாத பெண்மையின் பெருஞ்சிறப்பைப் போல வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 1137, அதிகாரம் 4, துறவுரை.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 ஆலய உலா.
1: திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று

அங்குள்ள பாண்டிய நாடுகளின் நடுவில் அமைந்த அழகிய நகரம் திண்டுக்கல். பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையாக இந்நகரை சொல்கிறது சிலப்பதிகாரம். திப்பு சுல்தான் ஆண்டபோது திண்டுக்கல்லில் மலைக்கோட்டையின் கிழக்கு பகுதியில் போர் பயிற்சி செய்யும் மைதானத்தில் மாரியம்மனுக்கு ஒரு சிறு பலிப்பீடமும் மூலஸ்தான விக்கிரகமும் அமைத்து வழிபட்டார்கள். அதுவே அவர்களுக்கு காவல் தெய்வமாக இருந்துள்ளது. இவளிடம் கேட்டவரும் எதுவும் பொய்த்ததில்லை. எல்லா நோய்களும் தீர்த்து வைக்கும் மிகப்பெரிய மருத்துவச்சி. கோட்டையின் முன்பே அமைந்திருப்பதால் கோட்டை மாரியம்மன் கோயிலுக்கு மூன்று வாசல்கள். முன்புற வாசல் அம்மன் புறப்பாட்டுக்கும் பக்தர்களுக்கும், பின்புற வாயில் மலைக்கோட்டையை ஒட்டியிருக்கிறது. சன்னிதியின் உட்புறத்தின் நுழைவாயில் தாமிரத்தால் ஆன கம்பம் அமைந்திருக்கிறது. அம்மன் சன்னிதியின் பிரகாரத்தில் விநாயகர், மதுரை வீரன், நவகிரகங்கள், முனீஸ்வரர், காளியம்மன், துர்க்கை அருள் செய்கிறார்கள். கருவறை சதுர வடிவ அமைப்பில் கூரை தாழ்வாக இருக்கிறது. கருவறையின் மேல் ஒரு விமானம் உண்டு. ஆரம்பத்தில் வெறும் மண்ணால் கட்டப்பட்டு இருந்தது. பீடம் மட்டுமே இருந்த இடத்தில் பின்னாளில் புதுப்பிக்கப்பட்டு அம்மனின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டது. இந்த சிலையை தனியாக வெளியே எடுக்க முடியாது. தரையோடு தரையாக வெகு ஆழத்தில் வைத்திருக்கிறார்கள். கோட்டை மாரியம்மன் கருவறையில் ஆவுடையார் பீடத்தில் இருக்கிறாள். காளியின் அம்சமாகவும் கனகதுர்க்கை சாயலிலும் இடது காலை மடக்கி வலது காலை தொங்கவிட்டு கோரை பற்களோடு வீர ஆசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருக்கும் அம்பிகையின் அழகை பார்த்தவர்கள் வாழ்நாளில் மறக்க முடியாது. அப்படி ஒரு கம்பீரமான அழகு. எட்டு கைகளில் பாம்பு, உடுக்கை, கத்தி, சூளாயுதம், கேடயம், வேல், கபாலம், குங்கும கமலம் ஏந்திய அவளின் திருவுருவம் பெரும் காவல் தரும்.

அலங்கார மண்டபத்திலிருந்து ஒரே நேரத்தில் கொடிமரம், மூலஸ்தான அம்மன், கோபுர கலசம் மூன்றையும் பார்க்கலாம். ஆதிபராசக்தி எப்படி உலகத்தை படைத்து காத்து வருகிறாள் என்பதை மிக நுணுக்கமாக சொல்லும் கொண்டாட்டமாக மாசி திருவிழாவின் 20 நாட்களில் அம்பிகை தசவதார திருக்கோலத்தோடு ஒவ்வொரு நாளும் காட்சி தருவது வேறு எங்கும் இல்லாத சிறப்பு. பெண் தெய்வமான மாரியம்மன் தசாவதார கோலங்களில் காட்சி தருவதும் சயனக்கோலத்தில் காட்சி தருவதும் தரிசிக்க வேண்டிய அபூர்வ காட்சி. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 9, 10,

0: 11 ஆகிய நாட்களிலும், அக்டோபர் மாதம் 2, 3, 4 ஆகிய நாட்களிலும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை சூரியனின் செங்கதிர்கள் அம்பிகையின் திருமுடி மீது பட்டு முகத்தில் இறங்கி ஜொலிக்கும் அபூர்வ காட்சி நம் கண்களை நிறைக்கும் காட்சி. தெப்பத் திருவிழாவின் போது மாரியம்மன் சயனகோலத்தில் காட்சி தருகிறாள். திண்டுக்கல் பகுதியும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அம்பிகையின் ராஜாங்கமே. சாதி மத இனம் பார்க்காமல் பக்தர்கள் கொண்டாடுவது அம்பிகையின் அருளுக்கு சாட்சி. மாசி திருவிழா காலங்களில் 30 லட்சம் பக்தர்கள் அம்பிகையை தரிசனம் செய்வார்கள் என்றால் பாருங்கள், முளைப்பாரி, பால்குடம் எடுத்தல், அங்க பிரதட்சணம், மலர்பந்து சாத்துதல், கண்மலர் சாத்துதல், உப்பு மிளகு போடுதல், பூக்குழி இறங்குதல், கரும்பு தொட்டில் போடுதல் என ஒவ்வொரு நேர்த்திக் கடனுக்கும் ஒவ்வொரு பலன் உண்டு. அம்மை கண்டுவிட்டால் அம்பிகையை மனதார வேண்டி தீர்த்தம் வாங்கி சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்தால் அம்மை விலகும் என்பது நம்பிக்கை. திண்டுக்கல் கோட்டை மாரியம்மன் ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். திண்டுக்கல் மாவட்டம் கோட்டை மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்தோம் இன்று.
1: கோடை பண்பலை 100.5. இதுவரை நாம் கேட்டோம் ஆழைய உலா.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய வசந்த விடியல்.
1: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வசந்த விடியல்.
7: சிலு சிலு வென குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள் மடல் வெடிக்குது, வெடிக்குது வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: ஒன்று, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985 7123 4 5
2: என்றென்றும்.
6: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
7: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
9: இன்றைய மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக.
6: கோடை பன்மலை 100.5 பிஞ்சு மொழியில் நம் நெஞ்சம் மகிழ கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: இனிப்பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக அழகான குட்டி பாப்பா வந்திருக்காங்க. அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: சாத்விகா.
0: ஓ, சாத்விகாவா நீங்க? சாத்விகா, அழகா பூ வச்சிருக்கீங்களே தலையில, யார் வச்சு விட்டது?
1: அம்மா.
0: என்ன கலர் அது?
1: ஒயிட் கலர்.
0: அது ரெட் கலர் இல்லையா?
1: ரெட் கலர்.
0: ஆ, சரி சரி. அதுக்கு இந்த வளையல் போட்டிருக்கீங்களே, இது யார் வாங்கி தந்தது?
1: அப்பா.
0: என்னென்ன கலர் இருக்கு இதுல?
1: எல்லோ கலர், வெள்ளை கலர், ரெட் கலர்.
0: ஆஹா, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: எல்லா கலரும் பிடிக்கும்.
0: எல்லா கலரும் பிடிக்குமா? எனக்கும் எல்லா கலரும் பிடிக்கும். சரி சரி. இங்கே அழகு இந்த நெயில் பிள்ளை எங்கே பாதி பாதி காணா போயிடுச்சு. மருதாணி
1: மருதாணி சவந்து அழிஞ்சு போச்சு.
0: அழிஞ்சு போச்சா? அச்சோ, யார் அழிச்சு விட்டது? தானே அழிஞ்சிருச்சா? சரி சரி. அப்ப இன்னொரு நாள் வச்சுக்கலாமா நம்ம மருதாணிய? மறுபடியும்
1: எங்க வீட்ல மருதாணி செடி இருக்கு.
0: அப்படியா? எத்தனை இருக்கு?
1: என்ன
0: சொல்லி தருவாங்க?
1: நல்ல
0: பழக்கம் சொல்லி தருவாங்களா? உங்க மிஸ் பேர் என்ன?
1: சித்ரா மிஸ்.
0: ஓ, சித்ரா மிஸ்ஸா? சித்ரா மிஸ் உங்களுக்கு பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்?
1: நிறைய.
0: கொஞ்சம் ஒன்று தான் பிடிக்குன்னு சொன்னாங்க.
1: இல்லை, நிறைய பிடிக்கும்.
0: ஓ, அப்படியா? சரி சரி. இப்போ எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க?
1: ரைம்ஸ்.
0: எங்கே சொல்லுங்கள்.
1: ஏதா

0: வாவ், நீங்க இதுல ஏரோப்ளேன்ல போயிருக்கீங்களா? எப்ப போனீங்க?
1: நேத்து.
0: ஓ, நேத்து போனீங்களா? சரி சரி, வானத்துல பறக்கும் போது பயமா இருந்துச்சா?
1: இல்லையே,
0: ஜாலியா இருந்துச்சா? சரி சரி, என்னையும் கூட்டு போறீங்களா? எப்ப கூட்டு போறீங்க?
1: இன்னைக்கே
0: கூட்டு போயிடுறீங்களா? சரி சரி, நம்ம ரெண்டு பேரும் ஏரோப்ளேன்ல வானத்துல பறந்து போயிருவோமா? உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா.
0: அம்மா பேர் என்ன?
1: அம்மா பேர் நிவேதா சரஸ்வதி.
0: அப்பா பேர்?
1: நந்தை குமார்.
0: ஓ, நந்தகுமார். அப்பா என்ன வேலை பாக்குறாங்க?
1: கறி ஓடுறாங்க.
0: சரி, அம்மா உங்களுக்கு என்னெல்லாம் சாப்பிட செஞ்சு தருவாங்க?
1: கேரட்.
0: கேரட்டா? உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கும் ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீங்க அப்படியா? வா, வெரி குட். நீங்க குட் கேர்ள் ஆம்ல. சரி சரி, நீங்க படிச்சு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: அம்மா சட்டு முடிக்கிட்ட வேலைக்கு போவேன்.
0: ஓஹோ, அப்படியா? சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளாகி மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: கோடை பண்பலின் நிருபுள்ளி ஐந்தில் இதுவரை பிஞ்சு மொழியில் நெஞ்சம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

வாழ்த்துகிறோம் நேர்களே. இன்று பிறந்த நாள் மனநாள் காணும் அனைவரையும் பல்லாண்டு வாழ்கவென வாழ்த்தி மகிழ்கிறது கோடை பண்பலை நொறுப்புள்ளியா இந்த

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
11: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
12: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
17: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
9: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேரம் காலை 6:51. இது உங்கள் கோடை பண்பலை 100.5 வசந்த விடியல்.

ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு செய்தியை நமக்கு கொடுத்து செல்லும். விழிப்புணர்வுடன் இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறது இன்றைய வசந்த விடியல். உன்னால்

0: கோடை பண்பலை 100.5 அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
4: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வசந்த விடியல்.
5: இனி கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

அனைவருக்கும் இனிதாகவும் அன்பு நிறைந்ததாகவும் அமையட்டும். இன்று தொடங்கும் உங்களது பணிகளும் பயணங்களும் சிறக்க வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5 சுகமான காலை.

தட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே, ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்ற

0: அது சுற்றி சுற்றி ஆசை நின்று தட்டுகின்றது.
1: நேரம் காலை 7:07. உங்கள் கோழி பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை.

0: நேரம் காலை 7:13.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
4: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் வரும் 13ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை வீட்டில் எளிதான முறையில் சாக்லேட் தயாரித்தல் பற்றிய பயிற்சி நடைபெற உள்ளது. விருப்பமுள்ளோர் இப்பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 94 88 57 57 16. என் மீண்டும் 94 88 57 57 16.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

கொடை பண்பலை நற்பலை ஐந்தில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேஸின் மனதோடு ராகம் இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.

0: பாட்டும் பதமும்
1: கொடை பண்பலை நூற்பிளை ஐந்தின் சுகமான காலை நேரம் காலை 7:23.

0: இசையின் முகவரி இதயத்தின் முதல் வரி, கோடை பண்பலை 100.5. உங்கள் செவிப்பறைகளை செல்லமாய் வருடிக் கொண்டிருப்பது 100.5 கோடை பண்பலை.
1: பாட்ட போடுங்கஜி,
0: நூறு புள்ளி ஐந்து எல்லோரிடமும் எப்போதும். கோடை பண்பலை என்றும் இன்றும் உங்களோடு.
2: நம் மக்களை நாடி நானும் உங்களை நாடி வரும் கோடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை.

0: கோடை பண்பலை 100.5 இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம்.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் மனதோடு ராகம்.
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.
3: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டு

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி August 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

0: கலை பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மன்னா வணக்கம்.
4: வணக்கம் அமைச்சரே, வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள். இன்று என்ன அமைச்சரே?
3: மன்னா இன்று August 12.
4: ஓ, இது யாருக்குமே தெரியாத அமைச்சரே. உங்களுக்கு அவார்டு கொடுக்க ஏற்பாடு செய்ய சொல்கிறேன்.
3: மன்னா
4: பின் என்ன அமைச்சரே, இன்று என்ன சிறப்பு என்று கேட்டால்?
3: ஓ, அப்படி கேட்கிறீர்களா? மன்னா இன்று August 12 சர்வதேச இளைஞர்கள் தினம்.
4: ஆஹா, அப்படியா? வாழ்த்து சொல்லுங்கள் அமைச்சரே.
3: இந்த நாளில் உலகில் உள்ள அத்தனை இளைஞர்கள்.
4: அமைச்சரே அமைச்சரே, முதலில் எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அமைச்சரே.
3: உங்களுக்கு முதியோர் தினம் வரும்போது வாழ்த்து சொல்கிறேன் மன்னா. இன்று இளைஞர்கள் தினம்.
4: சே, வாண்டேடாக வாழ்த்து கேட்டு மூக்கறுப்பு பட்டு விட்டோமே. சரி சரி அமைச்சரே, மேலே சொல்லுங்கள்.
3: மன்னா, 1999 ஐக்கிய நாடுகள் சபை ஒவ்வொரு ஆண்டும் August 12 சர்வதேச இளைஞர்கள் தினமாக கொண்டாடலாம் என அறிவித்தது. இந்த நாள் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு நாளாகவும், அவர்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் ஒரு நாளாகவும், அவர்களின் சவால்களை பற்றி அலசி ஆராய்ந்து அவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு நாளாகவும் இருக்கிறது.
4: ஓஹோ,
3: இளைஞர்களே இந்தியாவின் தூண்கள். இளைஞர்களால் மட்டுமே இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்று முழுக்க முழுக்க இளைஞர்கள் மேல் நம்பிக்கை வைத்தவர் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள். அவர் இன்று நம்மோடு இல்லை என்றாலும், அவர் இளைஞர்களுக்காக விட்டு சென்ற வார்த்தைகள் இன்றும் என்றும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் இல்லையாமண்ணா?
4: உண்மைதான் உண்மைதான் அமைச்சரே.
3: சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், எப்போதும் எதிர்காலத்தை பற்றி பேசும் போதும் சிந்திக்கும் போதும் இளைஞர்களை பற்றியும் சிந்தியுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்.
4: ஓ அமைச்சரே, அதனால்தான் எதிர்காலம் எதிர்காலம் என்று சொல்லி இந்திய கிரிக்கெட் அணியில் கூட நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார்களோ?
3: ஆமாமண்ணா, ஒரு இளைஞன் துடிப்போது இருக்கும் போதே அவனுக்கு வழங்கப்பட வேண்டிய வாய்ப்பை கொடுத்தால்தான் அவன் முழு உத்வேகத்தோடு தனது திறமையை வெளிப்படுத்த முடியும்.
4: அதுவும் சரிதான் அமைச்சரே. சரி அமைச்சரே, உங்களால் மட்டும் எப்படி இப்படி கோர்வையாக பேச முடிகிறது?
3: மன்னா, எல்லாம் உங்களிடம் குடித்த யானைப்பால் தான் மன்னா.
4: யானையா அமைச்சரே? அது ஞானம்.
3: யானை.
4: ஞானம்.
3: யானை.
4: அப்பா அமைச்சரே, ஞானப்பால்.
3: மன்னா, யானைப்பால்.
4: அமைச்சரே, ஞானம்.
3: மன்னா, யானை.
4: அமைச்சரே, யானை. அச்சச்சோ, இவரோடு சேர்ந்து நானும் குழம்புகிறேனே. சரி விடுமையா, ஏதோ ஒரு பால்.
3: அப்படியெல்லாம் விட முடியாது மன்னா. இன்று August 12 சர்வதேச இளைஞர்கள் தினம் போலவே உலக யானைகள் தினம்.
4: ஓஹோஹோஹோ, அதனால்தான் இம்சை அரச நகைச்சுவையை இதில் புகுத்தி இவ்வளவு நேரம் என்னை இம்சை செய்தீரா அமைச்சரே?
3: கோ மன்னா, யானைகளின் முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளவும், மனிதர்களால் யானைகளுக்கு ஏற்படும் இன்னல்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவுமே ஒவ்வொரு ஆண்டும் August 12 உலக யானைகள் தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த யானைகள் தினத்தில் யானைகள் பற்றிய சுவாரஸ்யமான சில செய்திகளை சொல்கிறேன் மன்னா.
4: சொல்லுங்கள் சொல்லுங்கள் அமைச்சரே.
3: மனிதர்களுக்கு எப்படி இடதுகை வலதுகை பழக்கம் இருக்கிறதோ, அதே போலவே யானைகள் ஏதாவது ஒரு பக்கம் இருக்கும் தந்தத்தையே அடிக்கடி இயல்பாக பயன்படுத்துகின்றன. சப்தங்களை நன்றாக உணர்ந்து ஆண் பெண் குரல் வேறுபாட்டை அறிந்து கொள்ளும் தினுடையதாம் யானைகள். யானைகள் ஆண்களை வேட்டையாடுபவர்களாகவும் பெண்களை பாதுகாப்பு தருபவர்களுமாக கருதுகிறது என்று ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கின்றன மன்னா.
4: ஓஹோ, அப்படியா அமைச்சரே?
3: ஆமா மன்னா, இந்த உலக யானைகள் தினத்தில் காடுகள் வளர்வதற்கு முக்கிய காரணமான யானைகளை, செழிப்பான சுற்றுச்சூழல் உருவாவதற்கு காரணமான யானைகளை போற்றி பாதுகாக்க வேண்டும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாகவும் இருக்கிறது. அதையே நம் தர்பாரின் கருத்தாகவும் இன்று முன்வைக்கிறோம் அண்ணா.
4: ஓ சபாஷ் சபாஷ் அமைச்சரே, அருமை அருமை.

0: அமைச்சரே, நான் ஒரு பாட்டு பாடட்டுமா?
1: பாடுங்கள் மன்னா.
0: யானை வருது யானை வருது, வழிய விடுங்கடா.
1: காதில் ரத்தம் வருது ரத்தம் வருது, வாச கதவு தரங்கடா.
0: என்ன
2: நம் கோடை பொன்மலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.

0: நேரம் காலை 7:42 நிமிடம். கொடி பண்பலை நெற்பிளை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சுகமான காலை நேர்களை. இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளவர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ் வழங்கும் வானவில் வானவில் பண்பலை இன்று தந்திருக்கும் வண்ணம், பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள்.
1: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோட் 2608.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: ஆகஸ்ட் 12
2: மாசிடோனியாவில் பிறந்த மாவீரன் அலெக்சாண்டர்
3: பாபிலோனியாவில் இறந்து போனார்.
2: அவருக்கு பின் அவருடைய ராஜ்யத்தை அவரின் தளபதிகள் எடுத்துக்கொண்டனர்.
3: பங்கின் பகுதியாக எகிப்தை தாழ்மி தனதாக்கி கொண்டார்.
2: அந்த தாழ்மியின் வாரிசு 12 தாழ்மி.
3: அந்த 12 தாழ்மியின் வாரிசு 7 கிளியோபாட்ரா.
2: சீசரின் உதவியால் எகிப்து கிளியோபாட்ராவின் தலைமையில்.
3: சீசரும் கிளியோபாட்ராவின் காதலில்.
2: கிளியோபாட்ராவுக்காக பல போர்கள் நடத்தி பல நாட்கள் தங்கி
3: ரோம் ராஜ்யம் தேடும் அளவிற்கு காதல் காலம்.
2: பின் சீசர் ரோம் திரும்ப
3: புரூட்டஸுடன் பலர் இணைந்து சீசரை கொன்ற இடம் செனட் அரங்கம்.
2: சீசர் போன பின் மார்க் ஆண்டனியுடன் காதல் வாழ்க்கை.
3: கிமு 30
2: எகிப்தின் பேரரசி கிளியோபாட்ராவின் நினைவு தினம் இன்று.
3: ஆஸ்திரிய ஐரிய இயற்பியலாளர்
2: குவாண்டம் பொறிமுறைக்கு பங்களிப்பாற்றியவர்
3: ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடன் நடத்திய ஆலோசனை
2: முன்வைத்தார். ஸ்ரோடிங்கரின் பூனை என்ற சிந்தனை சோதனை
3: 1887
2: ஆஸ்திரிய இயற்பியலாளர் எர்வின் ஸ்ரோடிங்கரின்

0: பிறந்த தினம் இன்று.
1: விக்ரம் அம்பாலால் சாராபாய்,
0: இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை.
1: செல்வ செழிப்பில் வளர்ந்தாலும் இல்லை அகந்தை.
0: 23 வயதில் சென்றார் இமயமலை.
1: ஆன்மீகம் இமயம் செல்ல காரணமில்லை.
0: அண்ட கதிர்கள் பற்றிய ஆய்வு அங்கு செல்ல காரணம்.
1: இங்கிலாந்தில் PhD முடித்து திரும்பினார் தாயகம்.
0: அகமதாபாத்தில் ஏற்படுத்தினார் இயற்பியல் ஆராய்ச்சி ஆய்வகம்.
1: பின்னர் விரிவுபடுத்தினார் காஷ்மீர், கொடைக்கானல், திருவனந்தபுரம்.
0: ஆரியப்பட்டாவின் ஏவுதலுக்கு இவர்தான் மிக முக்கிய காரணம்.
1: தொலைக்காட்சி கல்வி ஒளிபரப்புக்கு சைட் என்ற செயற்கைக்கோள் ஏவியதால் பயனடைந்தவர் 50 லட்சம்.
0: விரிவாக்கினார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம்.
1: கூடவே தந்தார் பஞ்சாலை தொழில் மேலாண்மை பயிற்சி நிறுவனம்.
0: பத்ம விபூஷன்
1: விருதுகள்.
0: நிலவில் உள்ள அமைதி கடலின் ஒரு பெரும்பள்ளம் இவர் பெயரில்.
1: 1919
0: இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை
1: விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று. கிங் ஆஃப் ஸ்விங் என்ற செல்ல பெயர்.
0: டென்னிஸ் உலகில் இவருக்கு உண்டு பெரிய பெயர்.
1: 14 கிராண்ட்ஸ்லாம் பட்டங்கள்.
0: 7 விம்பிள்டன் பட்டங்கள்
1: வென்ற அமெரிக்கர்.
0: 2002 ஓய்வை அறிவித்தவர்.
1: 1971
0: அமெரிக்க டென்னிஸ் வீரர்.
1: பிட் சாம்ப்ரஸ் பிறந்த தினம் இன்று.
0: இளையோருக்காக கொண்டாடப்படும் சிறப்பு நாள்.
1: இளையோரின் பிரச்சனைகளுக்கு சர்வதேச அளவில் தீர்வு காண அந்தந்த நாடுகளுக்கான ஓர் வாய்ப்பு.
0: வழங்க ஆணையிட்டது ஐநா அமைப்பு.
1: பல நிகழ்ச்சிகள்.
0: நிதி சேகரிப்பு,
1: ஊர்வலங்கள்,
0: கலாச்சார நிகழ்ச்சிகள்,
1: பொதுக்கூட்டங்கள் இந்நாளில் நடத்தப்படுவது முத்தாய்ப்பு.
0: 1999 முதல் ஐநா அவையில் இந்நாள் அங்கீகரிப்பு.
1: சர்வதேச இளையோர் தினம் இன்று.
2: சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை சிற்றூரில்
3: ராமசாமி செட்டியார் கல்யாணி ஆச்சி இணையாருக்கு மகனாக தோன்றியவர்.
2: இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர்
3: பெரிய கருப்பன்.
2: தமிழின் பால் கொண்ட பற்றாலும் ஆற்றிய தொண்டாலும்
3: அநேகரால் அழைக்கப்பட்டார்
2: தமிழண்ணல் என்று.
3: 1971
2: புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு நாளில்
3: அனைத்திந்திய வானொலி நிலையத்தில் செல்வம் என்ற தலைப்பில் இவர் பாடிய கவிதை
2: அனைத்து இந்திய மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு
3: ஒளிபரப்பு பெற்ற சிறப்புக்குரியது.
2: இவ்வாறாக தமிழ் தொண்டாற்றிய
3: தமிழ் அண்ணல் பிறந்த நாள்
2: இன்று. சோலை காடுகளை உருவாக்குவதில் இதன் பங்கு அதிகம்.
3: காட்டில் விதைகளை கண்ணு கெட்டிய தூரம் போட்டுச் செல்லும்.
2: ஊற்று தண்ணீரை உணர்ந்து கண்டுபிடித்து தருவதால் மற்ற பிராணிகளும் பெரும் நலம்.
3: கூட்டத்தின் தலைவியே உறுப்பினர்களை வழி நடத்தி செல்லும்.
2: யார் இந்த பெரிய உருவங்கள்?
3: நிலங்களில் வாழும் உயிரினத்தில்
2: பெரியவையான யானைகள்.
3: காடுகள் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றால்
2: யானைகள் அவசியம்.
3: காத்திடுவோம் யானைகளை,
2: விட்டிடுவோம் அதன் வீடுகளை.
3: காத்திடுவோம் யானைகளை,
2: விட்டிடுவோம் அதன் வீடுகளை
3: என்று உலக யானைகள் நாள்.
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி விமன்ஸ் இன்னவர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: நேரம் காலை 7:55. கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் சுகமான காலை நிகழ்ச்சியின் நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் சுகமான காலை நாளை காலை 7 மணிக்கு. விடைபெறுகின்றேன் மீனா. நன்றி, வணக்கம் நேர்களே.

கொடை பண்பலை நூற்பிலை ஐந்தில் தொடர்கிறது. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம். முன்னதாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்ய உள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விபரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனித்தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக் அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும்

முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: சுவரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 8:03
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
0: இந்த காலை நேரத்தில் மனதோடு ராகத்தில் அன்பு நேயர்களை சந்திக்க மாவளோடு காத்திருக்கிறேன். நான் உங்கள் பனசரி யோகானந்த். சின்ன கேள்வியோடு தொடங்கிடலாம். August 12 இன்னைக்கும், August 12 இன்னைக்கு அது எல்லாருக்குமே தெரியும். August 12 January 12 உள்ள ஒற்றுமை என்ன தெரியுங்களா? என்னடா இது வித்தியாசம்னா கூட 2 மாதத்துக்கும் இடையில 5 மாதம் இருக்குதுன்னு சொல்லிடலாம். ஒற்றுமை கேட்குறாங்களே என்னவா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. யோசிக்கிறதுக்காகத்தான் இந்த கேள்வியே கேட்குறோம். அடடா நான் கண்டுபிடிச்சிட்டேனே அப்படின்றீங்களா? ரெண்டுமே ஆங்கில மாதம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் சரிதாங்க. ஆனால் கொஞ்சம் துடிப்பாக யோசிச்சு பாருங்களேன். துடிப்பாவா? ஆமாங்க, ரெண்டுமே துடிப்பான இளைஞர் தினம். ஒன்று சர்வதேச இளைஞர் தினம், அதாவது இன்னைக்கு August 12. இன்னொன்று தேசிய இளைஞர் தினம், January 12. எந்த நாளையும் கொண்டாடுறதுக்கும் அனுசரிக்கிறதுக்கும் ஒரே நோக்கம்தான் இருக்கும். அந்த நாளை பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படின்றதான். இன்னைக்கு சர்வதேச இளைஞர் தினம். இந்த கால இளைஞர்கள் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் கொடுத்தா நிறைய பேர் என்ன பண்ணுவோம்? கழுவி கழுவி ஊற்றுவோம். அந்த கால இளைஞர்கள் சின்ன சின்ன செயல்களுக்கும் ஊக்குவிச்சு பாருங்களேன். இந்த கால இளைஞர்களை ஏன்னா தட்டி விழுகிறவர்களை விட தட்டி கொடுத்ததால் எழுகிறவர்கள் பல உயரங்களை தொட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இந்த நல்ல விஷயத்தை காலை நேரத்தில் பகிர்ந்துட்டு போலாமா மனதோடு ராகம். இன்னைக்கு நிகழ்ச்சி யாருக்காக அப்படின்னு சொல்லணும்னா, இந்த மாவட்டத்தோட பேரை சொன்னாலே மனசில் பல விஷயங்கள் வரும். அதில் முக்கியமாக செட்டிநாட்டு வீடுகள், செட்டிநாடு வீடுகள் வந்து மனசில் வந்து நிற்குங்க.

0: ஆயிரம் ஜன்னல் வீடு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. ஆனால் உண்மையிலே இருக்குது, ஆயிரம் ஜன்னல் வீடு உள்ள அரண்மனை இந்த மாவட்டத்தில் தான் இருக்குங்க. இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் பசக்குன்னு பதிகிற மாதிரி பச்சை, மஞ்சள், சிவப்பு இந்த வண்ணங்களை பயன்படுத்தி அழகுபடுத்தி இருப்பாங்க இந்த வீடுகள். நம்ம வீடெல்லாம் சும்மா வந்து ஒரு செண்டு ரெண்டு செண்டில் கட்டியிருப்போம். ஆனால் இந்த வீடுகள்லாம், அதாவது செட்டி நாட்டு வீடுகள்லாம் சுமார் ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு பரப்பளவு கொண்டதாக இருக்குமா. முன்புற வாசல் ஒரு தெருவுலையும் பின்புற வாசல் இன்னொரு தெருவுலையும் இருக்குன்னா பார்த்துக்கங்களே, அவ்வளவு சிறப்பு மிக்க செட்டி நாட்டு வீடுகளை நீங்கள் இப்போவும் போய் பார்க்கணுன்னா காரைக்குடி சுற்று வட்டாரத்தில் பார்க்கலாங்க. இந்த அரண்மனைகள் அமைந்த சிவகங்கை மாவட்ட நேர்களைத்தான் இன்னைக்கு நிகழ்ச்சி அழைக்கிறது. வாருங்கள் நேர்களே, உங்களுக்காக காத்திருக்கிறது கோடை பண்பலை 100.5. சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இப்போதான் புதுசாக பேச வர்றேன் அப்படின்றவங்களுக்காக 24 24 24 அங்கே உள்ள சகோதரிகள் 24 24 29 வரலாம். மற்ற அனைத்து வழக்கமான சிவகங்கை மாவட்ட நேயர்கள் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலின் முன் இணைப்பு எண் 045 42 இணைச்சு வரலாம். வாங்க வணக்கம். வாங்க முதல் நேயர் வணக்கம். இன்னைக்கு வந்து ஆடி அமாவாசை தினம்.
1: ஆமாமா, எங்க ஊர்ல ரெண்டு இடத்துல அன்னதானம் போடுறாங்கம்மா.
0: சரிங்க, ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு நிறைய செந்தில் வந்து ஒரு புத்தகம் வச்சிருப்பாரு, எந்தெந்த கோவில்ல வந்து அன்னதானம், அந்த புத்தகம் காண போயிரும். அந்த மாதிரி வந்து அன்னதானத்தை வந்து நீங்க நினைவுபடுத்தினதுக்கு நன்றி. தானத்திலே சிறந்த தானம் என்னங்க? அப்படியா? அதெல்லாம் கூச்சப்படுறதெல்லாம் இல்லைங்க. சாப்பாடு
1: என்ன வனாலத்தை சாப்பிட என்ன கூச்சமா இருக்கு?
0: அதான் சொல்றேன், வயிறுக்கு வஞ்சனை பண்ணிட்டு என்ன பண்றது? சரிங்க,
1: எங்க வேணாலும் போயிருவேன்.
0: சரிங்க, இப்ப இங்க வாங்க. என்ன பாட்டு வேணும்?
1: ஆமா, இந்த திருச்சி தம்பத்துல இருந்து தாய் கலை பாட்டு கொடுத்துருக்கோம்.
0: சரிங்க, உங்களுக்காக கோடை பண்பலை 100.5 பாடல் வருது, கேளுங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள், குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
5: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
9: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம் போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
10: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
11: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
10: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
11: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
10: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
11: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
9: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள். வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
12: அதாவது முன்னேறுவதுல சில கஷ்டம் இருக்கு. முன்னுக்கு வருவதற்காக பாடுபடுவது, உழைப்பது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படி முன்னுக்கு வரும்போதே உங்களை மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைச்சா ஒரு காரியம் பண்ணணும். என்ன காரியம் பண்ணணும் தெரியுமா? உங்க மனசை எதிர்காலத்துல வைக்கிறதுல இருந்து கொஞ்சம் இறக்கி நிகழ்காலத்துல வைக்கணும். இதுதான் சீக்ரெட். இப்போ நான் முன்னேறும் போது எதிர்காலத்தில் மனசை வைக்கிறேன். நாளைக்கு என்ன பண்ண போகிறேன், 5 வருஷம் கழிச்சு என்ன பண்ண போகிறேன், நான் மலை உச்சிக்கு போய் என்ன பண்ண போகிறேன், நாளைக்கு அப்புறம் அடுத்தது, இந்த வாட் நெக்ஸ்ட், அடுத்தது என்னங்கிற அந்த ஒரு பேர்னிங் சென்சேஷன், எரிகிற நெருப்பு உணர்ச்சி இருக்குது மனசுக்குள்ள. அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு. இப்போ அடுத்தது என்னங்கிறது எதிர்காலத்தில் மனதை நிறுத்துதல் ஆச்சுங்களா. இப்போ நிகழ்காலத்தில் இருக்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக இருக்கலாம். இப்ப நிகழ்காலத்துல மனசு இல்லைன்னு வச்சுங்க, ஒரு கணம் கூட நம்மளால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. அதாவது இன்னைக்கு முன்னேறி இருப்பேன், அப்ப சொல்லுவான் நான் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு நாய்படாத பாடுபாடு. அப்ப நாயா இருந்தா இப்ப என்ன, இப்பதான் நல்ல நாயகனா இருக்கிறல்ல, கௌரவமா இருக்கிறல்ல, என்னன்னு அதையே நினைச்சு புலம்பிக்கிட்டேன். கடந்த காலத்தை நினைச்சு நினைச்சு

0: நினைச்சு நினைச்சு துக்கப்பட்டுக்கிட்டே இருக்காது. அதே மாதிரி எதிர்காலம், இப்போ இருக்கிறதுல நாளைக்கு இப்படி ஆகணும், நாளைக்கு இப்படி ஆகணும் அப்படின்னு எதிர்காலத்திலேயே மைண்டை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறது ஒரு பெரிய சீக்ரெட். நிகழ்காலத்தில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்கிறார். இந்த அருமையான கருத்தை ஒரு பியூட்டிஃபுல் ஜென் ஸ்டோரி, அதாவது உச்ச நிலை நிகழ்காலத்தில் இருப்பதை பற்றி இவ்வளோ உச்சமாக நான் வந்து சிந்திக்கவே முடியாது, அப்படிப்பட்ட செய்தி ஒரு புத்தகத்தில் படித்தேன். ஒரு ஜென் மாஸ்டர், ஒரு புத்த பிக்ஷு, ஒரு மகா ஞானி, அவர் உயிர் பிரிய போகிற தருணம், அதாவது மரண தருவாய் படுத்திருக்கிறார். அவர் அப்படி படுத்திருக்கிற சந்தர்ப்பத்தில் அந்த மகான் படுத்திருக்கும் போது சிஷ்யர்கள்லாம் சுற்றி நிற்கிறாங்க. எதுக்கு நிற்கிறாங்க? இவர் ஏதாவது சொல்லுவார், முக்கியமான விஷயம் சொல்லுவார், சாகிறதுக்கு முன்னாடி பெரிய ஞானம், இது வரைக்கும் சொல்லாத ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிடுவார் அப்படிங்கிற ஐடியாவில் எல்லாம் சுற்றி நின்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்ல போகிறார், என்ன சொல்ல போகிறார், தி லாஸ்ட் வேர்ட், கடைசி வார்த்தை, பெரிய ஞான வார்த்தையாக வரலாம் அப்படிங்கிற ஆவலில் எல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி நின்றுக்கிட்டு இருக்கும்போது அந்த குரு ஒன்றுமே சொல்ல பேசாமல் இருக்கார். பொறுமை இழந்து போயிட்டான் சிஷ்யன். ஏதாவது மகாஞானமான ஒரு வார்த்தையை கடைசி வார்த்தையாக சொல்ல மாட்டாரான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு சிஷ்யம் வெளியே போனவன் இந்த குருவுக்கு ரொம்ப பிடிச்சது திராட்சை பழம். அந்த திராட்சை ஒரு கொலை வாங்கிட்டு வந்து குரு கிட்ட பணிவாக கொடுத்தான், சுத்தம் பண்ண திராட்சையை. அவர் ரெண்டு திராட்சையை மட்டும் எடுத்து மரண சந்தர்ப்பம் அப்போ நிதானமாக அந்த திராட்சையை வாயில் போட்டார். இப்போ சிஷியெல்லாம் பார்த்தேன், இப்போ ஏதாவது சொல்லுவார், ஏதாவது சொல்லுவாருன்ட்டு கடைசியாக வெக்கத்தை விட்டு எல்லாம் கேட்டான், குருவே கடைசி வார்த்தை, ஞானமயமான வார்த்தை ஏதாவது எங்களுக்கு சொல்லக்கூடாதா, கடைசி உபதேசம் என்னன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கூடாதா, சொல்லுங்க குருவே அப்படின்னா. அப்படியே எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு குரு சொன்னார், திராட்சை இனிப்பாக இருக்கிறது, திராட்சை இனிப்பாக இருக்கிறது. என்ன அருமையான ஒரு மெசேஜ் பாருங்க. இவர் சாக போறாருங்கிற எதிர்கால கவலை இல்லை, செத்துவிட்டா நமக்கு எதிர்காலம் என்ன ஆகும், மரணத்துக்கு அப்புறம் உடம்பு இருக்குமா, மரணத்துக்கு அப்புறம் ஆன்மா உண்டா, அது மோட்சத்துக்கு போகுமா நரகத்துக்கு போகுமா, மறுபிறவி உண்டா, நாம செத்துவிட்டா சிஷ்யன்லாம் கஷ்டப்படுவானா, அழுவானா, அழமாட்டானா, நத்திங். மனசு இந்த மாதிரி எதிர்கால சிந்தனையில எதுலையுமே இல்லை, நிகழ்காலத்தில் இருக்கிறார். இப்ப திராட்சை கடைசியா சாப்பிட்டது இனிப்பாக இருக்கிறது, திராட்சை இனிப்பாக இருக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே கண்ணை மூடினார், உயிர் பிரிந்து விட்டது. அந்த குரு ஞானம் அடைந்தவர், ஏன் நிகழ்காலத்தில் பூரணமாக மனதை வைத்து கொண்டு நிம்மதியாக இருக்க கற்றுக்கொண்டவர். மனிதர்கள் வந்து உழைக்கணும், பாடுபடணும், முன்னுக்கு வர்றதுக்கு திட்டமிடணும், தோல்விகளை எல்லாம் ரீ அசஸ் பண்ணி எடுத்து பார்த்துட்டு அதை மறுபடியும் பரிசீலனை பண்ணி எடுத்து பார்த்து முன்னுக்கு வரணும். ஆனால் அதுக்காக எப்போ பார்த்தாலும் மனசை வந்து சோகத்தில், துக்கத்தில், வருத்தத்தில், வேதனையில் வச்சிருக்கக்கூடாது. நிகழ்காலத்தில் மனசை கொண்டு வந்து நிறுத்தி ஆனந்தமாக இருக்க தெரியணும்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெடிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
3: தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வான்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 மனதோடு ரகமேனிக்கு சிவகங்கை மாவட்ட நேயர்களோடு வாங்க பேசலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம் சார்.
4: சிவகங்கை மாவட்டம் பாடுகாட்டம் ராஜா அண்ணாமலை நகரில் இருந்து கே ஆர் சரவணன், எஸ் அன்புமணி தமிழ்மணி சார்பாக பேசுகிறேன்.
3: ஓ, இதே மாதிரியே வந்து 8 ஒரு பையன் பேசுவாரு. அவர் யாரு?
4: அதுதான் என் பையன்.
3: என்ன
4: பண்ணிருக்கீங்க?
3: எப்படி போகுது தொழில்லாம்? காணாடுகாத்தான்ல வந்து அரண்மனை இருக்குங்களா?
4: ஆமா, ராஜா அண்ணாமலை பேரு. அதுக்கு ராஜா அண்ணாமலை நகர்ல வந்து ராஜா வீடு இருக்கு.
3: அப்படியா?
4: அண்ணாமலை செட்டியார்.
3: ஓ, சரிங்க. நம்ம போய் சுத்தி பாக்கலாங்களா?
4: சுத்தி பார்க்கணும். அளவுடைய சுத்தி காடு வேணும். நீங்க எங்க இருந்து வாருங்கன்னு?
3: ஓ, சரிங்க. எங்க இருந்து வரீங்க அப்படின்றத காமிச்சாதான் உள்ள விடுவாங்க.
4: ஆமா, சரி. அனுமதி வேணும்.
3: சரிங்க. சந்திரமுகி அறையெல்லாம் இருக்கா?
4: இருக்கு.
3: இருக்கா?
4: இருக்கு.
3: சுரங்கமே இருக்கா? சரிங்க. சரி, படை எடுத்து வந்துருவோம். என்ன பாட்டு வேணும் இப்போ?
4: எதிர்நீச்சல் பாட்டுல வந்து ஏதோ ஒரு பாட்டு கொடுக்க.
3: சரிங்க. எஃப்எம் ஃபேமிலிக்காக, இப்ப உங்களுக்காகவும்.

0: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: கல்யாணத்துல கவனிச்சியா?
3: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
0: கோடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை August 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்.
5: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
6: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
3: கோடைப்பன் விலை 0.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
4: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கும் மனதோடு ராகம்.
2: இன்னைக்கு மனதோடு ராகம் சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பேசிட்டு இருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம்.
3: இனிய பண்பலஞ்சி காலை. வணக்கம்.
2: உங்க பேர் சொல்லுங்க.
3: சிவகங்கை மாவட்டம் மானாமந்திரி பூனா ஜெயக்குமார் பேசுறேன்.
2: சிவகங்கைனாலே ஒரு சிலர் டக்கு டக்குன்னு ஆஜராயிருது, அப்படிதானே?
3: அவர்
2: ஜெயக்குமார என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க? அவர் பேரு என்ன பாடல் வேணும்? நல்லா இருக்கோங்க.
3: என்ன
2: பாடல் வேணும்?
3: சின்மை.
2: அந்த படத்துல இடம் பெறல அந்த வெர்ஷன். இருந்தாலும் வந்து சின்மை பாடின அந்த முத்த மழை தான் இப்ப பெய்யணும் அப்படின்றீங்க. இப்ப உங்களுக்காக கோடை பண்பலையில

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்பு, எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612, காண்டாக்ட் 8939808574.

பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கல்லெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட் மந்த்ரா கல்லெண்ணெய்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: என்றும் தரமே நிஜம் பாக்கு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: நேரம் காலை 8:40. இன்னைக்கு காலையில 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிற தலைப்பு பட்டு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். அதாவது பட்டு புழு வளர்ப்புல நவீன தொழில்நுட்பங்கள் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சிறப்பு விருந்தினராக பங்கேற்கவிருக்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். காலை 9 மணிக்கு வானவில் தந்திருக்கிறது தலைப்பு பட்டு புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். சிவகங்கை மாவட்ட நேயர்களுக்காக மனதோடு ராகம் இன்னைக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருக்குங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ,
3: யார் பேசுறீங்க?
4: மீனா பேசுறேன்.
3: என்னமா?
4: மீனா?
3: மீனா?
4: மீனா
3: கேக்கலங்க. சரியா?
4: முகுணா.
3: சுகுணா?
4: முகுணா.
3: முகுணா? முகுணா மூவா? மூ மூ மா மீ மூ. முகுணா? என்னங்க சுகுணா கேள்விப்பட்டிருக்கோம், முகுணா வித்தியாசமா இருக்கே. படிக்கிறீங்களா?
4: என்ன
3: படிக்கிறீங்க முகுணா?
4: 7th ஸ்டாண்டர்ட்.
3: அப்படியா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பலீங்களா?
4: கிளம்பிக்கிருக்கேன்.
3: சரிங்க சரிங்க முகுணா, எங்க இருந்து பேசுறீங்க? சிவகங்கை மாவட்டத்துல
4: கொடைக்கானல்
3: கோடை பண்பலை ரொம்ப பிடிக்கும். சரிங்க, இப்ப உங்களுக்கு
4: மனதோடு ராகம்.
3: மனதோடு ராகம் என்ன?

0: பாட்டு வேணும் இப்போ?
1: பவளமல்லி.
0: பவளமல்லி, சரிங்க. விரிவான விடை எழுதுக அப்படின்னா ஒரு வார்த்தையில் எழுதி வைக்காதீங்க முகுணா, சரிங்களா? சரிங்க, பரவாயில்ல. இப்போ உங்களுக்காக பாடல் வருது, கேளுங்கள்.

0: வணக்கங்க, நான் தான் உங்க பின்னணி பாடகர் வேல்முருகன் பேசுறேன்.
1: என் கண்ணே
0: கோடை எஃப்எம் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.

கிட்டத்தட்ட 3 கோடி மக்களுடைய மனதில் வந்து நீங்க இடம்பெற்று மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்க இருக்கிறது நம்ம கோட எஃப்எம். இந்த கோட எஃப்எம்னுடைய அத்தனை நிகழ்ச்சிகளையும் கேட்டு தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருக்கிறார்கள். கோட எஃப்எம்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: கரூர் செட்டிநாடு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி, கவுன்சிலிங் கோட் 2630.
2: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மென்ட்,
3: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
2: எல்லாமே டாப்.
4: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல், கவுன்சிலிங் கோட் 2612.
5: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடல் எண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடல் எண்ணெய்யே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். கொடை பண்பலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில்
0: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: கோடை பண்பலை 100.5 சைபால்
4: முகத்தில் வருவா சைபால் சரியா திறந்தோ சைபால் இதையில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
5: சைபால்
3: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
6: ஒரு நண்பர் வந்தார், ரொம்பவும் இறுக்கமாக உடை அணிஞ்சிருந்தார். அதாவது ஆடைக்குள்ளே அவர் மாட்டிக்கிட்டு இருந்தது மாதிரி தெரிஞ்சது. ஏன் துணி குறைச்சலாக எடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்டோம். இல்லைங்க, எனக்கு எப்போவுமே இறுக்கமாக உடை அணிகிறது தான் பிடிக்கும் அப்படின்னார். ஒருத்தர் எப்படி உடை அணிகிறார் அப்படிங்கிறத வச்சே அந்த ஆள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். உடை அணிகிற விதம் ஒருத்தருடைய மனநிலையை வெளிப்படுத்து தான். இப்போ இறுக்கமான உடை அணிகிறவங்க பொதுவாக மன நிம்மதி இல்லாதவங்களாக இருப்பாங்களாம், கோபக்காரங்களாக இருப்பாங்களாம். ரொம்ப தொளதொளப்பாக ஆடை அணிகிறவங்க இருக்கிறாங்கள, அவங்கெல்லாம் அமைதியான ஆளாக இருப்பாங்களாம், சாந்தமாக இருப்பாங்களாம். இவங்கள்லாம் போராடுறதுக்கு சரியாக வரமாட்டாங்களாம். இப்படி ஒரு கணிப்பு இருக்குது. அதனால தான் போர் வீரர்களுக்கெல்லாம் இறுக்கமான உடையை தான் கொடுக்கறது வழக்கம். ஆனால் சன்னியாசிகளை பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் ரொம்ப தொளதொள உடைகள் தான். அவங்கள்லாம் வந்து டைட் பேண்ட் போட்டுக்கிட்டு நிற்க மாட்டாங்க சன்னியாசிகள்லாம். அதே மாதிரி சன்னியாசிகள்லாம் காவி உடையை தேர்ந்தெடுக்கிறதுக்கும் காரணம் உண்டு. பல ஆண்டுகள் சோதனை செஞ்சு பார்த்துட்டு தான் சன்னியாசத்துக்கு காவி தான் சரி அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பௌதீக விஞ்ஞானப்படியும் அதுதான் சரி. அதாவது சூரிய ஒளியில் வந்து 7 வண்ணங்கள் உண்டு. ஒரு பொருள் மேலே அது விழும்பொழுது அந்த பொருள் நமக்கு சிவப்பாக தெரிஞ்சதுன்னா அந்த பொருள் வந்து சிவப்பை தவிர மற்ற எல்லா நிறக்கதிர்களையும் உள்வாங்கிக்கிட்டு சிவப்பு நிறத்தை மட்டும் வெளியில் விடுது, அதாவது விலக்கி விடுது. அதனால தான் அந்த பொருள் வந்து சிவப்பாக தெரியுது. உடல் ஆரோக்கியத்துக்கு ஓரளவு சிவப்பு தேவைப்படுது. அதனால தான் காவி உடை அணிஞ்சால் சூரிய ஒளி ஓரளவு சிவப்பை விலக்கிவிடும், அதாவது சிவப்பின் பலனும் கிடைக்கும். இந்த சிவப்பு

0: இவன் கெடுதலும் இல்லை அப்படின்னு யோசனை பண்ணாங்க. காவி வந்து உதய வேளையின் நேரம், கீழ் வானத்தில் கதிர் உதிக்கிற வேளையில் முதல் ஒளி தோன்றுகிற நேரத்தில் காவி நிறம்தான் கசியும். தியானம் செய்கிறப்போ முதல்ல காணக்கூடிய ஒளி காவி நிறம்தான். தியானத்தின் உச்ச நிலையின் நேரம் நீலம். தியானம் வந்து காவிய நிறத்தில் ஆரம்பமாகி நீல நிறத்தில் நிறைவடைகிறது அப்படிங்கிறார் ஓஷோ. நீலம் வந்து தியான சிகரம், காவி வந்து தியான ஆரம்ப குறியீடு, ஒரு சன்னியாசியின் ஆரம்ப தரிசனம் அப்படிங்கிறார் அவர். ஒருத்தர் நாள் பூரா காவி உடையே அணிஞ்சிருந்தா அந்த நிறம் வந்து அவருக்கு வந்து தியானத்தை பற்றிய நினைவை வந்து ஊட்டிக்கிட்டே இருக்கும். இப்படியே வந்து ஆடைக்கும் தியானத்துக்கும் இடையில் ஒரு தொடர் ஏற்படுது, ஒரு துறவியின் உள்ளார்ந்த பண்பாக அது மாறுது. கடைவீதியில் ஒரு பொருள் வாங்க போகிறோம், அது மறந்துடப்படாதுங்கிறதுக்காக ஞாபகம் முடிச்சு போட்டுக்கிறோம். அந்த முடிச்சுக்கும் பொருளுக்கும் தொடர்பு இல்லை, ஆனால் கடைவீதிக்கு போன உடனே அந்த முடிச்சு வந்து அந்த பொருளை ஞாபகப்படுத்துது. அதாவது அந்த முடிச்சு வந்து ஒரு தொடர்பு அம்சமாக அமையுது. அது மாதிரி தான் காவி உடையும். ஒரு துறவி வந்து நடக்கும் பொழுது, சாப்பிடும் பொழுது, குளிக்கும் பொழுது அவருடைய காவி உடை அவருக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ஒரு நிலைப்படுத்தப்பட்ட நினைவாக ஞாபகம் முடிச்சாக மாறிடுது. காவி ஆடை இல்லைன்னா ஒருத்தரால் துறவியாக முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அதே நேரத்தில் காவி ஆடையால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அதில் ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுதான் உண்மை. இவ்வளவு தூரம் காவி ஆடையை பற்றி சொல்கிறதுனால எல்லோரும் சன்னியாசியாக போயிடுங்கோ அப்படின்னு நாம் சொல்கிறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. மனசுக்கும் நிறத்துக்கும் உள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவ்வளவும். நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவரை போய் பார்த்திங்கன்னா காவி உடை அணிஞ்சிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு கை ரெண்டையும் விரித்து வச்சுக்கிட்டு தியானத்திலே உட்காந்துருப்பார். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அதாவது 20ஆம் தேதிக்கு பிறகு என் கையில் ஒரு பைசா கூட கிடையாது, ஒரு சன்னியாசி லெவலில் இருக்கிறேன், என்கிட்ட எதுவும் செலவுக்கு கேட்காத அப்படின்னு என் மனைவிக்கு நாசூக்காக உணர்த்துறதுக்காக அப்படி உட்காந்துருப்பேன் அப்படின்னு விளக்கம் கொடுக்குறார் அவர்.
1: வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நேரம் காலை 8:55 நிகழ்ச்சியோட நிறைவான நேரம். நாம் எந்த வேலை செஞ்சாலும் அதை நேர்மையாக செஞ்சால் நம்மளுடைய பேரை சொல்லுவாங்க, பேர் சொல்லும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பேரே தேவையில்லைங்க, பேரை மாற்றி மாற்றி ஒரு பாடலுக்காக பேசுவோம் அப்படின்னு சில பேர் வந்து சின்ன பிள்ளைத்தனமாக வந்து இன்றைக்கு நிகழ்ச்சியில் வந்து ஒரு நேயர் பேசினாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரியது, எல்லாமே நம்பிக்கை அடிப்படையில் தான் போயிட்டுருக்கு. சில பேர் வந்து ரொம்ப அழகாக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து உண்மையாகவே பேசுனீங்க, மகிழ்ச்சி. விடைபெறுகிறேன், உங்கள் பனசிறி யோகானந்த். நன்றி நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும்.
2: இனி கோடை பண்பலை 100.5 பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் வானவில் வருகிறது. மும்பை செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் மத்திய அரசு குழுக்களை அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் Group 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையையொட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கலில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அளிக்கப்பட்டது. கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: கோஷா சன்ஃப்ளவர் ஆயில். அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மிஸ்டர் கோல்டு ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
5: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்டு ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கு ஏத்த மிஸ்டர் கோல்டு.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
11: வணக்கம் நேர்களே. வானவில் பண்மலை 100.5 இன்று தந்திருக்கும் வண்ணம், பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள். பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். நேர்கள் வரலாம் 24 24 24 அல்லது 24 24 26 அல்லது 24 24 29. கொடைக்கானலின் முன் இணைப்பக எண் 0 45 42. நிகழ்ச்சியில் உங்களோடு செல்வபாலா.
12: நன்றி மீனா. வணக்கம் தமிழ், வணக்கம் நேர்களே.

கொடைக்கானல் பண்பலையின் 1.5 வாரவில் நிகழ்ச்சி இன்று வேளாண் வானவிலாக வருகிறது. பொதுவாக வேளாண்மையில் 3 மாதம், 6 மாதம், 1 வருடம் இந்த மாதிரியான கால இடைவெளியில் வருமானம் வரும். ஆனால் மாதாந்திர ஊதியம் மாதிரி ஒவ்வொரு மாதமும் 21 நாட்களில் வருமானம் பார்க்க முடியும் அப்படின்னா அது இந்த பட்டுப்புழு வளர்ப்பு தான். இது தொடர்பான பல்வேறு தகவல்களை வழங்க இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர் ஏறத்தாழ 14 ஆண்டு காலமாக பூச்சியியல் துறையில் பணியாற்றிட்டு இருக்காரு. 5 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. கரூரில் இருக்கக்கூடிய இந்திய வேளாண்

0: ஆராய்ச்சி கழகத்தின் கீழ் இயங்கக்கூடிய புழுதேரி வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக தொலைபேசி வழியாக இணைந்திருக்கிறார். அவரை சந்திக்கலாம். ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: நல்லமா இருக்கீங்களா?
1: ரொம்ப நல்லா இருக்கேங்க.
0: மகிழ்ச்சிங்க உங்களை சந்திக்கிறதுல. விவசாயிகளுக்கு அதிகப்படியான வருமானம், அதுவும் தொடர்ச்சியான வருமானம், ஒவ்வொரு மாதமும் வருமானம் வரணும் அப்படின்னா இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு ஆகச்சிறந்த தொழில். அந்த தொழிலில் நவீன தொழில்நுட்பங்கள் அப்படின்ற தலைப்பில் தான் இன்றைக்கி நேயர்கள் நிறைய கேள்விகளை கேட்க போகிறாங்க. ஐயா, நவீன தொழில்நுட்பம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஈசி என்வாயன்மெண்ட் கண்ட்ரோல் செட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சிஸ்டம், அந்த பண்ணை முறை அப்படிங்கிறது இப்போ தற்போதைய சூழ்நிலையில் பரவலாக பார்க்க முடியுது. அதை தவிர்த்து வேறு என்னென்ன மாதிரியான நவீன தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குங்க?
1: நம்ம வந்து பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றது வந்து புழு வளர்ப்பு மட்டும் இல்லாம இல்ல மல்பரி வந்து முக்கியமான பங்காற்றுறது. மல்பரி தலை வந்து வளர்க்கலாம். அதுல இருந்து நம்மளுக்கு இந்த பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்றது வந்து அந்த மல்பரி இருந்து ஆரம்பிச்சு கடைசிய கூடு அறுவடை பண்ற வரைக்கும் உள்ள ப்ராசஸ். சோ நவீன தொழில்நுட்பம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அது இங்க இருந்து ஆரம்பிச்சிட்டோம். சொட்டு நீர் பாசனம், உரங்களை பிரித்து கையாளுதல், இயற்கை முறையில் வேளாண்மை பண்றது, அதுக்கப்புறம் வந்து புழு கொண்டு போனதுக்கு அப்புறம் இளம்புழு வளர்ப்பு, அப்புறம் முதிர்ந்த புழு வளர்ப்பு, அதுல கண்ட்ரோல்டு அட்மாஸ்பியர்ல கொஞ்சம் வளர்க்குறது. அதாவது நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்டிஸ் இருக்கு ஓப்பன் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல வளர்க்கும்போது. ஸோ கண்ட்ரோல்ல பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் செலவு குறைவா இருக்கும், அதோட லேபர் மெயின்டெனன்ஸ் வந்து குறைவா இருக்கும். இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் இருக்கு.
0: சரிங்க, இந்த மாதிரியான பல்வேறு தொழில்நுட்பங்களை உள்ளடக்கினது தான், அதாவது மல்பரி முசுக்குட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மல்பரியை சாகுபடி செஞ்சு அதை புழுக்களுக்கு, பட்டு புழுக்களுக்கு உணவாக கொடுத்து அதை முழுமையான ஒரு 21 நாள் சுழற்சிக்கு வருமா அந்த கூடுகளை எடுத்து விற்பனை செய்கிறது. இதுதான் இந்த பட்டுப்புழு வளர்ப்பு. இதில் என்னென்ன மாதிரியான நுட்பங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இப்போ முதலாவது நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: ஐயா உங்களுக்கும் சிறப்பு விருந்தினர். ஐயா உங்களுக்கும் காலை வணக்கங்களுடன் கைலாஸ் மலை மலருங்க. ஐயா
0: சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி?
2: ஐயா கிட்ட 2 கேள்விகள். ஐயா ஐயா மழை காலங்கள்ல கூட பட்டு புழுக்கள் வச்சிருக்கிறதுங்கிறது கஷ்டம் இல்ல. இப்ப எங்க பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வெய்ய காலங்க ஐயா, அதனால புழுக்களை நாங்க எவ்வாறு பாதுகாப்படுத்தி வச்சுக்கணும் அது ஒரு கேள்விங்க. ஐயா நீங்க பால் புழு வர்றது எதனால வருதுங்க ஐயா, அது வராம நாங்க எவ்வளவு சேஃப்டி பண்ணிக்கணுங்க ஐயா, இரண்டுக்கும் சொல்லுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.
0: சரிங்கம்மா.
1: ஆமா வணக்கம்.
0: சொல்லுங்க.
1: இரண்டு கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஒன்னு வந்துட்டு கோடை காலங்கள்ல எப்படி வளர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நவீன தொழில்நுட்பம் சொன்னாங்களா, ஈசி செட் என்வரன்மெண்ட் கண்ட்ரோல்டு, அதுல வளர்க்கறது மூலமா பாத்தீங்கன்னா கோடை காலங்கள் மழை காலங்கள் எந்த வித்தியாசம் இல்ல. நம்ம வந்துட்டு அதுல டெம்பரேச்சர் எல்லாமே ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சிருவோம்.
0: காற்றோட ஈரப்பதம், வெப்பநிலை எல்லாமே ஒரே சீரா
1: அளவு வந்துட்டு வச்சிருவோம். அதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல செக் பண்றது மாதிரி எடுத்து வச்சிடுவோம். எப்ப எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்குன்றது அதுல ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே இது மெயின்டைன் ஆகும். வெளியில வந்துட்டு பாத்தீங்கன்னா 45 டிகிரி இருக்கலாம், இல்ல 20 டிகிரி இருக்கலாம், ஆனா உள்ள 28 டிகிரி ஃபிக்ஸ் பண்ணோம்னா அந்த ரூம்ல 28 டிகிரி வெப்பநிலை மட்டும்தான் இருக்கும். அதே போல 80% காற்றில் உள்ள ஈரப்பதம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் இருக்கும். பாத்தீங்கன்னா வெளிப்புறமா வந்துட்டு 40% இருக்கலாம், 50% இருக்கலாம், இல்ல 90-95% கூட இருக்கலாம், உள்ள வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் இருக்கும். இது மூலமா பாத்தீங்கன்னா அந்த புழுவுக்கு எந்த வித சூழ்நிலை வேண்டுமோ அந்த சூழ்நிலையில ஏற்படுத்தி கொடுத்துறதுனால எல்லா காலநிலைகளும் நம்ம வந்துட்டு சுலபமா வளர்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த ஈசி செட்டோட முக்கியத்துவம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பால் புழு வர்றது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம இளம் புழு வந்துட்டு நல்ல தொற்று நீக்கப்பட்ட புழு வந்துட்டு பார்த்து வாங்கணும். ஸோ அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட அந்த நெத்திகான்னு சொல்லுவாங்க, நெத்திகா அந்த பெட்டு இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பரா தொற்று நீக்கம் செய்யணும். நம்ம ஒரு பேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பீச்சிங் பவுடர், விஜிடா, அந்த மாதிரி டிஃபரெண்ட் மெத்தட் இருக்கு, மருந்துகள் இருக்கு, அது மூலமா வந்துட்டு ப்ராப்பரா தொற்று நீக்கம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா இந்த பால் புழு வந்து அழிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட ஷெட்டு உள்புறமோ வெளிப்புறமோ முழுமையா வந்து நனையிறது மாதிரி நம்ம ஸ்ப்ரே பண்ணணும் மருந்து வந்துட்டு. ஸோ வந்து அந்த ஒரு மருந்துக்கும் இன்னொரு மருந்துக்கும் இடைவெளி பாத்தீங்கன்னா 3 நாட்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 அல்லது 3 மருந்துகளையும் கொடுக்கலாம். இது மூலமா இது மாதிரி தொற்று நீக்கம் செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த பால் புழுவை வந்து சுத்தமா ஒழிச்சிடலாங்கம்மா.
0: நல்லதுங்க, ரொம்ப அருமையான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறீங்க. தொடர்ந்து பேசலாம். இது கொடைக்கானல் பண்பலை 100.5.
3: முடிச்சிட்டு
4: பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
3: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
9: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
10: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்,
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
11: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில் இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
13: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
12: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.

0: போது நமக்கும் சேர்த்து சோழி முடிஞ்சது. குச்சிய தேய்ச்ச பல்லுக்குள்ள குளிர் காய்ச்சல் சேரவில்லை.
1: மேகவீதியில் ராகவ ஊர்வலம் இது கொடைக்கானல் பந்தலையின் 1.5 தலையங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று வேளாண் வானவிலாக விரிந்து கொண்டிருக்கிறது. பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். என் ஸ்ரீதர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு தகவல்களையும் தந்து கொண்டிருக்கிறார். இப்போது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காத்திருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? இணைப்பில் வந்துட்டீங்க, பேசலாம். யார், எங்கிருந்து?
2: சரிங்கம்மா. அன்பின் அறிவிப்பாளர் செல்வபாலா அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் இளையன்குடி இக்பால்.
1: சொல்லுங்க
2: ஐயா. வணக்கம் ஐயா, இருவருக்கும்
1: வணக்கங்க. வணக்கங்க, சொல்லுங்க
2: ஐயா. வந்து இப்ப வந்து பட்டுப்பூச்சி வளர்க்கணும்னா முதலீட்டோட எவ்வளவு ஐயா தேவைப்படும்? அதே மாதிரி இடங்களை எப்படி அமைச்சிருக்க வேண்டும்? திறந்த வெளியில இருக்கணுமா, இல்ல வீட்டுக்குள்ள வந்து ஒரு வயல் வரப்புகளை அப்படி அமைக்கணுமான்னு இருக்கேன் ஐயா.
1: சரிங்க, அதுக்கு என்ன சில முறைகள் இருக்குது ஐயா, சொல்லுவாரு, கேளுங்க.
3: ஐயா வணக்கம். இப்ப பட்டுப்பூச்சி வளர்க்கறதுக்கு பாத்தீங்கன்னா முதல்ல வந்துட்டு மல்பெரி நம்ம அதோட

0: செடி பட்டுப்பூச்சி உணவு வந்துட்டு மல்பெரி தலை தான். அதை வளர்க்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 முட்டை குழிகள் வளர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா குறைந்த அளவு ஒரு 1.5 ஏக்கர் வந்துட்டு மல்பெரி செடி வந்து ரெடி பண்ணணும். மல்பெரி நாற்று உற்பத்தி பண்ணிட்டு இந்த நாற்று வாங்கி 1.5 ஏக்கர்ல வந்து நடவு பண்ணணும். அது வந்து சொட்டு நதி பாசன முறை வந்து சிறந்தது. சொட்டு நதி பாசனம் மூலமா பண்றது தண்ணீர் சிக்கனம் பண்ணணும். சோ அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த 1.5 ஏக்கர் நடவு பண்றதுக்கு ஒரு 2-3 லட்சம் செலவாகும். சொட்டு நீர் பாசனம், நாற்று வாங்குறது, தொழு உரம், வயல் ரெடி பண்றது, இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷெட்டு வந்து ரெடி பண்ணும். ஷெட்டு வந்து ஓப்பன்ல வளர்க்க முடியாது, நமக்கு இதுக்குன்னு தனியா வந்து ஷெட்டு போடணும். அதுக்கு வந்துட்டு பட்டுப்புழு வளர்ப்பு துறையை வந்து தொடர்பு பண்ணீங்கன்னா அதுக்கு எப்படி ஷெட்டு போடணும்
1: அப்படின்னு பட்டு வளர்ச்சித்துறை அணுகணும்.
0: பட்டு வச்சுறையா மானியம் கொடுப்பாங்க. சோ இதுக்கு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 7-10 லட்சம் ரூபாய் வந்து செலவாகுங்க.
1: பொதுவாக வந்து அந்த 2 ஏக்கர் அந்த அளவில் போடுறதுக்கு வந்து 54-22 அப்படிங்கிற அந்த அளவில் ஷெட்டு சொல்லுவாங்க. 60 இல்லைன்னா 60-22 அந்த அளவில் ஷெட் அமைக்கணும், அந்த பண்ணை அமைக்கணும்.
0: ஆமாங்க, அவங்க முட்டை தொகுப்பு எவ்வளோ வைக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாறுபாடும் இருக்குங்க.
1: ஆமாங்க, 100 முட்டை தொகுதிக்கு இந்த அளவு, இல்லை அதை விட கம்மியாக 1 ஏக்கர் மல்பெரி சாகுபடி செய்கிறோம் அப்படின்னா கம்மியான அளவில் பண்ணால் போதுமானது. சரிங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட காத்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனாயம்பட்டிலிருந்து ஜெயசுந்தரன் பேசுறீங்க. சிறப்பு இருந்தால் நீங்க நிலையத்தில் எல்லாம் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நலமா இருக்கிறோம் ஐயா. சொல்லுங்க, என்ன கேள்வி வச்சிருக்கீங்க?
2: சிறப்பு ஒரு கேள்விங்க. இப்ப வந்து பயிர்களுக்கு நம்ம களக்கொல்லி அடிக்கிறோம். இந்த மல்பெரி செடியில வந்து நம்ம கவாத்து அடிச்சுட்டு அதெல்லாம் ஈல்டெல்லாம் முடிச்சு கவாத்து அடிச்சு அடுத்த ஈல்டுக்கு தயார் பண்ணும் போது களக்கொல்லி அடிக்கலாம்ங்களா? இல்ல களக்கொல்லி அடிச்சா இந்த தலையினால புழுங்கிற பாதிப்பு இருக்குமா?
1: பொதுவாகவே இந்த பட்டுப்புழு வளர்ப்புல ரசாயன உரங்கள் மருந்துகளை தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறிப்பா அந்த களைக்கொல்லி. சொல்லுங்க ஐயா, கவாத்து முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த பேஜ் வைக்கிற அந்த இடைவெளிக்குள்ள அடிச்சிட முடியுமா? அந்த களைக்கொல்லி தெளிச்சிட முடியுமா?
0: இல்ல, களைக்கொல்லி வந்து முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்றது நல்லதுங்க. களைக்கொல்லின்றது வந்து மண்ணுக்கும் அதை பயிருக்கும் சேதம் விளைவிக்கும், மண்ணுக்கும் சேதம் விளைவிக்கும். பாத்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்துட்டு பூச்சி, சோ இது வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கல் உள்ள வரக்கூடாது, வராம பயன்படுத்தணும். முடிந்த அளவு வந்து பாத்தீங்கன்னா கைகள்ல வந்து கை கலையா எடுங்க. இப்ப இடையுழவு வந்துட்டு கருவிகள் மூலமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட் வீடர் இருக்கு,
1: பவர் வீடர்,
0: பவர் டில்லர், பவர் வீடர், இது மாதிரி நிறைய இடையுழவு களைகள் எடுக்கிற மிஷின் எல்லாம் இருக்குங்க. இந்த மாதிரி வந்து பிரஷ் கட்டர் அது மூலம் பயன்படுத்தலாம். இது மாதிரி இயந்திரத்தை பயன்படுத்தி எடுக்க, அப்படி இல்லைன்னா மேனுவலா கைகள் மூலமா எடுக்கிறது நல்லது. களைக்கொல்லி வந்துட்டு முடிந்த அளவு வந்துட்டு தவிர்க்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லதுங்க.
1: இந்த மல்பெரி நாற்று வந்து ஒரு 8-9 மாதம் முதிர்ச்சி அடைஞ்ச செடி அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இந்த பவர் வீடரோ அல்லது வேறு இந்த இடைவெளியை பொறுத்து, 6 அடி இடைவெளி இருக்கா 8 அடி இடைவெளி இருக்கா, அதை பொறுத்து இயந்திரத்தை பயன்படுத்தலாம். அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய இளஞ்செடிகளாக இருந்ததுன்னா ஐயா சொன்ன மாதிரி ஆட்களை பயன்படுத்தி களையை அகற்றுறது நல்லது, ஏன்னா வேற பாதிக்காமல் இருக்கும் அது, இல்லைங்களா?
0: கண்டிப்பாக.
1: சரிங்க, எப்போ நிகழ்ச்சியில் நினைக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க.
3: பேசலாம். அவர்களுக்கும் வணக்கம்.
1: விருந்தினர்
3: அவர்களுக்கும் வணக்கம்.
0: வணக்கம்.
3: ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் ஓசவத்திலிருந்து வெங்கட்ராமன் பேசுகிறேன்.
1: சொல்லுங்க
3: ஐயா, இந்த நவீன பட்டு வளர்ச்சி முறையில இந்த அரசாங்கத்திலேயோ அல்ல தனியார் பட்டு நிறுவனத்திலேயே பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது?
1: நிச்சயமா பட்டு வளர்ச்சி துறையிலேயே உங்களுக்கு பயிற்சி முடிஞ்சதுக்கு பிறகுதான் அந்த மானியம் மற்ற விஷயங்கள் எல்லாமே சொல்லுவாங்க, கொடுப்பாங்க. தனியார் துறைகள்லயும் இருக்கு ஐயா, சொல்லுவாரு, கேளு.
0: பயிற்சி பாத்தீங்கன்னா பட்டு வளர்ச்சி வாரியத்திலையும் பயிற்சி கொடுக்குறாங்க, அதே பட்டு வளர்ச்சி துறையிலையும் பயிற்சி கொடுக்குறாங்க. நம்ம கேவிகேலையும் வந்துட்டு பயிற்சி கொடுக்கணும். சோ எல்லா வகையிலையும் இருக்கு. முடிஞ்ச அளவு நீங்க வந்து இது மாதிரி கவர்மெண்ட்ல அரசு மூலமா கொடுக்குற பயிற்சின்னு எடுத்தீங்கன்னா அது இலவசமா கிடைக்கும். நீங்க தனியார் மூலமா போகும்போது அதுக்கான தொகை கட்டி படிக்கிறது மாதிரி இருக்கும். இந்த நாங்க கொடுக்குற பயிற்சி இலவச பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான உபகரணங்களும் பட்டு வளர்ச்சி வாரியம் இருக்கிறதும் சரி, பட்டுப்புழு துறையும் சரி, அதுக்கான உபகரணங்களும் சேர்த்து கொடுத்துருவாங்க. ஸோ இது இங்கே பயிற்சி எடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் பயிற்சி வந்துட்டு.
1: நிச்சயமாங்கய்யா. ஐயா, இப்போ நம்ம இந்த பட்டு வளர்க்கலாம், பட்டுப்புழு வளர்க்கலான்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணுங்க? இந்த மல்பெரி வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த ரசாயன உரங்கள் மருந்துகள் எல்லாம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு, அந்த ரசாயன உரங்கள் அல்லது வேறு ஏதாவது காய்கறி பயிர்கள் செஞ்சிருந்த அந்த நிலத்திலேயே நம்ம அந்த மல்பரி சாகுபடி செய்யலாமா, இல்லை அந்த நிலத்தை பண்படுத்தி அந்த

0: ரசாயனத்துடைய தன்மையெல்லாம் மாற்றதுக்கு அப்புறமா தான் பயிரிடணுமா?
1: நம்ம பாத்தீங்கன்னா நிலத்தை நல்லா உழனா நல்லா வந்து மண் வந்து பளபளப்பு தன்மை அந்த அளவுக்கு நல்லா உழுதுட்டு கடைசி உழவு என்பது பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு 2 டன் மக்கிய தொழு உரம் போடணும். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி உழுது விட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3 மாதம் வயதுள்ள குச்சி நாற்று அப்படின்றது 3 மாசம் 2-3 நாட்கள் ஆயிருக்குன்னா அந்த குச்சிங்களை வந்து தயாரிக்கணும். முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம எந்த விவசாயம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, ரசாயனம் பயன்படுத்தியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த 1 மாத காலங்கள் நிலத்தை வந்து பயன்படுத்தணும். பயன்படுத்திட்டு நல்லா உழுது உழுது காய விட்டுட்டு கடைசி உழுவும் போது தொழு உரம் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்ன குழிகள் எடுத்துட்டு பிளான்டிங் பண்ணலாம். இது வந்து அந்த முன்னாடி போட்ட அந்த ரசாயனம் வந்து 1 மாத கடைக்கால இடைவெளியில எந்த ஒரு ரசாயனம் வந்து பட்டுப்புழுவை வந்து பாதிக்காதுங்க, தாராளமா பயன்படுத்தலாம்.
0: சரிங்க. இந்த மல்பரி நாற்றுகள் வாங்கி நடவு செய்கிறது சிறந்ததுங்களா, இல்லை அந்த ஏற்கனவே விவசாயம் பண்ணியிருப்பாங்களே அவங்ககிட்ட குச்சிகள் வாங்கி பதியும் செஞ்சு நடவு செய்கிறது சரிங்களா?
1: நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே முறை தான். நம்ம செலவு குறைவுன்ற வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குச்சி இருக்குங்களா, குச்சியை பயன்படுத்திட்டு வேஸ்ட்டாக கட் பண்ணி போடுவாங்க, அந்த குச்சிங்களை எடுத்து கட்டிங் பயன்படுத்த சிறந்தது. செலவு வந்து ரொம்ப குறைவாக குச்சி வாங்கணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு குச்சி 200 ரூபாய் இந்த ரேஞ்சு வந்துட்டோம். மலை பதியும் போடும்போது பாத்தீங்கன்னா செலவு வந்து ஒரு 20-25% தான் சாகுபடி செலவாகும். முடிஞ்ச அளவு வந்து குச்சி வாங்கி நான் கட்டிங் போட்டு பயன்படுத்துங்க. கட்டிங் குச்சி பாத்தீங்கன்னா ஒரு 9-12 மாதம் வயது தான் செடியா இருக்கும். அந்த காய் செடி அங்கிருந்து எடுத்து இருக்கணுங்க.
0: அந்த செடியோட அந்த குச்சியினுடைய சைஸ் என்ன இருக்கணுங்க? அதோட சுற்றளவு
1: பென்சில் திக்னஸ் சொல்லுவோம், அந்த பென்சில் நம்ம எழுதுவோம்ங்களா, பென்சில் அந்த அளவு திக்னஸ் போதும். ஒரு 2 இன்ச் வந்து நீளம், ஒரு 3 பட் இருக்கணும். சோ ஒரு பட் உள்ள போயிடும், 2 பட் மேல இருக்கும், 2 பட்ல இருந்து 2 கனவுல இருந்து 2 செடி வரும். சோ அதுதான் முதல்ல வரும். அதுக்கப்புறம் வந்து கவாத்து பண்ணிட்டு அடுத்ததுல இருந்து பேட்ச் நம்ம வைக்கலாம்.
0: எவ்வளவு இடைவெளிங்க பயன்படுத்தணும்?
1: இடைவெளி பாத்தீங்கன்னா நம்மளோட தண்ணி பாத்தீங்களா, முன்னாடி ஒரு ஐயா கேட்டிருந்தாங்க இடைவசதி களை எடுக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வந்து மினிட்ரா என்ன இயந்திரம் பயன்படுத்த போறோம், பவர் வீடரா, பவர் டீலரா, இல்ல மினி டிராக்டரா, எந்த இயந்திரம் வந்து இடைவுளவுக்கா களை கட்டுப்பாடுக்காக பயன்படுத்துறோமோ நம்மள்கிட்ட கையில இருக்கு. இதுக்காக ஒண்ணு புதுசா வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு இயற்கை இருக்கு, அதுலயே வச்சிருக்க இயந்திரத்தின் மூலமா எது இடைவுளவு பண்ணலாம், எது களை கட்டுப்பாடு பண்ணலாம் தகுந்த நம்ம வந்து வச்சுக்கலாம். செடிக்கு செடி 2 அடி வச்சுக்கலாம். இந்த ஒரு வருஷத்துக்கு வருஷம் வந்துட்டு நம்ம பயன்படுத்த போய் இயந்திரத்தை கொடுத்து மினிமம் வந்துட்டு 3-4 அடி 5 அடி மாதிரி எது வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ மினிமம் 3 அடி வேணும்.
0: 4 அடி தொடங்கி 7-8 அடி வரைக்கும் கூட வைக்கிறாங்க. பெரிய டிராக்டரே வச்சு ஓடுகிற அளவுக்குலாம் அகலமான இடைவெளி விட்டுருக்குறாங்க. சரி, வரிசைக்கு வரிசை ரொம்ப அகலமாக ஒரு 7-8 அடி அகலமாகலாம் விட்டுருக்காங்க. அது வந்து பெரிய டிராக்டரை வச்சு எவ்வளவு செய்யலாம், அதிக நிலப்பரப்பில் நம்ம செய்ய போகிறோம், அதிக நிலப்பரப்பு இருக்குது அப்படின்றவங்க அந்த மாதிரியான முறைகள் பயன்படுத்துகிறாங்க.
1: அதே மாதிரி வந்து மரப்பயிருங்க, அதனால வந்துட்டு இடைவெளி அதிகமாக வரலாம், தவறே இல்லை.
0: தவறு இல்லை. ஆமாம், அதனுடைய வேர் வந்து அதிகமாக, சல்லி வேர் வந்து அதிகமாக பரவக்கூடியது இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: அதே மாதிரி ரொம்ப நீண்டகால பயிரும் கூட, அதனால் நல்ல இடைவெளி கொடுக்கறது நல்லது தான். சிறப்புங்கயா ரொம்ப அருமையான தகவல்களை கொடுத்தீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். இது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம்

0: செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
7: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வ நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
8: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
5: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
6: கவுன்சிலிங் கோட் 2624.
9: நமது கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்

0: ஓஷா சன்ஃப்ளவர் ஆயில். அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில்,
5: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்.
0: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
8: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
9: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
11: கவுன்சிலிங் கோட் 2624.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாய்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்ட பையில பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: கொடைக்கானல் பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் இணைந்திருக்கிறோம். வானவில் நிகழ்ச்சியில் இன்றைய வானவில் வேளாண் வானவிலாக விரைந்து கொண்டிருக்கிறது. பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர். கரூர் புள்ளிதேரியில் அமைந்திருக்கக்கூடிய வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள் இப்பொழுது நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய நேயர். வாங்க, வணக்கம். வணக்கங்க.
1: வணக்கம் ஐயா.
0: யார் இங்கிருந்து?
1: தருமபுரி பாரதிபுரம் ராஜ். நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கிறோம். உங்க பகுதிகளில் தான் அதிகமா பட்டுப்புழு வளர்ப்பு நடக்குது இல்லையா இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சொல்லுங்க, என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: நம்ம தோட்டம் வச்சிருக்கிறோங்க ஐயா.
0: சரிங்க.
1: ஆனா அந்த தோட்டம் காஞ்சி பிறகு வேற வயல்ல எடுத்து அந்த செடி வச்சுக்கலாம் அப்படின்னா இதுல இருக்கிற நோயே அதுக்கும் வருதுங்க.
0: இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய செடியிலிருந்து போத்து எடுத்து அந்த பக்கமா வைக்கிறீங்களா? குச்சி எடுத்து?
1: ஆமா, குச்சி வைக்கும் போது அந்த நோய் வருதுங்க. இல்ல என்ன காரணம், இது மாதிரி செய்யலாமா இல்ல வேற பக்கம் இருந்து அந்த குச்சிகள் வாங்கினது நம்ம நட்டுக்கலாமா?
0: நீங்க விதை நேர்த்தி செஞ்சு அதை நடவு செய்யறீங்களா இல்ல எப்படிங்க?
2: இது வந்து அது மட்டும் இல்லாம மண் மூலமா தண்ணி மூலமாவும் பரவும். அந்த நோய் வந்து இலைகளை கருகிற நோயா இருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பரவும். அதனால வந்து நம்ம நோய் தாக்கப்படாத செடிகளை தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துட்டு அதை பயன்படுத்தணும். நோய் தாக்கப்படாத செடிகளா இருந்தாலும் அதை வந்து ப்ராப்பரா சீட்லிங் டிபின்னு சொல்லுங்களா, அந்த நாட்டு பயன் மருந்துல தொற்று நீக்கம் பண்ணணும். பாத்தீங்கன்னா ட்ரைகோடர்மா பெட்டர் நுண்ணுயிர் கலவையில பண்ணலாம். அது பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பயன்படுத்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா தொழு உரம், நம்ம வந்து குழிகள் எடுத்துட்டு தொழு உரம் போடணும். அந்த தொழு உரத்துல வந்துட்டு ட்ரைகோடர்மா நுண்ணுயிர் கலவை கலந்து ஒரு வாரத்துலேருந்து 15 நாள் வரைக்கும் நிழல் நல்லா வச்சுட்டு நல்லா மல்டிப்ளை இந்த நுண்ணுயிர் கலவை வந்து பெருக்கத்தை ஏற்படுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த குழியில வந்துட்டு அந்த நுண்ணுயிர் கலவையை வச்சுட்டு அதுக்கப்புறம் தொற்று நீக்கம் பண்ண, அதாவது சீல்டிங் டிப்பிங் பண்ண நாத்து எடுத்து நடவு பண்ணணும். இதெல்லாம் செய்யறது மூலமாக தான் இந்த நோய்களை வந்து நம்ம ஒழிக்க முடியும். ஸோ ஒரு செடி பாதிக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த சுத்தி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குழி எடுத்துட்டு தண்ணீர் பாய்ச்சும் போது, அதாவது நீங்கள் வந்து வாய்க்கால் மூலமாக பாய்ச்சிக்கணும். அந்த செடியிலேருந்து மற்ற செடிகளை தண்ணீர் போகாமல் வாய்க்கால கொஞ்சம் மழை திருப்பி விடணும். அந்த செடியை சுற்றி ஒரு கிண்ணம் மாதிரி போட்டு அதுக்கு வந்து தனியாக பாதுகாப்பு பண்ணி உரம் நுண்ணுயிர் கலவை மருந்து இதெல்லாம் தனியாக கொடுக்கணும். கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மற்ற செடிகளுக்கு பராமரிக்க இருக்கும்.
0: வேப்ப முன்னாக்கு, வேப்பங்கொட்டை கரைசல் அது மாதிரி கொடுக்கலாங்களா?
2: தாராளமா கொடுக்கலாங்க. வேப்பாக்கும் கொடுக்கலாம், வேப்பங்கொட்டை கரைசலும் கொடுக்கலாம். இல்ல பாத்தீங்கன்னா திருச்சி இந்த இலைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும், அதுக்கப்புறம் மீள் பக்கன்ற பூச்சிங்களும் தாக்குதலும் இருக்கும். இந்த வேப்பம் புண்ணாக்கு வேப்பங்கொட்டை கரைசல் கொடுக்கறது மூலமா அந்த பூச்சிங்களோட தாக்குதலையும் குறைக்க முடியும் நம்ம வந்துட்டு.
0: அவன் பல இடங்களில் பார்க்க முடியுது அந்த இலைகள் நல்ல தரமான இலைகள் உற்பத்தி ஆயிருக்கும், ஆனாலும் கூட அந்த துக்ரா மாவு பூச்சி அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும், அதை வந்து பயன்படுத்த முடியாத சூழல் இருக்கும். அதை கட்டுப்படுத்துறதுக்கு என்னங்க பண்ணுறது?
2: மாவு பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு மரத்துக்கு முன்னாடி கட்டுப்படணும். அங்கங்க ஒரு சில இடங்கள்ல இருந்ததுன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் கரைசல், நம்ம வந்துட்டு புழு நான் பட்டுப்புழு வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தவே கூடாது.
0: அது இயற்கை மருந்தாக இருந்தாலும்
2: இயற்கை மருந்தாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இது வந்து பூச்சி தான் வளர்ந்து பக்கம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு தேதி வந்து 12, அதாவது அடுத்த மாதம் 12ஆம் தேதி ஒரு 20-30 நாட்கள் வந்து இடைவெளி கொடுக்கும். அந்த நாட்களுக்குள்ள எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் பயன்படுத்தவே கூடாது. அந்த வீரிய தன்மை வந்து முழுமையாக குறைக்கணும். அது மாதிரி செடிகளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம். ஸோ இந்த ரொம்ப தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னா வேப்பங்கொட்டை கரைசல் அது கொடுக்க முடியும். அது இதுதான் பாதுகாப்பு பண்ண முடியும். நம்ம துத்தரா வர்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த இலைய பாதிக்கப்பட்ட இலை அந்த நம்ம சூழலங்கள்ல அந்த மாவு பூச்சின்றது அந்த மாவு பூச்சி தாக்கப்பட்ட இலைகள்லாம் சுருண்டு போயிருக்கும். இந்த இலைகளை கட் பண்ணிட்டு மற்ற இலைகளை வந்து கொடுக்கலாம். முடிந்த அளவு வந்துட்டு அங்கங்க ரேண்டமா இருக்குதுன்னா ஆரம்ப கட்ட காலத்திலேயே வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு அழிச்சிடணும். ஃபர்தரா வந்து ஸ்ப்ரெட் இருக்காது, அதை வந்து தாராளமா வந்து கொடுக்கலாம். ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுச்சு அப்படின்னா அந்த அதாவது இலைக்கு பாதிப்பினாலும் சரி அந்த மாவு பாதிப்புகள் இருந்தாலும் அந்த இலைகள் வந்து பயன்படுத்தக்கூடாது. இலையோட குவாலிட்டி குறைஞ்சி. ஸோ நம்ம பட்டுப்புழுவை பொறுத்தளவுல பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இலைகளை நம்பி தான் இருக்கு. ஸோ இலை

0: வந்து நம்ம கொடுத்துருப்போம். அது பேசினா கூடு வந்து குவாலிட்டி, ஒரு கூடு வந்து மினிமம் 2 கிராம் ஒரு கூடு இருக்கு, 2 கிராம் வரணும் தரமான அந்த குவாலிட்டி. அந்த பூச்சி தாக்குதல்களோட இலையை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நோய்களோட பாதிப்பும் பட்டு புழு நோய்களோட பாதிப்பும் குவாலிட்டி குறைஞ்சிக்கிடும். நம்ம எடுத்து மாற்றும் போது ஒரு லாபமான அளவு கிடைக்காது பர்மனன்ட்.
1: ஐயா உங்களுக்கு இணைப்பு சரியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க, இடைவெளி விட்டு விட்டு வருதுங்க, இணைப்பு சரியா இருக்கா அப்படின்னு பாருங்க.
0: இப்போ எப்படி செக் பண்ணலாம்?
1: இப்போ சரியா இருக்குங்கய்யா, இப்போ சரி. சரிங்க, அந்த இலையினுடைய தரத்தை பொறுத்து தான் கூடுனுடைய தரமும் இருக்கும் இல்லைங்களா?
0: கண்டிப்பாங்க, இலையினுடைய தர இலை தான் நம்ம முடிவு பண்றது எவ்வளவு கிராம் எவ்வளவு கூட இருக்குன்றது. அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் புழு அந்த புழு இருக்கு இல்லைங்களா, அது இலையோட தரம் வந்து சரியா இல்ல, குறைவான தரம் தரத்தோட இலை கொடுத்தோம்னா நோய்கள் பால் புழு சொன்னாங்க இல்லையா, இதுவும் ஒரு காரணம். பூச்சி தாக்கப்பட்ட இலைகளை கொடுக்கும்போது

0: கொடுக்குறா எவ்வளவு கூட இருக்குன்றது. அது மாதிரி குவாலிட்டி ஆஃப் புழு அந்த புழு இருக்கு இல்லைங்களா, அது இலையோட தரம் வந்து சரியா இல்ல, குறைவான தரம் தரத்தோட இலை கொடுத்தோம்னா நோய்கள் பால் புழு சொன்னாங்க இல்லையா, இதுவும் ஒரு காரணம். பூச்சி தாக்கப்பட்ட இலைகளை கொடுக்கும்போது பால் புழு ஈஸியா வந்துடும். இப்பயும் பாத்தீங்கன்னா சத்து குறைபாடு உள்ளவங்களுக்கு தான் வந்து நோய்கள் அதிகமா வரும். அதே மாதிரிதான் தர அந்த இலைய சத்து இல்லை அப்படின்னா நோய்களோட தாக்குதல் வந்து வந்துடும் புழு இருக்குமே.
1: சரிங்க, இப்போ இந்த தரமான புழுக்களை ஜாக்கி சென்டர்ல இருந்து எடுக்கும்போது நம்ம எப்படி பார்த்து வாங்குறது? முட்டைகள் வந்து அரசாங்கம் கொடுத்துட்டாலுமே அந்த வளர்க்கக்கூடிய ஜாக்கி சென்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம விவசாயிகள் முட்டை தொகுதிகளை வாங்குறாங்க, புழுக்களை வாங்குறாங்க. அதுல எப்படிங்க தரமானதா பார்த்து வாங்குறதுங்க?
0: அவங்க பாத்தீங்கன்னா தொற்று நீக்கம் ப்ராப்பரா பண்ணிருக்காங்களா அப்படின்றது வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணுங்க.
1: சரிங்க,
0: தொற்று நீக்கம் பண்ணிருக்காங்களான்னு பாத்துக்கணும். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஏதாவது பாதிப்புகள் இருக்குதா, அதாவது பூச்சி நோய்களால பாதிக்கப்பட்டு இருக்குதா அப்படின்றத பாத்துக்கணும். இந்த முறைகளை பயன்படுத்தி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்ச் வந்து எந்த நோய்களும் வரல அப்படின்னா கண்டிப்பா நல்லதாக இருக்கும். இன்னும் சர்டிஃபைடான்னு பாக்கணுங்க, அவங்க வந்து அந்த சாக்கி சென்டர் சர்டிஃபைடு சாக்கி சென்டரா அப்படின்றத பாத்துட்டு வாங்கும்போது கண்டிப்பா தரமானதா இருக்கும்.
1: சரிங்க, முதிர்ச்சி அடைந்த புழு தரமான புழுவா இருக்குதா அப்படின்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்க? அதனுடைய நீளம், அதனுடைய திக்னஸ் அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க?
0: பாத்தீங்கன்னா ஒரு புழு வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 இன்ச் இருக்கும். சோ அந்த புழுவை நம்ம வந்து எடுத்து நம்மளோட மொபைல்
1: சரிங்க, இந்த அதாவது புழுக்களை வந்து நம்ம ஓரளவுக்கு அந்த 21 நாள் சரியாக இலைகளை கொடுத்து வளர்த்துறோம். வளர்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சொன்ன மாதிரி நெற்றிக்காய் வச்சிடறோம். அதுக்கப்புறமா வந்து ஸ்பின்னிங் போகுது இல்லைங்களா, நூற்காய் போகுது. அதுக்கப்புறமா நம்ம எத்தனை நாட்கள் காத்திருந்து அறுவடை செய்யணும் கூடுகளை? அதுக்கு அது பிந்தைய பராமரிப்பு என்னங்கயா இருக்கு?
0: நம்ம அதுக்கப்புறம் நம்ம நெற்றிக்காய் வச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு 4 நாட்கள் போதும், 4 நாட்கள் போதும், 5வது நாள் நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிக்கலாம்.
1: இந்த
0: இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஏதாவது நோய் தாக்கப்பட்டு இருக்குதா அப்படின்றத ஏதாவது புழு வந்து ஏதாவது நம்ம நெற்றிக்காய் வைக்கும் போது டேமேஜ் ஆகும், ஒரு சில புழு வந்து டேமேஜ் ஆகும், அது வந்து அழுகி போயிடும். அந்த அழுகி போன புழு வந்து ஃபர்தர் அப்படியே இருந்ததுன்னா ஃபர்தரா ஸ்ப்ரெட் ஆகிடும் எல்லா புழுக்களுக்கும். அதை வந்து ப்ராப்பரா எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த புழு பாதிக்கப்பட்ட இடத்துல வந்துட்டு லைம் பவுடர் கொஞ்சம் அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டோம்னா நல்லா ஃபுல்லா ட்ரை ஆயிடும், அதுல உள்ள நுண்ணு இருக்கும் வந்து இறந்து போயிடும். இதே மாதிரி டெய்லி வந்துட்டு பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்துட்டு கரெக்டா இருக்கனால சரியான விகிதத்துல வந்துட்டு இருக்கான்றதை பாத்துக்கணும். சோ அளவு வந்து கூடவும் குறையவும் இருக்கக்கூடாது. நம்ம செக் பண்றது கரெக்ட் இருந்தது அப்படின்னா அந்த புழு வந்து கூடு கட்டிடும். சோ ஒரு 3 நாட்கள் கழிச்சுட்டு ஏதாவது புழு கூடு கட்டாம இருந்ததுன்னா அந்த புழுவையும் வந்துட்டு நம்ம எடுத்துடணும். ஃபர்தரா கண்டிப்பா கட்டாது, அப்படியே கட்டினாலும் அது தரமான புழு நமக்கு இருக்காது. அந்த புழுவெல்லாம் அப்புறப்படுத்து 4 நாட்கள் முடிச்சுட்டு 5வது நாட்கள் வந்து கூடு பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நம்ம வந்து அறுவடை பண்ணிட்டு மார்க்கெட் எடுத்துட்டு போயிடலாங்க.
1: அந்த பொடி தூவுறது வந்து அந்த நெற்றிக்காய் மேலேயே தூவிடலாங்களா?
0: அந்த புழு பாதிக்கப்பட்ட புழு எடுத்துட்டு அந்த புழு இருந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கழிவு தண்ணி மாறும், மஞ்சள் கலர் பிளாக் கலர் இருக்கும், அந்த இடத்துல அந்த வாட்டர் கண்டென்ட் மாய்ஸ்சர் அப்சர்வ் பண்றதுக்காக தூவணும். நெற்றிக்காய் மேலே தூவலாம்,
1: தூவலாம், நெற்றிக்காய் மேலேயே தூவலாம், தவறு கிடையாது. ஆனா அந்த குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தூணும்,
0: அந்த இடத்துல மட்டும் என்டையர் எது போட கொடுத்து எந்த இடத்துல ஈரப்பதம் ஈரமாட்டோ அந்த இடத்துல மட்டும் போட்டா போடுங்க.
1: அது என்ன பிடிங்க விஜிதாவே? வெற்றி
0: லைம் பவுடர் சுண்ணாம்பு பவுடர் போடுங்க.
1: சரிங்க, சரியா, ரொம்ப தெளிவான தகவல்களை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க, வணக்கம். சரி, அடுத்த நேயரை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மல்பெரி இலை அப்படிங்கிறது தான் ரொம்ப அவசியமான ஒன்று. அது வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது, எப்படி நடவு செய்கிறது அப்படின்லாம் சொன்னீங்க. நடவு செய்து எத்தனை நாட்கள் கழித்து அல்லது எத்தனை மாதங்கள் கழித்து அறுவடைக்கு தயாராகுங்கய்யா?
0: பார்த்தீங்கன்னா நம்ம நடவு பண்ணதுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம ஒரு 2 மாதத்தில் வந்து செடி ரெடி ஆகிடும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரூனிங் பண்ணிடணும். நம்ம வந்துட்டு கட் பண்ணி இலையை கட் பண்ணி விட்டோம். ஏன்னா நம்ம 2 கணு வச்சு தான் நடவு பண்ணுவோம். 2 கணு போகும்போது 2 கணுலேருந்து மட்டும்தான் செடி வரும். அது வந்து போதுமான தரைகளாக இருக்காது. அதனால அதை வந்து நம்ம வந்துட்டு கவாத்து பண்ணுறது மூலமா அதுக்கப்புறம் வந்து அதிகப்படியான கிளைகள் வரும். அதில் 15 கிளைகள் மட்டும் நம்ம அலோவ் பண்ணணும். 15 கிளைகள் அலோவ் பண்ணும்போது அது தரமான விலை வந்து கிடைக்கும். ஸோ அந்த 15 கிளைகள்லேருந்து வந்துட்டு 55வது நாள் நம்ம கவாத்து பண்ணதுலேருந்து 55

0: ஐந்தாவது நாட்கள் இருந்து முட்டை குழிகள் வந்து வைக்க ஆரம்பிக்கலாம். அன்னைக்கு வாங்கி வச்சுட்டுப்பான், அதுக்கப்புறம் கரெக்டா இருந்துட்டு அந்த வரத்து தரமான அந்த இலையாவும் கிடைக்கும். முதல்ல பாத்தீங்கன்னா, முதல் நம்ம இலையெல்லாம் புழு முடிச்சதுக்கு அப்புறம் முதிர்ந்த புழு கொண்டு வந்து வைக்கும் போது டாப்ல உள்ள 5 இலைகளை கொடுக்கணும். அது அடுத்து அதுக்கு அடுத்த நிலையில பாத்தீங்கன்னா 8 இலை கொடுக்கணும். அதுக்கு அடுத்த நிலையில வந்து 8 செடியை வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துடலாம். பழுத்த இலைகள் வந்து கொடுக்க கூடாது, நல்லா பசுமையான இலைகளா இருக்கணும். அந்த இலைகளை வந்து பறிச்சு கையில அப்படி கசக்கணும்னா பவுடர் பாம்புல வந்துட்டு வரணும், தூள் ஆயிடணும். அந்த இலை வந்து தரமான இலை, அந்த இலை வந்து நம்ம உணவுக்காக கொடுக்கலாம்.
1: சரிங்க, மிகச்சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அது கொடைக்கானல் பந்தலை 100.5.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
9: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 தலையங்க நிகழ்ச்சியோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து பல்வேறு தகவல்களையும் நமக்காக வழங்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு விருந்தினர் என் ஸ்ரீதர் அவர்கள். ஐயா, இந்த விஷயங்களெல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பட்டுப்புழு வளர்க்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கவனம் செலுத்துறீங்க?
1: பட்டுப்புழு வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. முதல்ல வந்து பயிற்சி எடுக்கணும் கையா. நம்ம வந்து இப்போ வேளாண்மை சாரி பட்டுப்புழு வளர்ச்சி துறையிலையோ இல்லை பட்டு வளர்ச்சி வாரியத்திலேயோ நம்ம தினம் கேவிக்கு நம்ம வேளாண் அறிவியல் மையத்தில் போயிட்டு ப்ராப்பராக பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்துட்டு வந்துட்டு அது என்ன பயிற்சி வந்து எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அது ஆரம்பத்திலேருந்து மல்பரி வளர்க்குறதும் சரி, அதுக்கப்புறம் பட்டுப்புழு ஷெட்டு எப்படி போடணும், ஷெட்டு எப்படி பராமரிக்கணும், எந்த இடத்த வந்து சூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்து மண் மல்பரி தயாரிக்கிறதுக்கு வந்து நம்ம எத்தனைப்பட்ட மண் வேணும், எந்த காலநிலை கால சூழ்நிலை வேணும், இடைவெளி எப்படி வளர்க்கறது, பூச்சி நோய் அந்த மல்பரியில பூச்சி நோய் வந்ததுன்னா அதை எப்படி கையாளும் முறை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பட்டு புழுவுல வந்துட்டு பூச்சி நோய்கள் வரும்போது அதை கையாளும் முறை, ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த பயிற்சி வகுப்புல சொல்லி கொடுத்துருவோம். ஸோ பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் பேசிக்கா வந்துட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருகில வந்துட்டு அந்த அவங்களுக்கு தண்ணீர் வசதி வந்துட்டு எல்லாம் இருக்கா அப்படின்றத வந்துட்டு எல்லாமே பார்த்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா என் பட்டு வளர்ப்பு வளர்க்கணும்னு பாத்தீங்கன்னா லேபர் ஸோ முக்கியமானது. நம்ம டெய்லியுமே வந்துட்டு 2 வேளை வந்து உணவு கொடுக்கணும். காலையில 8 மணிக்கு ஒரு முறை, ஈவினிங் 5 மணிக்கு ஒரு முறை வந்துட்டு உணவு கொடுக்கணும், தலை வெட்டி போடணும். ஸோ வந்துட்டு எப்பவுமே வந்துட்டு ஒரு லேபர் ஒருத்தவங்க அந்த லேபர் உள்ள வீட்டு ஆட்களே வந்துட்டு கண்டிப்பாக இங்கே இருந்தாகணும். ஸோ அதுக்கான சூழ்நிலை வந்து நான் ஏற்படுத்திக்கணும். ஏதாவது விசேஷங்கள் இருக்கு அப்படின்றத வந்துட்டு தவிர்க்க முடியாது, தலை போட்டையாகும். அதுக்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தோல் உரிக்கும் முறை வந்துட்டு 2 முறை, இடையில வந்து 2 முறை தோல் உரிக்கும். அந்த தோல் உரிக்கும் முறையை பார்த்துட்டு

0: அந்த டைம்ல வந்துட்டு விஜிதா போடணும், அதே மாதிரி லைன் பவுடர் போடணும். வீடு கொடுக்கும்போது முறைகளை கையாளுற முறை இருக்கு, வீடு இப்போ நிப்பாட்டும் போது கையாளுற முறைகளை வந்துட்டு ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை. ஸோ அதுல வந்துட்டு என்ன மார்க்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கேற்றாரு போல டைமுக்கு வந்துட்டு கூடுதலை வந்துட்டு நம்ம விற்பனை பண்றதுக்கு எடுத்துட்டு போகணும். முறைகளை பார்த்துட்டு நம்ம பட்டு குழு வளர்க்குறது வந்துட்டு ஏற்பாடு பண்ணிக்கணும்.
1: சரிங்க. அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து அயல் ஆட்களை வந்து அனுமதிக்கக்கூடாது, அதே மாதிரி நாமளும் போகும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்னங்க காரணம்?
0: நோய் வந்துடும். அந்த பால் புழு வந்து அருகில் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிராமங்களில் வந்துட்டு ரெண்டு மூணு பேர் வந்துட்டு பட்டுப்புழுவா தொழில் பண்ண முடியும்லாம், அவங்களுக்கு வந்து நோய் பாதிப்பு இருந்ததுன்னா ரொம்ப சுலபமாக வந்து இங்கே வந்துடும். ஏன்னா வந்துட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்புலேயே இருந்துகிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து அங்கே போகிறவங்க தலை எடுக்கிறது சரி வெட்டுறது ஆட்கள் பரிமாறிக்கொள்வாங்க. அது மாதிரி வரும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் மூலமா வந்துட்டு இந்த ஷெட்டுக்குள் நோய்கள் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இப்போ உள்ள என்ட்ராகும் போது தொற்று நீக்கம் பண்ணிக்கணும். ஸோ முடிந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான இரண்டு பேர் இரண்டு நபர்கள் இருந்தாங்கன்னா தொடர்ந்து அந்த என்டையர் பேட்சுக்கு இரண்டு நபர்கள் மட்டும் உள்ள அலோவ் பண்ணி பயன்படுத்தும் போது இந்த நோய் தாக்குதலும் வராது. ஸோ மற்ற இடம் நோயின்றது பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து புழுவுல இருந்து வரும், இன்னொன்னு இதே மாதிரி செடியிலிருந்தோ இல்ல நம்ம உள்ள வெளியிலிருந்து வர்ற ஆட்கள் மூலமாக தான் போறோம். இது தவிர்க்கிறது மூலமா வந்து நோய்களோட தாக்குதலை வந்து நம்ம குறைக்கலாம். அதுக்காக தான் அது மாதிரி வெளியிலேருந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. காரணமும் இது தான்.
1: சரிங்க. இந்த வெட்கேர் விஜிதா அப்படின்ற அந்த பொடி தூவுறது ஒரு பேஜ்ல எத்தனை முறை தூவணுங்க, அதனால என்ன நன்மைங்க?
0: இந்த நோய்கள் சொன்னீங்களா, நோய்களை கட்டுப்படுத்துறதுக்காக தான் வந்துட்டு வெட்கேர் இந்த விஜிதா சொல்றது. இந்த விஜிதான்றது பாத்தீங்கன்னா நம்ம இளம்புழுலேருந்தான் நம்ம வாங்கிட்டு வந்த உடனே முதல் உணவு கொடுக்கறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சாப்பாட்டுல உப்பு போதும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பரவலா வந்துட்டு போய்விடணும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 100ல் இருந்து ஒரு 100 முட்டை குவியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100ல் இருந்து 200 கிராம் விஜயத்தை வந்து போதுமானது. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு முறையும் தோல் ஒழிப்பு முடிஞ்சு உணவு கொடுக்கறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம், ஸோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த விஜிதா பவுடர் தூவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உணவு கொடுக்கணும். எதுக்காகன்னா அந்த தோல் உரித்து உடம்புல வந்து காயங்கள் இருக்கும், ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்கின் இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் காயங்கள் இருக்கும், அது மேலே தலையை வச்சிட்டோம்னா புழுக்கள் வந்துட்டு இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அது தொற்று நோய் படுறதுக்கான பாதிப்புகளும் இருக்குது. ஸோ அதனால விஜிதா பவுடர் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த நோய் தாக்குதலேருந்து பூச்சிங்களை வந்து காப்பாற்ற முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில ஏதாவது புழு வந்துட்டு ஒன்று இல்லை இரண்டு புழு வந்துட்டு இறந்து போறது மாதிரி இருக்கு, இல்ல சரியா உணவு எடுக்க மாட்டேன்றது அப்படின்னா இடையிலையும் வந்து கொடுக்கலாம். விஜயதா பவுடர் கொடுத்துட்டு அதாவது உணவுக்கு எப்போ கொடுத்தாலும் உணவுக்கும் முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த பவுடரை ஸ்ப்ரே பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தலை கொடுக்கணும். இதுக்கும் பாத்தீங்கன்னா நோய்களோட தாக்குதல் குறைச்சிட முடியும். முழுக்க பாத்தீங்கன்னா நோய்களோட தாக்குதல் குறைக்கிறதுக்காக தான் வெட்ட விஜயதா பயன்படுத்துறது.
1: சிறப்புங்க, அருமையாக சொன்னீங்க. வேற என்னென்ன மாதிரியான தாக்குதலாம் வரும், அதை எப்படி பாதுகாக்கிறதுன்னு நம்ம விளம்பர இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசலாங்க.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: வானலையில் கனமழை, இது கொடைக்கானல் பண்பலை 100.5 தலைங்க நிகழ்ச்சியான வானவில் இன்று பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பல்வேறு தகவல்களையும் வழங்கி கொண்டு இருக்கிறது. சார், இப்போது நிறைய விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். குறிப்பாக வந்து இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் 2 பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். நோய் சார்ந்து பார்க்கும்போது இந்த பால் புழு பால் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அதில் நீங்கள் சில விஷயங்களெல்லாம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த ஊசி ஈ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈனால் ஏற்படக்கூடிய தொந்தரவு, இன்னொன்று எறும்பு, இதை ரெண்டையும் எப்படிங்கயா கட்டுப்படுத்துறது, இல்லை வேற என்ன மாதிரியான தடுப்பு முறைகள் இருக்குங்க?
0: ஊசி இலை சொல்றது அது பாத்தீங்கன்னா நம்ம கொசு வலை, நம்ம ஜன்னல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொசு வலை வந்து அமைச்சிடும், அதை ஈ மாதிரி தான் இருக்கும் அந்த பூச்சிகள் வந்துட்டு, அது உள்ள வர்றதுக்கான வழிகளை

0: வந்து தடுத்துடணும். ஸோ நம்ம வந்து எப்போவுமே வந்துட்டு க்ளோஸ் பண்ணியே வச்சிருக்கிறது வந்துட்டு பெஸ்ட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கதவு மற்றும் ஜன்னலில் வந்துட்டு கொசு வலை, கொசு வலை சாதாரண கொசு வலை போதும், அது வைக்கிறது மூலமாக வந்துட்டு அதோட தாங்க உள்ள வர்றதை வந்து தடுத்துட முடியும். ஸோ தடுக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா அதில் வந்து முட்டை இட முடியாது. முன்னாடியே தான் பாதிப்பதற்கு முன்னாடியே வந்து தடுத்துடலாம்.
1: சரி,
0: அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறும்பு ஒரு முக்கியமான பிரச்சனை தொந்தரவு. ஸோ இந்த எறும்பு பார்த்தீங்கன்னா வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பேட்ச் வைக்கிறது, நம்ம முட்டை குவியல் வைக்கிறதுக்கு முன்னாடி முத நாள் அல்ல 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எறும்பு மருந்து இருக்குங்க. ஸோ அதை வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகள் இருக்குது, அதை வந்து வெளிப்புறமாக மட்டும் நம்ம எறும்பு பார்த்தீங்கன்னா தரையிலேருந்து மேலே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ எறும்பு பொத்துகள், எறும்பு கூடுகள் தான் அங்கங்கே இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த அந்த பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறது மூலம் பார்த்தீங்கன்னா எறும்புகளோட தாக்குதல் சுற்றி உள்ள செட்டோட செட்டுக்கும் வெளிப்புறமா உள்புறமா வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது, உள்புறமா வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது, வெளிப்புறமா ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்துட்டு எறும்புகளோட தாக்குதலை குறைச்சிட முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி செட்டில் வந்து தொங்க விடுவோம். தொங்க விடும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு கிரீஸ் அந்த வேஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணுறது மூலமாக வந்துட்டு எறும்புகள் இந்த ஹேங்கிங் மூலமாக இறங்குறத வந்து தடுக்க முடியும். இல்லை நம்ம ஸ்டாண்டு தான் வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டுக்கு கீழே வந்து ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு ஆயில் அப்படி இல்லைனா வந்துட்டு தண்ணீர் வைக்கிறது மூலமாக எறும்புகள் கீழேருந்து ஏறுறதை வந்து நம்ம தடுத்துட முடியும். இந்த 2 முறைகள் மூலமாக வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாங்க.
1: நல்லதுங்கய்யா. எறும்பு மருந்து தெளிக்கிறதுனால புழுக்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுங்களா?
0: எறும்பு மருந்து பார்த்தீங்கன்னா வெளிப்புறம் மட்டும் தான் தெளிக்கணும். ஸோ வெளிப்புறம் மட்டுமா தெளிக்கிறதுனால வந்துட்டு புழுக்களுக்கு எந்த பாதிப்பு கூடாது. கண்டிப்பாக உள்ள வந்துட்டு போயிடவே கூடாது, பயன்படுத்தவே கூடாது செட்டுக்குள்ள.
1: சரிங்கய்யா. இப்போ மல்பரி செடி நம்ம சாகுபடி பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா நமக்கு தெரியும் மல்பரி செடியில் வந்து எந்த விதமான ரசாயன மருந்துகளும் தெளிக்கக்கூடாது, அது புழுக்களை பாதிக்கும் அப்படின்னு. அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து தோட்டத்துக்காரர் ஏதாவது அது மாதிரி செய்கிறாரு அப்படின்னா அதனுடைய பாதிப்பு இருக்குங்களா, அதை எப்படி சரி பண்ணுறதுங்க?
0: கண்டிப்பாக அருகில் வந்துட்டு பார்த்திங்கன்னா காற்று மூலமாக வர்றதுக்கான பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ முடிந்த அளவு வந்துட்டு தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இல்லை பேரியர் மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மருந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னா ஒரு தார்பாய் அது மாதிரி ஏதாவது கட்டிட்டு நம்மளோட மல்பரி தோட்டத்தை அந்த எந்த பக்கம் மருந்து அடிக்க போறாங்களோ அந்த திசையிலும் காற்று உள்ள வராம வராம இருக்கிறது மாதிரி தடுத்து பேரியர் வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட வீரியம் வந்து நம்மளோட தோட்டத்துல படாம இருக்கும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்தோட வீரியம் பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு மல்பரி புழுவுக்கும் வந்துட்டு பட்டு புழுவுக்கும் வந்து தாக்குதல் பாதிப்பு தான். அதை முடிந்த அளவு அதை அவாய்ட் பண்றது நல்லதுங்கய்யா.
1: சரிங்க ஐயா. 10 மணிக்கு பிறகு நிகழ்ச்சியில் வந்து இணைப்பு கிடைக்காத நேர்கள் நிறைய இருப்பாங்க, அவங்க ஏதாவது பட்டுப்புழு வளர்ப்பு சம்பந்தமா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களை தொடர்பு கொள்றதுக்கான அலைபேசி எண் கொடுங்கய்யா.
0: என்னோட தொலைபேசி எண் வந்துட்டு 98 93 43 88 88 32 32 21 21. ஒரு முறை சொல்றேன்
1: சொல்லுங்கய்யா.
0: 98 43 88 32 21.
1: இந்த எண்களில் தொடர்பு 10 மணிக்கு பிறகாக தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டெம்பரேச்சர் அப்படின்னு அந்த அறை வெப்பநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது 28 டிகிரி செல்சியஸ் நம்ம மெயின்டைன் பண்ண சொல்கிறோம், அதை எப்படிங்கய்யா மெயின்டைன் பண்ணுறது? தண்ணீர் தெளிக்கலாமா இல்லை எந்த மாதிரியான முறையில் கட்டுப்படுத்துறது?
0: ஈர சாக்குகளை வந்துட்டு அதாவது நம்ம ஜூட் பேக் சொல்லுங்களா, ஈர சாக்குகள் தொங்க வச்சுட்டு அதில் தண்ணீர் தெளிக்கிறது மூலமாக வந்து டைரெக்டாக பெட்டில் வந்து தண்ணீர் தெளிக்கவே கூடாது. சவத்தில் ஈர சாக்குகளை சவத்தை ஒட்டி ஈர சாக்கு தொங்க வச்சுட்டு அது மூலமாக தெளிக்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த டெம்பரேச்சர் வந்து குறைக்கலாம். அதுக்கு முறம்பு வந்து ட்ரேயில் நம்ம ட்ரேயை வச்சுட்டு கீழே மணல் அந்த ட்ரேயில் மணல் வச்சுக்கலாம். மணல் வச்சுட்டு அந்த மணலில் தண்ணி தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து குறையும், அந்த காற்றிலுள்ள ஈரப்பதம் வந்து அதிகமாகும். ஸோ இந்த முறையை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஒருத்த டைம் நம்ம தெர்மாமீட்டர் வச்சு மானிட்டர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வெப்பநிலை வந்து உயரும் போது தண்ணீர் தெளிக்கணும். தண்ணீர் தெளிக்கிறது வந்துட்டு சாக்கு பையில சாக்கு பையிலையும் மணல் குவியலையும் மட்டும்தான் தண்ணீர் தெளிக்கணுமே ஒழிய வேற எந்த இடத்துலையும் வந்து தெளிச்சிடக்கூடாது.
1: சாக்கு பை உள்ள ஷெட்டுக்குள்ள வைக்கணுங்களா?
0: ஷெட்டுக்குள்ள தொங்க விட்டுடலாம். செட்டுக்குள்ள வந்துட்டு ஒரு ஆணி அடிச்சுட்டோ இல்லை ஏதாவது குச்சி வச்சு தொங்க விட்டுட்டு அந்த சாக்கு பையில வந்துட்டு ஜூட் பேக்கு ஸோ அதில் தண்ணீர் அடிக்கிறது மூலமா அதை ஈரப்பதனால இழுத்து பிடிச்சிருக்கோம். இழுத்து பிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணும்போது மெயின்டைன் ஆகும். ஸோ காஞ்சி ரொம்ப காஞ்சிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து தண்ணீர் தெளிக்கணுங்க. தெளிக்கிறது மூலமாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் காற்றில் ஈரப்பதத்தையும் வெப்பநிலையையும்.
1: சரிங்க. இந்த மருந்துகள் தெளிக்கிறது அல்லது வெப்பநிலையை வந்து சரியாக ஒரே அளவில் மெயின்டைன் பண்ணுறது, அதே மாதிரி மல்பரி செடியினுடைய அந்த தரத்தை நம்ம எப்போவுமே பாதுகாக்கிறது, நல்ல குவாலிட்டியான இலைகளை வந்து உற்பத்தி செய்து கொடுக்கறது, இதன் மூலமாக வந்து நல்ல தரமான கூடுகளை உற்பத்தி செய்ய முடியும், தரமான கூடுகளை நல்ல விலைக்கு விற்பனை செய்ய முடியும்,

ஏன்னா எல்லா பகுதிகள்லேயுமே இப்போ அந்த மார்க்கெட்ஸ் வந்து அமைஞ்சிருக்குது. அங்கே கொண்டுட்டு போய் விவசாயிகள் விற்பனை செய்கிறது மூலமாக நல்ல ஒரு லாபகரமான தொழிலை, அதாவது இந்த பட்டுப்புழு வளர்ப்பில் லாபகரமான தொழிலை அமைக்கிறதுக்கு நிறைய வழிவகைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அரசின் சார்பாக பல்வேறு விதமான மானியங்கள், இயந்திரங்கள், பயிற்சிகள், இது மாதிரியான பல்வேறு விஷயங்களையும் கொடுத்துருக்குறாங்க. பட்டு வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சி வாரியம், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளும் சேர்ந்து இணைந்து பல்வேறு பயிற்சிகளை விவசாயிகளுக்காக கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் பயன்படுத்தணுன்னா நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான பட்டுப்புழு வளர்ப்பு விவசாயமாக மாற முடியும் அப்படின்னு இந்த ஒரு மணி நேரமும் பல்வேறு தகவல்களையும் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் உங்களுக்கு நன்றிங்கய்யா. மீண்டும் பெரிதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. அதுவரை நிச்சயம் ஒரு நாள் விடியும், அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.

இதுவரை கேட்டும் பட்டுப்புழு வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு விளக்கம் தந்தார் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் கரூர் வேளாண் அறிவியல் மையத்தின் பண்ணை மேலாளர் என் ஸ்ரீதர் அவர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் செல்வபாலா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஸ் ராஜேஷ். அழைப்போல் ஒருங்கிணைப்பு எஸ் கலைவாணி. கணினியாக்கம் பூஜா. கொடை பண்பலையின் ஒரு 5 தொடர்கிறது திரையுலக கலைப்பயணம். முன்னதாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி சற்று முன் புதுதில்லியில் வெளியிட்டார். ஆங்கிலேயர் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற சுதந்திர போராட்டத்தின் போது வந்தே மாதரம் என்ற சொல் பல்வேறு பகுதிகள், மொழி, மதத்தைச் சேர்ந்த மக்களை ஒன்றிணைத்ததாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இல்லந்தோறும் தேசிய குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக புதுதில்லியில் மாணவர்கள் பங்கேற்ற சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தொடங்கி வைத்து பேரணியில் பங்கேற்றார். பங்குச் சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ண குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய குடி பேரணி நடைபெற்றது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின் தனி தீர்மானத்தை தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் சற்று முன் முன்மொழிந்தார். வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான டிஎன்பிஎஸ்சியின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மேட்டூர் அணைக்கு இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 8689 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.
1: கலைப்பயணம், கலைப்பயணம்.
0: வாழ்க்கையில எத்தனையோ பயணங்களை நம்ம மேற்கொண்டிருக்கிறோம். இரவு நேர பயணம், சுற்றுலா பயணம், நண்பர்களோடு பயணம், இன்னும் சொல்ல போனா பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்காக இந்த உலகத்துல நம்ம சுத்தாத பயணங்களே கிடையாது. ஆனாலும் எல்லா பயணங்களும் ஏதேனும் ஒரு விதத்துல சுவை இங்கு கூடியிருக்கத்தான் செய்கிறது. இருந்த போதிலும் கூட கலையில் ஏற்படக்கூடிய பயணத்தில் நம்ம மனசும் சரி, நம்ம சுத்தி இருக்கவங்களோட மனசும் சரி, எப்போதுமே மகிழ்ச்சிகளை பன்மடங்களாக மாற்றக்கூடிய வல்லமை அந்த கலைக்கு இருக்கு. அப்படிப்பட்ட கலையை கை கொண்டு தன்னுடைய வாழ்நாளினுடைய பயணமாக மேற்கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு கலைஞர்களை உங்கள் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்சிப்படுத்தக்கூடிய நிகழ்வுதான் கோடை பண்பலின் 100.5 கலைப்பயணம். சரி, இன்றைய தினம் கலைப்பயணம் நிகழ்ச்சியானது யாரை சந்திக்கவிருக்கிறது? பொதுவா ஒரு கலைஞனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா இது செஞ்சிருக்காங்க, அது செஞ்சிருக்காங்க, அப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். கலையினுடைய தன்மைகளை நம்ம விளக்குவோம். ஆனா சில கலைஞர்களுக்கு இந்த ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி ஏதேனும் ஒரு சில சொல்லாளர்கள் சொன்னா போதும், மனசானது டக்குன்னு கண்டுபிடிச்சிடும். அது மாதிரி ஒரு கலைஞன் தான் சேரன் பாண்டியன். இந்த சேரன் பாண்டியன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோருக்குள்ளயும் முதல்ல நினைவுக்கு வருது, சின்ன தங்கம் என் செல்ல தங்கம் என் கண்ணு கலங்குது அப்படிங்கிறது தான். இது பாசமலர் சிவாஜி கணேசனுக்கு பிறகு அண்ணன் தங்கையினுடைய பாசத்தை ரொம்ப ஆழமாக ஒரு இசையில தெரிவிக்கக்கூடிய வல்லமை இந்த பாடலுக்கு இருந்திருக்கிறது. நேரம் புரிஞ்சிருப்பீங்க, உங்களுடைய கணிப்பு சரிதான். திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்கள் தான் இன்றைய தினத்தினுடைய கலைப்பயணம் நிகழ்ச்சியில நாம சந்திக்கவிருக்கின்றோம். அவர்கிட்ட பேசலாம். சிறப்பு விருந்தினரை வரவேற்கலாம். வணக்கம் சௌந்தர்யன் சார்.
2: வணக்கம். வணக்கம் சார். என்னுடைய கலைப்பயணத்துல சினிமா பயணத்துல இவ்வளவு சிறப்புகள் இருக்கா, ஆச்சரியமா இருக்கு. நீங்க சொல்றப்போ நீங்க சொல்ற மாதிரி இல்ல, எத்தனையோ கோடி மக்கள் என்னை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க.
0: நிச்சயமா நிச்சயமா சார், உங்களுடைய பாடல்கள்ல போட்டுக்கிட்டு ஸ்டுடியோவுல நாங்க கேட்காத நாட்கள் இல்ல, நாங்க அதை அனுபவிக்காத நாட்கள் இல்ல, நேயர்கள் இந்த பாடல்களை கேட்காத நாட்கள் இல்ல. அந்த அளவுக்கு ரம்யமான இசைக்கு சொந்தக்காரர் உங்களுடைய விரல்களிலிருந்தும் சிந்தனைகளிலிருந்தும் இது போன்ற இசை உதிர்ந்திருக்கிறது என்பதை நினைக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. முதலாவதாக அதுக்கு நாங்க ஒரு நன்றி சொல்ல ஆசைப்படுறோம். நன்றி உங்களுக்கு நல்ல இசை தந்தமைக்காக.
2: நன்றிங்க சார். நன்றி, நன்றி. சிறப்பு சொல்லுங்க சார்.
0: சார், எனக்கு அடிப்படையில சௌந்தர்யன் சாரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எங்க எல்லோருக்குமே. சார், எங்க பிறந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க, நம்மளுடைய குடும்ப பின்னணி எப்படி, இசைக்கும் உங்களுக்கும் எப்படி அறிமுகமாச்சு?
2: எல்லாருக்கும் மேக்சிமம் எல்லாருமே கலைஞர்கள், அதுவும் பொதுவா இசை கலைஞர்கள் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எல்லா வளமும் அதுவும் எல்லா சூழலும் உள்ள இடத்துல பிறக்கிறவங்க, அதாவது கிராமியம், வயல், பரப்பு, ஆறு, ஏரி, குளம், இப்படி எல்லா வளங்களும் உள்ள இடத்துல பிறக்கிறவங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் கிடைக்கும்.
0: நிச்சயமா
2: அந்த சூழ்நிலையை அவங்களை பாத்தீங்கன்னா வளர்த்து விடும். அது போல நானும் அருமையான கிராமத்துல தான் பிறந்தேன், தஞ்சை மாவட்டம், அங்கதான் பிறந்தேன். என்னுடைய கிராமிய சூழல் வந்து என்னை வந்து பேசிக்காவே எனக்கு வந்து அந்த இசையை கத்துக் கொடுத்தது. என்ன வயசுல எல்லாருக்குமே உண்டு. சினிமா தியேட்டருக்கு போய் படம் பார்க்க முடியும், டிவியில பார்க்க முடியும், அப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா கிராமியம் இல்லாம ஒரு யதார்த்தம் இல்லாம இருக்கும், அதுல இருந்து வளருவாங்க. ஆனா கிராமத்துல பிறந்து என்னன்னா எல்லாருமே நாடகம், அங்கங்க ஆட்டம், பாட்டு, குத்து, கும்மாட்டம், கோயில், சர்ச்சி, மசூதி, இப்படிலாம் இருக்கிறதுனால பலவேறுபட்ட சம்பவங்களை, நிகழ்வுகளை அங்க இருந்த சின்ன வயசுலயே நம்ம அறியாம கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்தது. இப்படித்தான் என்னுடைய சிறுபிராய வாழ்க்கை ஆரம்பிச்சது. அது வந்து எனக்கு இசை நிறைய இந்த சிறுபலையில தான் எனக்கு கத்து கொடுத்தது அப்படிதான் சொல்லணும். எல்லாருமே அதுவே காரணம், சின்ன வயசுல நாம என்ன கேட்கிறோம், நாம என்ன பாக்குறோம், அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரிதான் வருவாங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக் இருந்தாலும் கூட அவங்க டீன் ஏஜை தாண்டி தன்னுடைய வாழ்க்கை

0: பண்ணுவாங்க. திங்க் பண்ணி தன்னிச்சையை செல்லப்படுறப்ப தன்னுடைய வாழ்க்கை எப்படி போகணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அப்போதான் என்ன பண்ற என்னை நானே சிந்திக்க ஆரம்பிக்கிறேன், எனக்குள்ள சிந்திக்க ஆரம்பிச்சு இப்படி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவு தான் நாம இசையமைப்பாளர் ஆகலாம் அப்படிங்கிற முடிவு. சின்ன வயசுல இருந்து நான் பார்த்த எல்லா சூழலும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சு. எதையுமே ஆர்டிபிஷியலா செயற்கையா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லாம போச்சு. இயற்கையா இருந்ததுனால எனக்கு உள்வாங்கி எதையுமே எடுத்து மக்களுக்கு அதை இசையா கொடுக்கறதுல ரொம்ப ஈஸியா இருக்கு. அதுதான்
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, ரொம்ப அழகா சொன்னீங்க. தஞ்சை மாவட்டத்தினுடைய மையமாங்க சார், அல்லது நம்மளுடைய கிராமத்தினுடைய ஊர் பேர் தெரிஞ்சுக்கலாம்?
0: வேக்கிரி மங்கலம்.
1: ஓ, ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா சமீபத்துல பல ஆண்டுகளாக பக்கத்துலதான் இருக்குது அந்த மாவட்டம், தஞ்சை மாவட்டம். ஆனா கடந்த ஒரு ஆண்டுக்குள்ளாகத்தான் தஞ்சையில இரவு நேரத்துல பௌர்ணமி வெளிச்சத்துல நான் பார்த்தேன். அப்படி நடந்து போனேன், நடந்து போகும்போது அந்த இரவு வெளிச்சத்துல புராணங்கள்ல இதிகாசங்கள் எல்லாம் சொல்றது போல அந்த தஞ்சையினுடைய அழகு இருக்கிறது. அப்ப மனசுல தோண விஷயம், பேசாம தஞ்சைக்காரனா இங்கே இருந்துடலாமா, நடு ரோட்ல இப்படியே சுத்திட்டு தெரிஞ்சுட்டு இருந்துடலாமா அப்படின்னு இருந்தது. எவ்வளவு அழகா நமக்குள்ள ஒரு ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அப்படின்னு புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. அப்போ இந்த கவிஞர்களும் புலவர்களும் ஏன் தஞ்சையை வியந்து சொல்லியிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் முதன் முதலாக அன்றைய தினம் நான் அனுபவித்தேன். அது தஞ்சையே இரவு நேரத்தில் பௌர்ணமி பொழுதுல தஞ்சையினுடைய சாலைகள்ல தெருக்களில் நடந்து செல்லக்கூடிய கால்களுக்கு தான் புரியும். அப்படிப்பட்ட அழகான ஊர்ல இருந்து வந்து எங்க மனதை ஆட்கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலை பயணம்.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கோம். இன்று தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கோம். சார், சின்ன வயசுல உங்களுக்கு இசை மீது ஆர்வம் ஏற்பட்டது அப்படிங்கலாம் சொல்லணும்னா எல்லா குழந்தைங்களுக்கும் முன்னான விஷயம் தான். நம்ம இசையெல்லாம் போட்டுட்டு நம்மளாம் எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும். ஆனா அதை தாண்டி இசையை கத்துக்கணும் அப்படின்னோ அல்லது இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னோ அது இன்னும் கூடுமான வரைக்கும் நாட்டம் ஏற்படணும், அது அடிப்படையில் ஏதோ ஒன்று கத்துக்கணும். இதற்கான வாய்ப்பு உங்களுக்கு எப்படி அமைஞ்சது?
1: எனக்கு வந்து எல்லாரும் முன்னாடி சொன்ன மாதிரி சிறு வயசுல அது இல்ல, எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சோம். நம்ம சுற்றி என்ன நடக்குதோ, என்ன சூழ்நிலை நடக்குதோ அதெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சோம். ஆனா இசையமைப்பாளர் ஆகணும் அப்படின்னு நினைக்கல. படிக்கிறோம், எல்லாரும் படிக்கிறாங்க, ஊர்ல நாமளும் படிக்கிறோம், அப்பா அம்மா நம்மளும் எல்லாரும் படிக்கிறதுனால நீங்களும் படிக்கணும்னு சொல்றாங்க. முன்னுதாரணம் நிறைய பேரை காட்டி, கவர்மெண்ட் வேலைக்கு போனவங்களை காட்டி, பேங்க் போனவங்களை காட்டி, ஆசிரியர் ஆனவங்களை காட்டி, போலீஸ்காரங்களை அவங்களை காட்டி, இப்பெல்லாம் இவங்க படிச்சாங்க, படிச்சதுனால்தான் ஆக முடியுது. அதனால நீனும் படுறாங்கன்னு சொன்னாங்க. ஒழிய அப்பாவோ அம்மாவோ சுத்தி இருக்கிறவங்கள இப்படி ஒண்ணு இருக்கு, நீ இசைக்கெல்லாம் போகலாம், அங்க போய் இசையமைப்பாடலாம், பாட்டு எழுதலாம், இசைக்கவிஞர்னு உனக்கு புனை பேரெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு யாருன்னு சொல்லவே இல்லை. எல்லாரும் போல நானும் படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா படிக்கிறப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒருத்தவங்க அவங்களோட செயல்பாடுகள் இருக்கும் இல்லைங்களா, அந்த செயல்பாட்டு தகுந்த மாதிரி எனக்கு இயற்கையாவே அந்த ஈடுபாடுறதுனால இசை, என்னை சுத்தி இசை சம்பந்தப்பட்டது, கலை சம்பந்தப்பட்டது, நாட்டியம் சம்பந்தப்பட்டது எல்லாம் நடந்ததுனால எனக்கு அதுல ஈடுபாடு இருந்தது. பட் என்னோட 1000 பேர் இருந்தாலும் என்ன போல அவங்களும் அதெல்லாம் கேட்டாங்க. அந்த அதையும் அவங்க அப்சர்வ் பண்ணாங்கன்னு சொன்னாலும் அவங்க அந்த எல்லைக்கு போகல, தொடவே இல்லை. ஆனா நான் மட்டும் நினைச்சது என்னன்னா, எல்லாருமே வேலைக்கு போறாங்க, அப்பா அம்மா சொல்ற மாதிரி எல்லாருமே போலீஸ்கார ஆகிறாங்க, எல்லாருமே வாத்தியார் ஆகிறாங்க, ஆகி என்ன பண்றாங்க, வேலைக்கு போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தான் பொண்டாட்டி பிள்ளைங்க முடிஞ்சா ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்கு செய்யறாங்க, அதோட ரிட்டையர்ட் ஆகுறாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க, பிள்ளைங்களை கட்டி கொடுக்குறாங்க, வயசாகுது, போயிடுறாங்க. இதான் நடக்குது. அப்படி இருக்க கூடாது. நாம என்ன பண்ணோம்னா, நிறைய சம்பாதிக்கிறதுன்னு பாக்கணும் அதை நினைச்சேன். ஆமா, சினிமாவில் எங்க பார்த்தாலும் பாட்டு ஒழிக்குது, படம்லாம் ஓடுது, அதுல உள்ளவங்களும் நிறைய சம்பாதிக்கலாம், நாமும் போனா சம்பாதிக்கலாம்ல அப்படிங்கிற எண்ணம் என்னுடைய ஏஜ்ல, அதாவது கல்லூரி பருவத்துல அது வருது. சம்பாதிக்கணுங்கிற நோக்கம் தான் எனக்கு முதலும் வந்தது. அதுல வந்து ஏற்கனவே நம்ம பாத்தீங்கன்னா நல்லா பாட்டுலாம் எழுதுறோம், பாட்டுலாம் பாடுறோம், மியூசிக் கத்துக்கிட்டா அதனுடைய எல்லை என்ன நமக்கு தெரியலையா, ஏன் மியூசிக் கத்துக்கூடாது அப்படின்ட்டு டிகிரி முடிக்கிறப்பதான் நான் மியூசிக் கத்துக்கிறதுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஆனா அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஒரு வாயில் ஒரு மியூசிக் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு நினைக்கிறோம், கவிஞர் ஆகணும்னு நினைக்கிறோம், அதனுடைய இன்று என்ன வாயில் என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியாது. அப்ப என்னதான் ஆகும் அப்படின்னு தேடி தேடி பாக்குறேன். யாராச்சும் ஒருத்தவங்க கித்தார் வச்சிருந்தா அங்க போய் அந்த கித்தார் எடுத்து எனக்கு சொல்லி கொடுப்பீங்களான்னு கேக்குறேன். சொல்லி கொடுக்கறவங்களுக்கு அவங்க இல்ல, கேபபிளா இருக்க மாட்டாங்க. இங்கேயாச்சும் ஹார்மோனியம் இருந்தா இது எப்படி வாசிக்கிறதுன்னு கேக்குறேன். சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது, அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்காது. ஓ, நான் ஹார்மோனியம் வாசிக்க தெரியும், நீ சினிமாவுக்கே பாட்டு போடணும் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கியா அப்படின்ட்டு அப்படிதான் பாப்பாங்க ஒரு மாதிரி. அவங்களும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. சரி, எங்கதான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, சரி சென்னைக்கு போவோம், புலப்படும்ல அப்படின்ட்டு நினைச்சுதான் டிகிரி முடிச்சுட்டு சென்னைக்கு வர்றேன். வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா, நான் சென்னைக்கு வர்றப்போ அவங்கவுங்களும் டிஎன்பிஎஸ்சி எழுதுறதுக்கும் அவங்கவுங்களும் வேலைக்கு போறதுக்கும் ட்ரை பண்ற காலத்துல நான் மியூசிக்காக கித்தாரை வாங்கிட்டு கத்துக்க போறேன். அந்த காலகட்டத்துல எல்லாருமே ஓராளும் செட்டிலா வராங்க. ஒரு சமயம் நம்ம கித்தார் தூக்க ஆரம்பிச்சிட்டோம், படிக்க ஆரம்பிச்சிட்டோம், அவங்கவுங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. நாம என்ன பண்றது, இதுல ஒண்ணுமே தெரியல, நமக்கு அந்த வாயிலே தெரியலையே அப்படின்னு அந்த தவிக்குள்ளதான் என்ன பண்றேன், மியூசிக்கு கத்துக்க ஆரம்பிக்கிறேன். அதற்கு பிறகுதான் எனக்கு ஒரு வழி தெரியுது, இசையை தேடி அலைய ஆரம்பிக்கிறேன், ஒரு வாயில் கிடைக்குது, அப்பதான் நான் இசையமைப்பாளர் ஆகிறேன்.
0: ரொம்ப மகிழ்ச்சி. அந்த வாயில் வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க? இசையமைப்பாளர் ஆகிறதுக்கு அங்க போய் எதுவும் கல்லூரியில சேர்ந்து படிச்சீங்களா அல்லது உதவியாளராக எங்கும் சேர்ந்தீங்களா? எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு?
1: அப்படின்னு தெரியல. அது தெரிஞ்சிருந்தா எனக்கு பிளஸ் டூ படிக்கிற போது தெரிஞ்சா இதுக்கு இன்னும் படிக்கிறதுக்கு எல்லாம் காலேஜ் இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதை நினைக்கவே இல்லை. டிகிரி படிக்கணும், டிகிரி முடிச்சாச்சு, அப்போதான் அதை நினைக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா இந்த டிகிரி படிக்கிற அந்த 3 வருஷம் தான் எனக்கு ஃபுல் என்னுடைய அறிவு திறனை வந்து அப்பதான் மேம்படுது. என்ன பத்தி, என் லைஃப பத்தியும், எல்லாருக்கும் என்ன செய்யலாம், எப்படி உதவலாம் அப்படிங்கறத பத்தி முதல் என் லைஃப்ங்கிறத விட்டுருங்க. என் லைஃப்ங்கிறது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு 3 வேளை சாப்பிடறதுக்கும் ஏதோ ஒரு வீடு பொண்டாட்டி பிள்ளைங்கிறதுக்கு எனக்கு அந்த பேசிக்கா என்னால தேட முடியும், யாராலும் தேடிக்கும் போது. ஆனா அதை நினைக்கல, எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னா நாம சம்பாதிக்கணும், அப்ப என்ன பண்ணலாம் அப்படி நினைச்சா செயல்பட ஆரம்பிக்கிறேன். அந்த தோரண வாயில்லாம் எனக்கு தெரியல, அந்த வாயில் என்னங்கிறது என்று எனக்கு தெரியல. சென்னைக்கு போனா புல போடும் அப்படின்னு வர்றேன்.

வர்றப்போ ஓகே மியூசிக்னு என்ன பண்ணணும், படிக்கணும். ஓகே முதல்ல என்ன பண்ணலாம், கித்தாரை வாங்கிறதுக்கு முன்னாடி சில பேர் சொல்ற ஐடியா இல்லைங்க அதுக்கு கர்நாடிக்கெல்லாம் கத்துக்கணும். அப்படியா கர்நாடகீஸ்வரம் கர்நாடிக்கு போய் சேர்றது. கர்நாடிக்கு சேர்ந்தா மட்டும் பார்த்தாதுங்க, இதெல்லாம் பழங்காலம் போல இருக்கும். கர்நாடிக்கு இல்லாம வெஸ்டர்னு கத்துக்கணுங்க. ஓகே வெஸ்டர்னு கத்துக்கணும், இப்படிதான் ஆரம்பிக்கணும்.

0: கொடைக்கானல் பண்பலை 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இசையை வந்து நீங்க அங்கங்க கத்துக்கிட்டு அதுக்கு பிறகுதான் நீங்க இசையமைப்பாளர் ஆகிறதுக்கான ஒரு களத்தை தேடி போறீங்க.
1: ஒரு அப்பதான் எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. கர்நாடிக்கு தானே, ஓகே கர்நாடிக்கு படிப்போம், கர்நாடிக்கு படிக்கிறேன். அங்க படிக்கும்போது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா டிகிரி படிச்சுட்டு இன்னும் வந்து கர்நாடிக்குன்னா முடியாது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் கர்நாடிக் கிளாஸ் சேரும் போது 1 கிளாஸ் படிக்கிற பாப்பா அங்க கர்நாடிக்கு படிச்சுட்டு இருக்கோம். அதை பாத்தீங்கன்னா அதை பார்த்தா தாளம் போட்டு அழகாட்டின்னு அது போல பாட ஆரம்பிக்கும். 2 கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 3 கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, 5 கிளாஸ் படி இவங்க எல்லாம் பாட ஆரம்பிப்பாங்க. நான் டிகிரி முடிச்சு போறேன், நானு அங்க போய் டிகிரின்னு அந்த வாத்தியார தவிர கத்துக் கொடுக்குற அந்த கர்நாடிக சங்கீத வித்வான தவிர வேற யாருமே சொல்றதே இல்லை. வெக்கமா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய இது அது வந்து பேசிக்கா அவங்க படிக்கிறதுனால அவங்களோட அந்த தாளம் போடுற விதம், இந்த பாடுற விதம் இயற்கையவே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அது வராது. பட் இருந்தாலும் அந்த பேசிக்கை கத்துக்கணும் இல்லைங்களா, என்னதான் இருக்கு கத்துக்குமே அப்படின்னு கத்துக்கிறது. அந்த பிள்ளைங்க வந்து ஒரு நாளைக்கு அதுக்காக அரை மணி நேரம் படிக்கணும்னு சொன்னா கர்நாடிக சங்கீதத்தை நான் வீட்டுல வந்து அங்க அரை மணி நேரம் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல வந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் பிராக்டிஸ்
2: பண்ணணும்.
1: ஆனாலும் அவங்களுக்கு என்னால எட்ட முடியாது. ஆனா 1 வருஷம் 2 வருஷம் ஆனோடனே அதனுடைய பேசிக் என்ன, அந்த கர்நாடிகில என்ன இருக்கு, ஏன் அதை படிக்கணும் அப்படிங்கறது 1 வருஷம் 2 வருஷம் வச்சு புரிஞ்சுக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டு ஓகே டன், இவ்வளவுதான் இது தெரிஞ்சுக்கிறேன், இதான் கர்நாடி. அந்த அளவுல 2 வருஷம் வச்சு என்ன பண்றேன், நானே கர்நாடக சங்கீதத்துல அவங்க போடுறதான் நம்ம பண்ணணுமா, நாம விட்டு கட்ட முடியாதா அப்படின்னு நானே விட்டு போட்டு அதே வர்ணத்தை என்னோட இசையில பாடி காட்டுவேன். இந்த ராகத்தை நம்ம படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே பேப்பர் பெரியரி பெரியக்கா பெரியம்மா பெரியதா பெரிய நீனு வரும். அது இசை பயின்றவனுக்கு ஓரளவுக்கு தெரியும். அதுல இருந்து அந்த இசை அந்த அந்த அந்த வர்ணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாடும்போதே அந்த ராகத்தோட பாடம் போகும்போது ஏதோ நம்ம சினிமாவுக்கு மீட்டு போடணும் இசையமைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த ராகத்தை நம்ம பாடி பார்க்கும் போது கக பாபரி அப்படி பாடிட்டே இருக்கும்போது சரி இது சினிமாவுக்கு கொண்டு போலாமே. சினிமா ஒண்ணு என்ன, சினிமாவில டூயட் தானே போடுவாங்க, அப்போ டூயட்னா என்ன, காதல் தானே, காதுல போட்டு பாடலாமா, அதுல மிட்டு அமைக்கலாமா அப்படின்ட்டு இந்த கத்துக்கிட்ட அந்த ராகத்துல இருந்து பிடிக்கிற தன்னே தன நானே தானே

இப்படி ஒரு ராகம் இருக்க, நல்லா இருக்க, எங்க டச் பண்ணி பாப்போம்னு டச் பண்ணி பார்ப்பேன். ஆமா பெரியக்கா தான் வருது, ஓகே பெரியம்மா தான் வருது, ஓகே தா வருது சா வருது, இது குஞ்சு பிசு அப்படி இப்படின்னு போகுது. ஓகே அது நேர் போடலாம், பெரிய நீ போட்டாச்சு, பாடி பார்க்கலாம். தன்னே தன்னா சரி பல்லவி பாடிட்டோம், பிடிச்சாச்சு. அடுத்தது அதே இடையில அதே ராக்கத்துல எல்லாம் பெரியக்கா பெரியம்மா அப்படி அப்படியே போகணுமே, அது என்ன பண்ணலாம் பீஜியத்துக்கு? கித்தால வச்சு பாக்குறேன், இப்ப பாட்டை பாடி பாக்குறேன்.

வசந்தம் வந்தத, உள்ளம் துள்ளுகின்றது, நெஞ்சை அள்ளுகின்றது, உங்கள் கடிதம் வந்ததால் இன்பம் எங்கு பொங்குது, உண்மை என்பது ஒன்றுதான் இன்ப காதலில் என்று வாழ்ந்திடும் இனிய சீத.

வசந்தம் அப்படியே போவோம் அப்படியே போவோம். மறுபடியும் நான் கிட்டார் கத்துறதுனால இந்த பிஜிஎம்ல சைன் பிஜிஎம்ல நம்ம கிட்டார் கொடுத்தா நல்லா இருக்குமே. ஏன்னா கல்லூரி காலங்கள்ல முடிஞ்சு எனக்கு கிட்டார் ரொம்ப பிடிக்கும், அந்த இசை பிடிக்கும், கத்து இருக்கும், நாம ஸ்பெஷலா கொடுக்குமே அப்படின்னு கொடுக்குறேன்.

0: கிட்டார்ல முடிச்சுட்டு மறுபடியும் புளுட்டு போடுறேன். புளுட்டு அழகான ஒரு ராகம், புளுட்டுங்கிறது ஒரு அருமையான ராஜ ராகம் உண்டுன்னு சொல்லுவாங்க, வாத்தியம் சொல்லுவாங்க. அந்த வாத்தியத்தையும் போடுங்கன்ட்டு அந்த சித்தார் முடிஞ்சவன புளுட்டு அங்க இருக்கிறேன். துருரு துருரு, அதுவும் அதே ரகத்துல தான் இருக்கும். துருரு துருரு தந்தம் தந்தம் உயிரின் அடைய ஆரம்பிக்கும் சரணம். முழுக்க முழுக்க நாம் படிச்ச அந்த சங்கீதத்துல இருந்து ஒண்ணு போடலாம்னு நினைச்சதுதான் அந்த பாட்டு. அதுதான் உலகளாவிய சூப்பர் ஹிட் பாட்டா இன்னும் இருந்துட்டு இருக்கு, 36 வருஷமா போயிட்டு இருக்கு.
1: நிச்சயமா சார், நிச்சயமா சார். ஒரு பாட்டை
0: சேரன் பாண்டியன்ல நான் இசையமைச்ச பாட்டு,
1: நிச்சயமா ரொம்ப அழகா அதை சொன்னீங்க. ஒரு பாடல் வந்து ஒரு ராகத்திலிருந்து எப்படி இசையமைப்பாளன் பிறக்க வைக்கிறான் அப்படிங்கறத இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு அழகா ஒரு இசையமைப்பாளர் சொல்லி நாங்க முதன் முதலாக அனுபவப்படக்கூடிய நிகழ்வு உங்கள் வாயிலாக கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது சொல்றேன். தெய்வமே, எப்படி தெய்வமேங்கிற மாதிரி அழகான அற்புதமான அந்த மாறுபாடு ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி, அது எங்களுக்காக எங்களுடைய நேயர்களுக்காக செஞ்சு காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம தொடர்ந்து பேசுவோம்.
0: நன்றி. ஓகே
1: நேயர்களே, உங்கள் கோடை பண்பலை 100.5 இல் கலைப்பயணம்.

கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம்

0: மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: கொடைக்கானல் பண்பு 100.5 நாம கேட்டுக்கிறோம் கலைப்பயணம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், நீங்க சென்னைக்கு போனீங்க, இதெல்லாம் நடந்த நிகழ்வு எல்லாம் சொன்னீங்க. சென்னையில அப்போ உங்களுக்கு யாரேனும் ஏற்கனவே தெரியுமா? எப்படி நீங்க போய் நீங்க இருந்தீங்க, தங்குனீங்க, உங்களோட அந்த இளமை கால வாழ்க்கை இசையமைப்பாளர் ஆகுவதற்கு முன்னாடி எப்படி அமையப்பட்டது இந்த இசைக்காக நீங்க பயணம் மேற்கொள்ளும் போது?
2: ஆமா, இது சிறப்பான கேள்வி. அது எனக்கு சென்னையில யாருமே கிடையாது. சென்னையில யாருமே இல்லை, அந்தவரெல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்லும் போது எங்க அம்மாட்ட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், அம்மா இது இது போல சென்னைக்கு போறேன், எல்லாரும் வேலைக்கு போறாங்கப்பா, நீ ஒன்னும் படிப்பு முடிச்சுட்டே வேலைக்கெல்லாம் போக மாட்டேற, என்ன பண்ணுறப்ப, இல்லம்மா நான் சென்னைக்கு போறேன், சென்னைக்கு போயிட்டு வேலை தேட போறேன். அவங்களுக்கு நியூஸ் என்னன்னு தெரியாதுல்ல, இசையமைப்பாளர்னா என்னன்னு தெரியாது, கவிஞர்னா என்னன்னு தெரியாது. அதனால அதை பத்தி அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. வேலைக்கு போறோமா, மெட்ராஸ் போனா வேலை கிடைக்கும், ஆனா மெட்ராஸ்ல யாரும் தெரிஞ்சவங்க இல்லையே அப்படிங்கிறப்போ அவங்களோட சொந்தக்காரங்களை ஒருத்த சொல்றாங்க, இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க, எங்களுக்கு மாமன் பையன் அவங்க மெட்ராஸ்ல தான் வேலை இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்ட்டு அந்த அட்ரஸ் எடுத்துக்கிறேன், எடுத்துக்கிட்டு இங்க வர்றேன். அவர் கவர்மெண்ட் வேலை தான் இருக்காங்க, முதல் முதல் அவங்களாம் வந்து பாக்குறேன் நான். அந்த தொடர்பு எனக்கு கிடைக்குது. உள்ள வர்றப்போ அங்க இருந்தாலும் கூட சொந்தக்காரங்க நல்ல அன்புன்னா அப்படி ஒரு அன்பு காட்டுவாங்க, நல்ல என்ன போலயே மனசு சொல்லுவாங்க. எங்களை போல மனசுல நாலு பேருக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற மனசு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனா முன்னேற மாட்டாங்க பொருளாதாரியா. அதுக்கு ஏன் காரணம் சொன்னா, இவங்களை தவிர்த்து மத்தவங்களுக்கு மேல அவங்க நிறைய அக்கறை எடுத்துக்குவாங்க. அப்ப அக்கறை எடுத்துக்கும் போது தன்னை பற்றி அவங்க நினைக்க மாட்டாங்க, பொருள் சேர்க்க நினைக்க மாட்டாங்க, அடுத்தவங்களுக்காக நிறைய உழைக்க ஆரம்பிப்பாங்க. அது போல குணம் படிச்சவங்க தான் அந்த சொந்தக்காரங்க, ரொம்ப அன்பா பழகுவாங்க. ஆனா வீட்டுல பாக்கும்போது ஏழ்மை, நல்ல சம்பளம் வாங்குறாங்க, அந்த அந்த காலகட்டத்துல டாக்டர் அளவுக்கு சம்பளம் வாங்குவாங்க. ஆனா எல்லாருக்கும் செய்யக்கூடிய, எல்லா யாரும் இருந்தாலும் செய்யக்கூடிய ஒரு நல்ல மனப்பான்மை உள்ளவங்க. எனக்கேச்சும் ஒண்ணு பண்ணுங்க, எனக்கேச்சும் ஒரு 500 கொடுங்க, நான் ஒரு கிட்டார் வாங்கிக்கிறேன், எனக்கு ஒரு 500 கொடுங்க, பியானோ போய் கத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு அவங்கள்ட்ட ஒண்ணுமே இல்லை, ரொம்ப டையா இருந்தாங்க. அந்த காலகட்டத்துல எனக்கு நண்பர்கள் யாரோ, நான் படிச்ச காலத்துல பாத்தீங்கன்னா, இவர் வந்திருக்காரா, இவர் யாதிரியுமா, காலேஜ் அப்படி இருந்தவர்றா, எல்லாருக்கும் நல்லா செய்வாரா, இவருடைய ஃபீஸ் வந்து அடுத்தவங்களுக்கு கட்டி அவங்களே எக்ஸாம் எழுதிட்டு இவரு வேணாம் அப்படின்னு சொல்லுவாரா. இவங்க பார்த்து என்ன பண்ணும், இப்படி ஒரு குணம் படிச்சவன் உனக்கு நான் கட்டுறேன் அப்படின்னு மத்தவங்க இவருக்கு உதவிவாங்க. இப்படி உள்ள வர்றா, என்னைக்கு வந்திருக்காரா, ரூம் எனக்கு தவிக்கிறாரா, நம்ம எப்படி ரூம் பார்த்து கொடுக்கணும்டா அப்படின்னு நண்பர்கள் தான் பார்த்து எனக்கு ரூம் கொடுறாங்க.
1: அற்புதங்க.
2: என்னுடைய சிறு காலத்துல இளம்பெல்ல இந்த காலத்துல, இந்த கல்லூரி காலத்துல நான் பண்ண அடுத்தவங்களுக்கு பண்ண பாத்தீங்களா, அடுத்தவங்களுக்காக நான் செஞ்ச சேவை வந்து எனக்கு அங்க வந்து உதவி செஞ்சது. நான் அங்க கெஞ்சனாவோ அல்லது நான் சுயநலவாதியா இருந்தா இந்த மெட்ராஸ்க்கு நண்பர்கள் எனக்கு உதவி செய்ய மாட்டாங்க.
1: நிச்சயமா
2: இவ்வளவுக்கும் பார்க்காத நண்பர்கள் என்ன, அவங்க பார்த்தே கிடையாது, கேள்விப்பட்டவங்க. யாரும் சொல்லி அப்படி ஒரு பையன் எல்லாருக்கும் நல்லா ஹெல்பிங் டெண்டன்ஸ் உள்ளவரு, எல்லாருக்கும் நல்லா செய்வாரு, அவரு இங்க வந்திருக்காரா, ஐயோ அவருக்கு நீங்க செய்ய கடமைப்பட்டிருக்கீங்க, அவங்க உங்களோட சேர்த்துக்கிட்டா உங்களுக்கே பாத்தீங்கன்னா அது நீங்களே கொடுத்து வச்சவங்கள ஆயிடுங்க அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு நான் நல்லவன அப்ப இருந்திருக்கேன். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க எனக்கு வந்து பிரதிபலமா கிடைக்குது.
1: நிச்சயமா
2: அந்த நண்பர்களால் தான் நான் மேல வந்தேன்.
1: ரொம்ப மிக முக்கியமான விஷயம். வாழ்க்கையில நம்ம செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு நல்செயலும் என்றேனும் அது நன்மையாக விளைந்தே தீரும் என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த நிகழ்வு ரொம்பவும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இப்படியெல்லாம் நீங்க வந்து கத்துக்கிட்டு அதற்கு பிறகு இதெல்லாம் செய்றீங்க. ஆனா இருந்தாலும் கே எஸ் ரவிக்குமார் அவர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்குநராக இருக்கக்கூடிய சூழல்ல முதல் வாய்ப்பு அந்த சேரன் பாண்டியன் அப்படிங்கிறது அமையுது. அதற்கு முன்னாடி எங்கேனும் நீங்க உதவியாளராக போய் பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் தொடர்பு கிடைச்சு அந்த படம் வாய்ப்பு கிடைச்சுதா, இல்ல எப்படி அந்த நடந்தது?
2: நான் இங்க வரும்போது இசையப்பாளர் ஆகணுங்கிற ஒரு நோக்கம் கிடையாது.
1: சரிங்க.
2: இசைய கத்துக்கணும், பாட்டு எழுதுறோம், நம்ம அடிப்படையில பாட்டு எழுதுறோம், கவிதை எழுதுறோம், நல்ல கவிதை எழுதுவோம், அப்பவே பாட்டு எழுதுறோம், நல்ல கதையை சொல்லுவோம், அப்படி ஒரு விருப்பம் இருந்தாலும் எனக்கு ஒரு அறியாமல் என்ன பண்ண, கதை திரைக்கதை சொல்லணும், பாடல்கள், இசை, டைரக்ஷன் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தான் வந்தேன். ஆனா வந்து இங்க வந்து வந்து சரின்ட்டு நம்ம வந்து இயக்குனரை சேரலான்ட்டு அசிஸ்டன்ட் எல்லாம் சேர்ந்தேன். டி கே பிரசாத் அப்படிங்கிற ஒரு டைரக்டர், ஏற்கனவே ராமன் ஸ்ரீராமன்னு ஒரு படம் வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் வச்சு அவர் பண்ணியிருந்தார். முதல் முதல்ல தமிழ்நாட்டுல வந்து இரட்டை வேடங்கள்ல ஒரே ஆள ரெண்டு அதை வச்சு பண்ணுவாங்க இல்லைங்களா, டபுள் ஆக்டிங்ல பண்ண வச்சது அவரு தான். அவர் வந்து டிஎஃப்டெக் ஸ்டூடெண்ட் அப்பவே, அதனால கல்லூரியில பயின்றவர்னால

0: அவரு என்ன அசனத்தை சேர்த்துக்கிட்டாரு. சேர்க்கும் போது அவரு என்ன கதை சொல்லியானாரு சொல்லுவேன்னு, அப்புறம் வேற என்ன தெரியினாரு பாட்டு பாடுவேன்னு, பாட்டு பாடினாரு நல்லா இருக்க அப்படின்னாரு. வேற என்ன அப்படின்பாரு, நல்ல பாட்டு எழுதணும் எல்லாமே தெரியுமா, எல்லாமே சேர்ந்த நீ பெரிய ஆளாக முடியாதியா, யார்ட்டையும் சொல்லாத, யார்ட்டையும் அப்படின்னு சொல்லாத, ஏதாச்சும் ஒன்னு சொல்லு, சினிமாக்காரன் எல்லாம் போறாம பிடிச்சா வரும். அவரு வந்து சினிமாக்காரன் கொஞ்சம் வெறுப்பு கொஞ்சம் உமிழ்வார், அவரு சொல்லிட்டு இருப்பாரு சினிமாக்காரன்லாம் போறாம பிடிச்சவனுங்க வச்சுக்க மாட்டானுங்க, ஏதாச்சும் ஒன்னு சொல்லு, இப்போதைக்கு நீ அசன்டேட்டரா வரியா என்ன வரன்றாரு. உடனே இல்ல சார் அசன்டேட்டரா சார். அப்போ எங்கேயும் போயிட்டு எனக்கு கதைலாம் நல்லா சொல்லுவேன், அஞ்சு கதை இருக்கு பத்து கதைலாம் சொல்லக்கூடாது, தொழுக்கத்துக்கு வந்திருக்கேன் அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா நான் இப்ப உன் வச்சிருக்க அசிஸ்டண்டா வச்சிருக்கேன், அடுத்த படம் ரெண்டாவது படம் நான் பண்ணுவோம்னா என்னன்னு தெரியாது. இந்த காலகட்டத்துல என்கிட்ட இருந்து நீ வெளில போனோடனே மற்றவங்கள்ட்ட போய் இதான்னு சொல்லக்கூடாது சார், நான் தொழுக்கத்துக்கு வந்திருக்கேன் சார், என்னையே தெரியும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார், அப்புறம் என்ன வந்திருக்க, அதான் சார் உங்கள்ட்ட தெரிஞ்சது வந்திருக்கேன் இப்படிதான் சொல்லணும் அப்படின்னு அவரு எனக்கு முதல் முதல் பாடம் எடுத்தவர்.
1: அற்புதம்
0: எடுத்துட்டு என்ன அசிஸ்டண்டா அவர் சேர்த்துக்கிட்டாரு. அப்புறம் சொல்லுவாரு, நீ அப்பப்போ உன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, யதார்த்தவாதியா இருக்க, நீ அப்பப்போ உனக்கு எதுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அப்படிம்பாரு. ஓகே நீ வந்து வேற எதுக்காச்சும் வந்தியா, இல்ல சார் இதுக்கு நான் அசன்டேட்டரா தான் வந்து தொழுக்கத்துன்னு தான் சார் வந்தேன். அதுதான் சொல்லணும், சரி நல்ல பையனா இருக்க, வாட் இஸ் கேமரா அப்படின்னு கேட்பாரு. தெரியல சார். ஓகே இதாயா சினிமா இதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா டைரக்டர் என்னாரு சொல்லுங்க சார், கேமரா இஸ் ஆர் லென்ஸ் இஸ் நத்திங் பட் அன் ஐ சொல்லு அப்படின்னாரு. சார் எழுதிக்கிறேன் சார் நான் சொல்லியே முதல் அப்படின்னாரு. கேமரா இஸ் லென்ஸ் இஸ் நத்திங் பட் அன் ஐ, இதாண்டா வேற ஒண்ணுமே கிடையாது, செல்லுமா வாடா போடாரு, நீ கண்ணால என்ன பாக்குறியோ அதாண்டா ஷாட்டு,
1: அதான் ஷாட், அதான் கேமரா,
0: கண்ணால பாக்குறது நீ வைக்கணும் அதான் ஷாட்டு, அதாண்டா சினிமா வேற ஒண்ணுமே கிடையாதா அப்படின்னாரு. அவர் சொன்ன எனக்கு ஒன்னும் சொல்ல முடியல, ரெண்டு மூணு நாளே அதே நினைச்சு இதானா சினிமா இதானா சினிமா இதானா சினிமா. ஏன்னா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா புக்கையும் வாங்கி படிக்கிறது, நீங்க இயக்குநராக வேண்டுமா அந்த புக்கை காசு கொடுத்து வாங்கிடுது, இதை பத்தி தெரிய வேணுமா காசு கொடுத்து வாங்கிடுது, இல்லை யார்ட்டி இருந்தா பத்தி வாங்கிட்டு வந்து படிக்கிறது.
1: சரி
0: அப்பா தான் இவ்வளவு நம்ம படிச்சிருக்கோமே வேஸ்ட் பண்ணிட்டுமே இதானா அப்படிங்கறது அவர் சொல்லிய பிறகுதான் அந்த ஒரே வார்த்தையில கேமரா இஸ் ஆர் லென்ஸ் இஸ் ஆர் டைரக்ஷன் இஸ் நத்திங் பட் ஐ.
1: ஆமா
0: என்ன பாக்குறியோ உனக்கு நாலு பேர் பேசிட்டு இருப்பாங்க, என்ன பாக்குறியோ அந்த காட்சி தான் உன் கண்ணு, என்ன பாக்குதோ அதான் ஆக்ஷன், அத நீ கண்ணுல கேமரால கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தவர் அவரு தான், மறக்க முடியாது. அப்படிதான் நான் அசன்டேட்டர் அப்படியே போயிட்டு இருந்தேன். இருந்தாலும் அசன்டேட்டர் ஆயிட்டோம், எத்தனையோ பேர் பாத்தீங்கன்னா 40 வயசுல 50 வயசுலாம் கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, இவங்களுக்கும் இவங்கள போல நமக்கும் படம் கிடைக்கல என்ன ஆகுறது. ஓகே அப்ப மியூசிக்கும் கத்துக்கும் ஒரு சமயம் இந்த வாய்ப்பு இல்லைனா ஒரு கதவு முடினால் இன்னொரு கதவு முடிவுட்டு மியூசிக் என்ன பண்ண படிக்க ஆரம்பிச்சேன். நிறைய சினிமாக்காரங்க என்ன பார்த்து சொல்லுவாங்க, நீ அசன்டேட்டர்ப்பா, ஆனா அசன்டேட்டர்னா ஈவினிங் ஆனா சந்திக்கணும் போகணும் சீரிட்டு பிடிக்கணும் அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் இப்படி ஒண்ணு இருக்கு, நீ எங்கேயுமே நான் பார்க்க மாட்டேறேன், ஷூட்டிங்னா ஷூட்டிங் வர்ற அப்புறம் ஓயிடுற அப்புறம் எப்பயாச்சும் தான் பாக்குறோம் அப்புறம் வர்றப்பாங்கன்னா ஓயிடுற, என்ன விஷயம்னு கேட்பாங்க. என்ன விஷயங்களும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு எல்லா பாட்டியும் எல்லாம் தெரியும் சொல்லாத போறாம பிடிச்ச அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்கிறது அவரு சொன்னதுனால நான் நினைக்கல, ஜென்ரலா ஒரு ஈகோ வரும் அது வந்து தப்பா நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுனால சொல்லாம நான் என்ன பண்ணுவேன், இது டைரக்ஷன் இந்த டைரக்ஷன் வேலை முடிஞ்ச உடனே கித்தார் தூக்கிட்டு கிளாஸ் போயிடுவேன் அல்லது கர்நாடிக்கு படிக்கிறதுக்கு அந்த ஆசிரியர் நோக்கி போயிடுவேன். இப்படியே போனாலும் ரொம்ப பிஸியாவே இருந்தேன். இப்படிதான் எனக்கு அந்த பயணம் அந்த தேடலுக்கு கிடைச்சது.
1: அற்புதம், ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இதெல்லாம் ஏன் கோடை பண்பலினுடைய கலைப்பயணம் நிகழ்ச்சி பேசுக விரும்புகிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறது அப்படின்னா, ஒரு கலைஞனுடைய வாழ்வை இப்ப இருக்கக்கூடிய சௌந்தர்யன் அவர்களை எங்களுக்கு தெரியும், எப்படியெல்லாம் ஒரு திறமை மிக்கவர், எப்படி பாடல் போடுறாரு, அல்லது குறைந்தபட்சம் என்ன ஒரு வசதி வாய்ப்புல அவரால் வாழ முடியும் வாழ்ந்து கொண்டு இருப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன அனுமானம் எங்களுக்குள்ள இருக்கதான் செய்யுது, அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனாலும் இந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு கலைஞன் எவ்வளவு தூரம் சிரமப்பட்டான், எவ்வளவு தூரம் பயணம் மேற்கொண்டான் என்பதை இந்த சமூகம் பல நேரங்களில் மறந்து விடுகிறது. அதையெல்லாம் எடுத்துக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. மிக அற்புதமான உங்களுடைய கலைப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது, நம்ம தொடர்ந்து பேசுவோம். நேர்களது உங்கள் கோடை பண்பலை 100.5 கலைப்பயணம்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நாய் பத்திரமே மிக்க இன்ஜினியர்.

0: பாக்கெட் தானே
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
0: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: கொடைக்கானல் பண்பலினூர் புள்ளி 5 கலைப்பயணம் நிகழ்ச்சியை நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்களோடுதான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், இப்ப இந்த சேரன் பாண்டியனுடைய பட வாய்ப்பு எப்படி அது முதன் முதலாக உங்களுக்கு கிடைச்சது? நீங்களே அந்த கத்துக்கிட்ட பிறகு அங்க போனீங்களா? அங்க வாய்ப்பு கிடைச்சதா? அல்லது அவங்க உங்களுடைய திறமையை பார்த்து கூப்பிட்டாங்களா? எப்படி அந்த அறிமுகம் எல்லாம் அமைந்தது?
5: ஆமா, நான் சொன்ன மாதிரி இப்படிதான் நான் கத்துக்கிட்டேன். கத்திட்டே இருக்கும்போது அடுத்து தேடல் வரும்ல, அதான் சொன்னேன். 40 வயசுல 50 வயசுல கல்யாணம் அலையறவங்களா இருக்காங்க, உங்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கல, என்ன பண்ணுங்க? இப்படி கேள்வி வரும்போது அடுத்த கதவு எனக்கு இன்னொரு கதவு இன்னொன்னு நோக்கி பயணப்படுறேன். அதுதான் இசை. இசையும் படிச்சாச்சு, ஓரளவு டைரக்ஷன் தான்
4: என்னன்னு
5: தெரிஞ்சாச்சு. என்னோட வயசுல வயசுல உள்ளவங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க, சம்பாதிக்க ஆரம்பிச்சாங்க, நிறைய பேர் கல்யாணம் கூட பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறப்போ என்னுடைய அந்த அந்த தாக்கம் இன்னும் அதிகமாகுது. சரி, இந்த வயசை விட்டா வேற எப்படி, அதனால நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்ட்டு டைரக்டாவே நான் அசோசியேட்டுக்கு ட்ரை பண்றேன். அசோசியேட்டு சைட்டுக்குன்னா இப்ப இப்ப யார்கிட்ட சேரலாம் அப்படின்னு பாக்குறப்போ அப்பதான் கேஎஸ் ரவிங்க அவரை போய் அணுகிறேன். அவரு மூலியமா தான், அவர் அப்பதான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம புரியாத புதியர் அப்படின்னு படம் முடிஞ்சு போயிட்டு. பட் புரியாத புரியுது முடிஞ்சிட்டு இருக்கு. அது முடியறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்றேன்னா, அவருக்கு அடுத்த படம் வந்து இந்த படம் முடிச்சாலும் அடுத்த படம் பண்றதா இருக்காரு, இது முடிஞ்சதுவால் தான் இருக்கு, பாக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் இருந்தாலும் இந்த முடிந்த கட்டத்துல உங்களுக்கு என்ன டென்ஷன் இருக்கும், எப்படி எல்லாம் ஒர்க் இருக்கும், அந்த பினிஷிங் ஒர்க் எல்லாம் நிறைய இருக்கும் ஃபைனலைஸ் பண்றதுக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பிறகு ரீரெக்கார்டிங் போகுது அந்த படம், புரியாத புதிய படம் ரீரெக்கார்டிங் போயிட்டு இருக்கும்போது கரெக்டா முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். முடியறப்போ அவரை போய் பாக்குறேன். அவர் சொல்றாரு, இல்ல நான் இப்ப ஒரு படம் கிடைச்சது, அதை நான் பண்ணிட்டேன், அடுத்தது என்னன்னு எனக்கே தெரியல, ரூட்டு தெரியல, நீ வந்து பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அந்த உருவாரத்தை பார்த்தாத சினிமா கிறந்துக்கு நமக்கு வசித்து இருந்தவனுக்கு அது ஒரு மாதிரியா, பரவாயில்லையே நமக்கு ஒரு கதை தரக்குது, பாக்கலான்னு சொல்லிட்டாருல, பாப்போம் அப்படின்ட்டு வெயிட் பண்றேன். புரியாத புதிர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன பிறகு அதுல இருந்து அவரை பாத்துக்கிட்டே இருக்கேன். பாத்துட்டே இருக்கும்போது படம் ஏதோ ஒரு சுமாரா அப்படி போகுது, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஏன்னா அது வந்து ஏற்கனவே வந்து ரீமேக் பண்ண கர்நாடக மொழியில வந்து ஸ்ட்ரைட் ரிலீஸ் ஆ வந்த படம் வந்து இங்க தமிழ்ல வந்து பண்ணாங்க, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஆனா ஓகே அப்படிங்கிறவருக்கு இருந்துச்சு. அதே போல அவருக்கு நல்ல நேம் வந்தது, பரவாயில்ல ஒரு படத்தை எடுத்து குறுகிய நாள்ல முடிச்சிட்டாரு. சூப்பர் கோட்ல பாத்தீங்கன்னா சூப்பர் கோட் ஆர்வி சௌத்ரி அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு படம் இருந்தாங்க, புது வசந்தன் ஒரு படம் இருந்தாங்க, அது மிகப்பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை தமிழ் ஃபீல்ட்ல ஏற்பட்டுருச்சு. அப்ப ரெண்டாவது படம் என்ன பண்றாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாக்குறதா ரெண்டாவது படம் புரியாத புதிரி வருது. சரி, அடுத்தடுத்து அவங்க படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற அளவுக்கும் பேசப்படுது. அந்த கம்பெனி சூப்பர் கோட் கம்பெனி வந்து பெரிய அளவுல வரும்போது நான் அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கேன். கேஸ் ரவிக்குமார்ட நல்ல பழகி ஆகரமிக்க ஆரம்பிச்சோடனே அந்த புரியாத புதிர் படம் ஓடி அப்படியே முடிஞ்சிச்சு. ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிச்சு வந்துட்டு அவரே என்ன இன்ட்ரெஸ்ட் பண்ணாரு. இந்த பையன் இவர் வந்து ரொம்ப டேலண்டடா இருக்காரு, எனக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணுன்னு தோணுது, அதான் உங்கள்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்றேன் சொன்னாரு. அப்ப ரெண்டு பேருடைய அறிமுகம் எனக்கு கிடைச்சு போச்சு, கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு. இந்த கம்பெனில அடுத்து கண்டிப்பா படம் பண்ணுவாங்க, இவங்களை பாக்குறது நமக்கு நல்லது அப்படின்ட்டு நான் என்ன பண்ண பாட்டுலாம் எழுத ஆரம்பிச்சிட்டேன். ஆல்ரெடி எழுதி வச்சிட்டேன், எல்லாத்தையும் பாட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன், மியூசிக் போட ஆரம்பிச்சேன், நோட்ஸ் எல்லாம் பக்கம் எழுத ஆரம்பிச்சேன். ரொம்ப அப்படியே கரெக்டா இருந்தேன். எப்ப வேணாலும் வாய்ப்பு கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், ஆனா முயற்சி பண்ணும் அப்படின்ட்டு இந்த முயற்சியோட இருந்திருந்தேன். அது போல எனக்கு ஒரு தருணம் கிடைச்சது, தேரன்பாணின்னு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த காலகட்டத்துல என்ன கொஞ்சம் இன்னும் அழுத்தமா சொல்லிவிடுறாரு கே சரிக்குமார், இந்த ஒரு கதை நம்ம பண்ணியிருக்கோம், அந்த கதைக்கு இவர் ஆப்டா பாட்டு கொடுத்துருக்காரு, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே ஆர்பி சௌத்ரி சார் கேக்குறாரு. நான் நினைச்சேன், சரி இவர் தமிழர் இல்ல அப்படின்னு எனக்கு ஓரளவு தெரிஞ்சது, தமிழர் இல்ல, ஆனா கேரளக்காரா அல்லது தெலுங்குக்காரா ஹிந்திக்காரா என்னன்னு தெரியாது, தமிழை நம்மள போல அவர் ரசிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் கம்போஸ் பண்றப்போ காதல் கட்டிதான் மீனா நான் பாடி காட்டினேன். ஏன்னா காதலுங்கிறது எல்லாருக்கும், அவன் ஹிந்திக்காரா இருந்தாலும் காதல் வயப்படுவான், கேரளக்காரா இருந்தாலும் காதல் போடுவான், யாரா இருந்தாலும் காதல் வயப்படுவாங்க. அதனால முதல்ல நம்ம வந்து என்ன பண்ண, அதுக்கு ஒண்ணு அந்த காதலுக்கு வந்து மொழி கிடையாது, அதனால நம்ம தமிழ்ல பாடா கூட நிச்சயமா அந்த ராகம் வந்து உங்களுக்கு அட்டாக் பண்ணிட்டு அந்த ராகத்திலே அப்படியே அழகா இருந்து இந்த பாட்டையை அவங்க பாடி காட்டினேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு.

முடிச்சு போனோடனே அப்படி எல்லாரையும் பார்த்தாரு, ஒரு லுக்கு விட்டாரு அரவிந்த் பிச்சவர்த்தி சார். நம்ம ரவிக்குமார் சார் இவர் பார்த்தாரு, பரவாயில்லையா ஒரு நல்லவன எனக்கு காட்டியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் காட்டினாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. சரி அப்படியே காலங்கள் போயிட்டு இருக்கு. அடுத்தது அந்த பாட்டுக்கான அந்த படத்துக்கான பாடல்கள் இது இது அப்படின்ட்டு நாங்க அப்படியே வகுத்து வச்சுக்கிறோம். ரெண்டாவது பாட்டு ஒண்ணு கூப்பிட்டுருக்கோம், அது எல்லாரும் விரும்புறாங்க, நீங்க கேளுங்க அப்படின்னு சொல்லுவாரு. பாடியாங்கிறாரு அரவிந்த் பிச்சவர்த்தி சார். ரெண்டாவது பாட்டு ஒண்ணு பாடி காட்டுறேன். அப்பெல்லாம் சுச்சுவேஷன் அமையல, கதைக்கு பிறகு அமையுது. அப்போ அந்த பாட்டு பாடும்போது கிராமியமான ஒரு பாட்டு தான், ஆனா வந்து கேக்குறதுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப எல்லாரும் இருந்தாங்க. இருக்கும்போதுதான் சம்மன் அந்த பாட்டு பாடுறேன், ரொம்ப நாத்து அந்த பாட்டு பாடுறேன். பாட்டு ஒண்ணு மறுபடியும் கேக்குறாங்க, மறுபடியும் கேட்க ஆரம்பிச்சேன்னு எனக்கு இன்னும் இப்படி ரசிக்கிறாங்க எல்லாருமே. இங்க உள்ளவங்க எல்லாம் ஓரளவு பாத்தீங்க எஜுகேட்டடா இருக்காங்க. ஆர்பி சௌத்ரி சாரும் அவரு மாதிரியா எஜுகேட்டட் தான் அவரு. இந்த தமிழ் பாட்டு இந்த நம்மளுடைய வில்லேஜ் அவங்களுக்கு எப்படி பிடிக்குன்னு எனக்கு ஆச்சரியம் பார்க்க ஆரம்பிச்சு. அந்த வகையில இந்த ரெண்டாவது பாட்டான இந்த சம்பானத்து பாட்டை கேட்டவுடனே அவங்க ரசிக்க ஆரம்பிச்ச உடனே எனக்கு ஹாப்பி வந்துச்சு. ஏன் ஹாப்பி வந்துச்சுன்னா, காதல் கடிதங்கிறது ஒரு வெஸ்டர்ன், அது வந்து நம்ம ஒரு மோகன ஒரு ராகத்துல எடுத்து அது வெஸ்டர்ன் பண்ணி அது சாங்க நம்ம எழுதிட்டோம், அது எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா சம்பானத்தையும் பிடிக்க ஆரம்பிச்சுன்னா இது பயங்கரமான ஒரு கிராமிய சாங், இது சூப்பர் ஹிட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். அதே அங்க பத்திக்கிடுச்சு. பத்த ஆரம்பிச்ச உடனே நிச்சயமா நாம மியூஸ்ட்ரேட்டருக்கான கதவு திறக்கும் அப்படின்னு நினைச்சேன். அது போல திறந்துச்சு. பாத்தீங்கன்னா சேரன் பாண்டியன்ல பாடுறது வந்து அந்த பாட்டு இது வரைக்கும் 90ல வந்தது, 35 வருஷம் ஆயிடுச்சு. 35 வருஷத்துக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். 3 மாசத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துல பாத்தீங்கன்னா ரீல்ஸ் போடுறாங்க, அடிக்கடி ரீல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க, எல்லா இதுலயும் வீடியோவில் போட்டுட்டு இருக்காங்க. அதுல போடப்படுற பாட்டு என்னன்னா, நான் என்ன திங்க் பண்ணி மனசுல அன்னைக்கு திங்க் பண்ணி அந்த வார்த்தைக்கு போட்டனோ, அந்த வார்த்தைகள் காலகாலத்துக்கு அங்கங்க அப்படி இப்படி ஒழிச்சுக்கிட்டு இருந்தாலும் ஆஃப்டா ஒரு இடத்துல போய் உட்காருது. என்ன உட்காருதுன்னா, பெண்ணான ஒருத்தி தனக்கு பிடிச்சவன் ஒருத்தன் வரும்போது அவ பாக்குறப்ப அவன் மனசுக்குள்ள என்ன தோணும், அவன் எப்படி பாடுவா அப்படின்னு அந்த பொண்ணு என்ன பண்ற, தனக்கு பிடிச்சவனை பார்த்து பாட ஆரம்பிக்கிறா. பையன் அழகா இருக்கான், நல்லா இருக்கான், உன்ன எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு அப்படிங்க சொல்ற மாதிரி நான் அப்ப போட்டேன் பாத்தீங்களா. அந்த வரிகள் தெருவெல்லாம் கோலமிட்டு கோலமிட்டு திரியேட்டி குத்து வேலை

0: விளக்கு வச்சு
1: உனக்காக மச்சம் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். உனக்காக மச்சம் காத்திருப்பேன், உறங்காம கண்ணு முழிச்சிருப்பேன். ஏ சம்பா நாத்து சார காத்து, இந்த பாட்டுல வர்ற ஒரு சரணத்தினுடைய வரிகள் நான் பாடுனது. சரி, அதுதான் போச்சு, இதோட போச்சு அப்படின்னு நினைச்சா அடுத்த சரணத்தையும் போடுறாங்க. கண் பார்த்து மயங்கி போடும்.

0: காத்து மச்சான் சொல்லு. இந்த பாட்டை போட்டு போட்டு போட்டு போட்டு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ரெவல்யூஷனரிய இந்த பாட்டை ஏற்படுத்திருக்கு.
1: நிச்சயமா நிச்சயம்.
0: இது யாருக்காக ஒழிச்சுது, இது எப்படி ஒழிச்சுது? சரி, இந்த பாட்டுல வந்த அந்த பிரச்சாரத்துக்கு உண்டான நபர் இன்னைக்கு என்ன ஆயிருக்காரு அப்படிங்கறத நீங்க எல்லாரும் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க.
1: உண்மைதான் சார், உண்மைதான். அது நாங்களும் கூட பார்த்திருக்கிறோம். ஆனா நல்ல ஒரு கலைஞன் கொடுத்த ஒரு படைப்பு என்பது ஆண்டாண்டு காலத்திற்கும் தன்னை புதுப்பித்துக் கொண்டே தன்னை இந்த உலகத்தில் நீடித்து நிலைபெற செய்வதற்கு அதுவே போதுமானதாக இருக்குமே தவிர யாரும் அதற்கு பெரிதாக இட்டுக்கட்டியெல்லாம் எதுவும் செய்ய வேண்டாம் என்பது நல்ல படைப்பாளன் படைத்த அத்துணை படைப்புகளுக்குமே பொருந்தும். அப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளனோடு தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்ககிட்ட நாங்கள் தொடர்ந்து பேசுவதில்.

0: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
1: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, நம்ம ஒரு பிளான்ட்டை வந்து ஒரு விதையை நடுறோம், ஒரு நல்ல தரமான விதையை கொண்டு போய் நடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், ஒரு நல்ல அந்த சாயில் நல்லா இருக்கா, அந்த மண்ணு நல்லா இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா. அதுக்கப்புறம் அதுக்கு உரம் போடுறோமா அப்படிங்கிறத பார்ப்போம். மூணாவது அதுக்கு தண்ணி பாய்ச்சிரமா அப்படின்னு பார்ப்போம். இது எல்லாமே சூப்பராக அங்கே கிடைச்சா கூட அந்த தண்ணி போற பார்த்தோ இல்லை ஏதோ ஒன்று பிளாக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி அங்கே அந்த விதையால் வளர முடியாதோ அதே மாதிரி எல்லாமே சூப்பரா இருந்தா கூட உங்க ஃபெலோபியன் டியூப் கரு குழாய்கள்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ இல்ல பிளாக் ஆயிடுச்சுனாலோ கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக டிராஸ்டிக்கலாக ஃபாலோ ஆகிடும். குறிப்பாக சொல்ல போனால் மற்ற நிறைய வித கரு முட்டைகளில் ப்ராப்ளமாக சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். அதே மாதிரி கர்ப்பப்பையில் ப்ராப்ளமாக அதையும் ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஆனால் டியூப் பொறுத்த வரைக்கும் கரு குழாய்களில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டால் அதை சரி பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அது ரொம்பவே சென்சிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும். கரு குழாய்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டியூப் மாதிரியான ஓஸ் பைப் மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே பிரஷல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது பூனையோட மேலே ஒரு முடி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன முடிகள் நிறைய அங்கே இருக்கும். இந்த முடியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரு வந்து ஸ்பேமோட சேரணும் இல்லையா, அந்த ஸ்பேமை கரு முட்டைக்கிட்ட தள்ளி கொண்டு போய் உள்ள தள்ளுறதுக்கும் அந்த உருவான அந்த கருவை திருப்பி கர்ப்பப்பைக்குள்ள நவுத்தி கொண்டு வந்து உள்ள வைக்கிறது, இந்த ரெண்டும் தான் அந்த ஹேர் செல்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹேர் செல்ஸ் சிம்பிளாவே ஏதாவது இன்ஃபெக்ஷனோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் பிளாக் ஆகிடும், இல்லை அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும். அப்படி வந்தாலும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு எவ்ரித்திங் சூப்பர்னு டாக்டர் சொன்னால் கூட கன்சீவ் ஆகிறதுல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ராப்ளம்கள்லாம் கருக்குழாய்களில் வருவதற்கு காரணங்கள்லாம் என்னென்ன இருக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மேஜர் காஸ் இன்ஃபெக்ஷன் தான். கர்ப்பப்பைக்குள்ளேயோ இல்லை உங்கள் பெல்விஸ் அந்த அடி வயிற்றுலையோ இதே ஒரு காரணத்தில் கிருமி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டால் இது ஈஸியாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருந்தாலோ இல்லை ரெக்கரண்டாக வெள்ளைப்படுதல் இருந்தாலோ டாக்டரை பார்த்து அது இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணிடணும். ரெண்டாவது, டிபி மாதிரியான பெரிய கிருமிகள் உங்கள் பாடியில் இருந்துச்சுன்னா உங்கள் இம்யூன் சப்ரஷன்னாலையும் டிபி கிருமிகள் நேரடியாகவே கர்ப்பப்பையும் கருக்குழாயும் தாக்கும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் இது பாதிப்புகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் டிபி ரொம்ப காமனான டிசீஸ். அதனால ரொட்டீன் பேஷண்ட்ஸ்லேயே இப்போல்லாம் நிறைய பேர் டியூபல் ப்ராப்ளமோ இல்லை எண்டோமெட்ரியல் ப்ராப்ளம்னு வர்றவங்களுக்கு உள்ள எண்டோமெட்ரியல் டிபி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு நிறைய பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அதனால ஒயிட் டிஸ்சார்ஜ் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ இல்லை அடிவயிர் பெயின் ஏதோ ஒன்று இருந்துச்சுனாலும் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கான ப்ராப்பர் செக்கப்ஸ்லாம் பண்ணுறது நல்லது. மூணாவது, எண்டோமெட்ரியோசிஸ்லையும் என்ன பண்ணணும்னா உள்ள அட்வெஷன் கிரியேட் ஆகிறதுனால உங்கள் டியூப் பிளாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில சமயம் இந்த ப்ரீவியஸ் ஒரு சிசேரியன் பண்ணியிருப்பாங்க இல்லை ப்ரீவியஸ் ஒரு ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அந்த ஆப்ரேஷன் சைட்டில் உங்கள் கரு குழாய்கள் ஒட்டிக்கிச்சு அப்படின்னாலும் உங்கள் கரு குழாய்களோட ஓரியன்டேஷன் பர்ஃபெக்டாக இல்லாதனாலையும் கன்சீவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான எல்லா டிசீஸையுமே சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு லேப்ரோஸ்கோப்பியின் மூலமாக டியூப்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஒரு சில விஷயங்களை நம்மளால அதே செட்டிங்கில் சரி பண்ணக்கூட முடியும். சில பிளாக் மினிமல் பிளாக்கு மியூக்கஸ் பிளக்கு இப்படி எதாவது இருந்துச்சுன்னா உங்களால் லேப்ரோஸ்கோப்பியின் மூலமாகவே அதை சரி பண்ணவும் முடியும். சில சமயம் அதன் மூலமாக சரி பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அதை எப்படி கரெக்ட் பண்ணலாம், என்ன பண்ணால் நீங்கள் கன்சீவ் ஆவீங்கன்ற அதுக்கான ரிசல்ட்ஸை உங்கள் டாக்டரால் ஈஸியாக மேக்கப் பண்ண முடியும். அதனால் டியூபுங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுக்கான இம்பார்ட்டன்ஸை ப்ராப்பராக கொடுக்கறது வந்து உங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஈஸியாக சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை இன்க்ரீஸ் பண்ணும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில்

0: மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்குமான சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது.
1: மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேர்ல இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தா எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
2: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: நேர்களது உங்கள் கோடை பன்மலை 100.5 நாம கேட்டுக்கிறோம். கலைப்பயணம் இன்றைய தினம் திரைப்பட இசையமைப்பாளரான திரு சௌந்தர்யன் அவர்களோடு தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். சார், முதல் வாய்ப்பு, முதல் காதல், முதல் ஏற்படக்கூடிய மனதின் என்ன ஓட்டங்கள், முதல் ஏற்படக்கூடிய எல்லாமே வந்து இந்த உலகத்துல மறக்க முடியாதது. அப்படி திரு சௌந்தர்யன் அவர்களுக்கு முதன் முதலாக தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலிருந்து கலைப்பயணத்துக்குள்ள உள்ள வந்து முதல் பட வாய்ப்பு அமைந்த வரைக்கும், அது எப்படி அமைஞ்சது, என்ன நடந்ததுங்கிற வரைக்கும் ரொம்ப அழகா அற்புதமா சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய கலைப்பயணம் ரொம்ப சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. இன்றைய அளவிலும் கூட அது நீடித்து மிகச்சரியான பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். ஆனால் இன்றைய தினம் நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் தான் என்ற போதிலும் கூட உங்களுடைய கலைப்பயணத்தை இன்னும் அவங்க கூட சேர்ந்து நாங்க வழிநெடுகளும் பயணிக்க ஆசைப்படுகிறோம். அது வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக அதை நம்ம அந்த பயணத்தில் மேற்கொள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்றைய தினம் நிகழ்ச்சியில், இந்த பகுதி நிகழ்ச்சியில உங்களுடைய கலைப்பயணத்தை பற்றி சொன்னமைக்காக மிக்க மகிழ்ச்சியும் நன்றியும் உங்களுக்கு.
7: நன்றிங்க சார். உங்களோட சேர்ந்து நான் இந்த
6: மீண்டும் ஒரு வாய்ப்புல நம்ம இசையமைப்பாளர் சௌந்தர்யன் அவர்களோடு இணையலாம். வாழ்க்கையில ரொம்ப அழகான கலைப்பயணத்தை தஞ்சையிலிருந்து நம்மளுடைய இதயம் மஞ்சம் வரைக்கும் கொண்டு சென்றிருக்கிறார். மீண்டும் அவரோடு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இணைவோம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். என்றும் நட்புடன் மோகன். மோகன் மோகன் நன்றி. வணக்கம் நேர்களே.

0: பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாய்னு? ஆனால் கடைசியில் உட்கார்ந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காரு

0: பெரியவர், அவருக்கு சட்டப்பையில பேனா இருக்குங்கிறான். அப்ப அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்க இருக்கு? உங்கள்ட்ட தான் இருக்கு.
1: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.
2: கோடை பண்பலை 100.5 இனி தொடரவிருக்கிறது பாட்டுப்பட்டாளம். நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.

0: சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொதுத் தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று முன்மொழிந்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதாவை மாநிலங்களவையில் இன்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவிக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 1,13,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1000 கிலோ மதிப்புடைய போதைப் பொருட்கள் காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரியா ஏவுகணைகளை ரஷ்ய பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். பாடும் ஆர்வமுடையவர்களை வரவேற்கும் நிகழ்ச்சி அன்பு நேயர்கள் பாடல் பாடி அசத்தம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு, ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை நீங்க பாட வரணும் நிகழ்ச்சியில். அறிமுக நேயர்களா நீங்க

0: இருந்தீங்கன்னா 24 24 24, சகோதரிகள் 24 24 29, மற்ற அனைத்து வழக்கமான அன்பு நேயர்கள் 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0452 42 மறக்காம இணைச்சிட்டு வாங்க. நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கிறோம்
1: பரசீர் யோகானந்த்,
0: செல்வபாலா. வணக்கம் செல்வபாலா.
1: வணக்கம் பரசீர், எப்படி இருக்கீங்க?
0: அப்படியே தான் இருக்கோம்.
1: அப்படியே இருக்கீங்களா? உங்களுக்காக என்ன வந்தேண்டா பால்காரன் பாட்டோட மியூசிக் போட்டாரு, என்ன கதை அது?
0: அதாவது காலையில வந்து எல்லாருக்குமே வந்து எல்லாருக்கும் தாயுணர்வோட எல்லாருக்குமே வந்து நம்ம வந்து சாப்பாடு எல்லாமே கொடுத்தோம். அந்த உணர்வை மறக்க கூடாதுன்னு தம்பி வந்து அப்படி ஒரு மியூசிக்கை கொடுக்குறாரு.
1: இது ஏதோ முன் ஒப்பந்தம் கிடையாது
0: இல்லைங்க, அவரும் எனக்கு காசு எதிலும்
1: கொடுக்கல.
0: ஆமாங்க, சரி, 1 ரூபா கூட கொடுக்கல.
1: சரி சரி, அப்ப எதிர்பார்க்கிறாங்கன்னு அர்த்தம்.
0: அப்படிலாம் நான் சொல்லல, சத்தியமா சொல்லல, 1 ரூபா கூட கொடுக்கல.
1: நோட் திஸ் பாயிண்ட் மிஸ்டர் சந்தி.
0: ஓசில சாப்பிடுறது அவ்வளவு அமிர்தம், சரிங்களா? இது உனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பாரு. சரிங்க, நீங்க சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: சரிங்க, என்ன சாப்பிட்டீங்க?
1: என்ன சாப்பிட்டீங்க?
0: அதேதான், வந்து நல்ல சாப்பாடு தான் சாப்பிட்டோம். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான தினம் கூட, உலக யானைகள் தினம்.
1: அப்படியா? அருமை அருமை.
0: ஆமா, அப்புறம் எங்களோட தினம் கூட.
1: உங்களோட தினம்
0: சர்வதேச இளைஞர் தினம்.
1: அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? சரி இருக்கட்டும், போனா போகுது.
0: நமக்கு இல்லைங்க, எனக்கு சம்பந்தம், உங்களுக்கு இல்ல.
1: எனக்கு இல்ல, குழந்தைங்களுக்குலாம் கிடையாது. குழந்தைகள் தினம் வந்து நவம்பர் மாசம் வருது. அப்படியா?
0: வேற மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வருது எங்கிட்ட. சரி, நம்ம நிகழ்ச்சி பக்கம் போயிடலாம். வந்து ஒரே வார்த்தையில் தொடங்கும் பாடல்களை பாடணும்.
1: ஆமா,
0: சரிங்க.
1: வழக்கம் போலதான், புதன்கிழமைன்னா ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில் தொடங்கி பாடணும். 4 வரி, அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது, பாடணும்.
0: பாடணுங்க, பாடுற ஆர்வமுடையவர்கள் மட்டும் நிகழ்ச்சி பக்கம் வரலாம்.
1: ஆர்வம் இல்லாட்டியும் பரவாயில்ல, சரியா பாடுறவங்க வந்துடலாம்.
0: சொல்லிட்டு போயிடலாம், இந்த பாட்டு தாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம்.
1: அதே மாதிரி படிச்சுட்டும் போகக்கூடாது.
0: சரிங்க, இந்த மாதிரி வந்து சீரியஸான
1: கண்டிஷன்.
0: ஆமாங்க, ரெண்டு பேரும் உட்கார்ந்துருக்கோம். வாங்க, முதல் நேயர்.
2: வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் வளரு கோடையப்பம். கரூர் மாவட்டம் நெரூர் தாமரம் பேசுறாங்கம்மா. அம்மா பெனாசிரி யோகானந்த் அவர்களுக்கும் சகோதரர் செல்வபாலா அவர்களுக்கும் இனிய வணக்கம்.
1: வணக்கங்க. நல்லா இருக்கிறோம் எல்லாருமே.
0: நீங்க எப்படி இருக்கீங்க?
2: உங்க எஃப்எம் கேட்டுட்டு ரொம்ப சுகமா இருக்கிறேங்க.
0: அப்படிங்களா? இப்ப உங்க பாடலை கேட்டுட்டு நாங்களும் சுகமா இருக்கணும். அப்ப நீங்க எப்படி பாடணும்? வார்த்தை வந்து கங்கை.
2: கங்கைங்களா? இமயங்கிற படங்க, சிவாஜி நடிச்ச படம் நினைக்கிறேன், பாடுறேங்க. கங்கை யமுனை இங்குதான் சங்கமம், காதல் ராதம் மோகனம் மங்களம், அங்கையர்க்கு மங்கள நாயகி பூ போல் மெல்லச்சித்தால், கங்கை யமுனை இங்குதான் சங்கமம். அவ்வளவு தெரியுமா?
0: ஆஹா, எவ்வளவு பெரிய தன்னடக்கம் பாத்தீங்களா, அழகா ஒரு 4 வரியை பாடிட்டு சூப்பரா பாடினீங்க. உண்மையிலேயே தாமோதரனையா, அருமையான தொடக்கம்.
1: தொடக்கம் நல்லா பாடுறாங்க. நம்ம ஏன் 4 வரின்னு சொல்கிறோம்னா, எந்த பாடு எவ்வளவு பாடல் பிரபலமான பாடலாக இருந்தாலும் முதல் 4 வரி தான் மனசில் நிற்கும். அதனால தான் அந்த 4 வரியும் சரியாக பாடுங்கன்னு சொல்கிறோம்.
0: ஆமாம், கங்கை அப்படின்னாலே தொடர்ந்து அந்த யமுனாவும் சேர்ந்து வந்துடுது, அப்படி இல்லையா? சரிங்க, நன்றிங்க. இப்போது அடுத்த நேயர் 11:08 வர்றாங்க. வாங்க, வணக்கம்.
3: அன்பு அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் இனிய காலை வணக்கம்.
0: உங்கள் பேர் சொல்லுங்க.
3: புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்றம். நல்லா இருக்கீங்களா மேடம்? இருவரும்
1: எல்லாருமே நல்லா இருக்கிறோங்க.
0: சூப்பரா இருக்கும் சார்.
3: சரி, நன்றி மேடம்.
0: உங்களுக்கும் வந்து கங்கை அதே வார்த்தை தான்.
3: படம் வருஷம்

0: சொன்னாருங்க மேடம். அழகு பாடல் மேடம்.
1: கங்கை தரி மன்னனடி, கண்ணன் மல கண்ணனடி, வங்க கடல் வல்லனடி, முள்ளம் கல கல்வனடி, நெஞ்சில் மலைகளிலே நீச்சல் எழுந்தடி, பஞ்சி கொடி மடியே மஞ்சம் இடும் தலைவனடி, உள்ளத்தை எடுத்தே கையில் கொடுத்தே, வெள்ளத்தை பிரிந்த மீனை போல் கூடித்தே, கங்கை கரி மன்னனடி, கண்ணன் மல கண்ணனடி, வங்க கடல் வல்லனடி, உள்ளம் கவ கல்வனடி, தத்தும் திரு தாமரை பாதங்கள் நடிதான் பயில, தத்தின் குழல் தான் நிலைய, இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் உரிய, இன்பம் இனிமே இன்பம் என விழிப்பாற்றது இனிதான் வெளிய, காசதங்கை பாடுதடி நால்வரத்தா வாடுதடி, காசதங்கை பாடுதடி நால்வரத்தா வாடுதடி, முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது முன்னுறவே, இன்னும் என தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது முன்னினிவே, உயிர் வாழும் பெண்ணா வாவா கண்ணா, கங்கை தரை மன்னனடி, கண்ணன் மல
2: கங்கை மாதிரி நீண்ட
3: புதுக்கோட்டை மன்னனடி அப்படின்னு சொல்ற மாதிரி அண்டோனி ஆண்டனி சூப்பரா பாடினீங்க, அவ்வளவு உள்வாங்கியிருக்காரு அந்த பாடல். வரிகள் வந்து வாலியோட வரிகள், கேஜே யேசுதாஸ் பாடின பாடல், சூப்பரா பாடினீங்க, நன்றிங்க.
4: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
5: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
6: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.
12: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
13: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
12: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
13: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
12: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
14: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
15: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
16: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நேரம் 11:12. இது கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஒரே வார்த்தையில் தொடங்குற பாடல்களை பாடிட்டு இருக்காங்க. 2 நேயர் தான் வந்தாங்க.
2: 2 நேயர் பாடிட்டாங்க.
3: அதான் சூப்பரா பாடினாங்க.
2: ஆமா,
3: இன்னும் வந்து நேயர் கூட்டம்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தரா அனுப்புங்க. வாங்க, வணக்கம். வணக்கம்.
17: வணக்கம் மேடம்.
3: யார் பேசுறீங்க? நல்லா இருக்கோங்க. நிறைய பேர்
2: வாடிக்கையாளர்
3: யுக்தி சரிங்க. பேர் மாதிரியே வந்து சுருக்கமா சுவையா பாட போறீங்க. கங்கை தான் நிறைய.
17: என்னாச்சு?
3: என்னங்க சுருக்கமா படிச்சுனாலும் ரொம்ப சுருக்கம்.

0: சுஷீலா பாடின பாட்டு வானம் பாடியில எவ்வளவு அழகா. மறுபடியும்
1: முதல்ல இருந்து ஆரம்பிங்க.
0: கலாதேவி குழுவினர் மாதிரி ஆயிடக்கூடாது சரிங்களா? ஆரம்பிங்க.
1: பரவாயில்ல, சரியா பாடுங்க. நாலு வரி.
0: கார்த்திகர் படத்துல அப்படியெல்லாம் இல்லைங்க. கங்கை கரை தோட்டம்,
2: தண்ணி மலர், மலர் தோட்டம்,
0: முடியல.
1: சரி, இப்ப பேரை வந்து மாத்தணும். கலா டெய்லர் கிடையாது, கலா கவிஞர்.
0: இப்படி கட் பண்ணி கட் பண்ணி இப்பதாங்க டெய்லர் நிரூபிக்கிறாங்க. அவங்க புது புது இதெல்லாம் போட்டு
1: புதுசா வார்த்தைகளை கோர்த்து அதே டியூன்ல இவங்க வரி எழுதுறாங்க.
0: என்னங்க
1: லைன் கிடைச்சதுல?
0: சரிங்க சரிங்க, அப்பப்ப வந்து டெய்லர் வரையும் பாருங்க, கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க பாடிக்கிட்டே.
2: சரிங்க மேடம்,
0: ஆனா நல்லா தைக்கணும், அதான் முக்கியம். சரிங்களா, நன்றிங்க கலா.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: 11:20 கோடை பண்பலை 100.5 பாட்டு பட்டாளம்.
1: அதாவது பாட்டு பட்டாளத்துல இன்னைக்கு ஒரு சொல்ல தொடங்கணும் அப்படின்னு தொடங்கி பாடணுன்றதுக்காகவே சொல்லக்கூடிய நேரத்துல இருந்து நிகழ்ச்சி பேர்ல இருந்து ராகமா சொல்றாங்க.
0: ஆமாங்க, அருமையான பாடல் கூட. அச்சம் என்பது மடமையடா அப்படின்ற திரைப்படத்துல இருந்து நம்ம செந்தில் ஒளிபரப்பினார். அவளும் நானும் பாரதிதாசனோட கவிதைகளை வந்து பாடலா போட்டிருப்பாங்க. சூப்பரான பாடல், அருமையா நீங்க ரசிச்சிருப்பீங்க.
1: நல்ல ஒரு மென்மையான பாடல்.
0: ஆமாங்க. சரிங்க, இப்போ வந்து ஆடி வராங்களா பாடி வராங்களா நம்ம நேயர்கள் ஒரே வார்த்தையில் தொடங்குகிற பாடல்களை இன்னைக்கு பாட்டு பட்டாளத்தில் பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வாங்க, வணக்கம்.
2: வானவில் நட்சத்திரமா ஜொலிக்கும் கோடைப்பண்பலை 100.5 சகோதர சகோதரிக்கும் இனிமையான வணக்கம் சொல்வது சேலம் பெயர்த்தொப்பர் கோமதி குப்புசாமி. இருவரை எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்குறங்க.
0: கும்மடு குருசாமி அப்படின்ற மாதிரி
2: சகோதரி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்க. கோமதி வந்தாலே கலகலப்பு தான், அப்படிதானே?
2: ஆமாங்க சகோதரி. என்ன நம்ம பண்பலை கத்து கொடுக்க வேண்டியது, கத்து கொடுக்குது எங்களுக்கு.
0: அப்படிங்களா?
2: ஆமாங்க சகோதரி.
0: சரிங்க, பாட வந்திருக்கீங்க கோமதி.
2: இப்ப பாட வந்திருக்கோம்,
1: ஞாபகப்படுத்துறோம்.
0: பாட வந்திருக்கீங்க, பாட வந்திருக்கீங்க. சரிங்க, இது என்ன மாசம்?
2: இது ஆடி.
0: ஆடி
1: முடிய போகுது.
0: ஆமா,
2: முடிட்டு நம்ம ஆடி சிறப்பாக முடிச்சு அழைச்சி விடுவோம்.
0: எங்க ஆடியில பாடுங்க பாப்போம். ஆடின்றதா வார்த்தை.
1: ஆமா,
2: ஆடி மாசம் பிறந்திருச்சி ஏலேலோ அண்ணாத்த, ஆத்தில் வெள்ளம் நிறைஞ்சிருச்சி ஏலேலோ அண்ணாத்த, சந்தையில மீன் வாங்கி தல தலன்னு குழம்பு வச்சு, கொத்த மல்லி பத்தலன்னு குத்துராண்டி கும்மாங்குத்து குத்தே. ஆடி மாசம் பிறந்திருச்சி ஏலேலோ அண்ணாத்த, ஆத்தில் வெள்ளம் நிறைஞ்சிருச்சி ஏலேலோ அண்ணாத்த.
0: அப்படிங்களா, சரிங்க, நன்றிங்க கோமதி. இப்போ 11:22 இதே வார்த்தை இன்னொருத்த நேயருக்கு கொடுத்தா எப்படி இருக்கும்?
1: நல்லா பாடுவாங்க நம்புறோம். வாங்க,
0: உங்க நம்பிக்கை அப்படின்னு அடிக்காம.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாது வந்து காலிச்சுங்க. நல்லா இருக்கீங்களா?
1: எல்லாரும் நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க.
0: உங்களுக்கும் அதே வார்த்தை தான், ஆடி.
3: ஆடி, இந்த பாட்டு வந்துங்க.
1: சரிங்க,
3: நீச்சல் குளத்துல வர்ற பாட்டுங்க, பாடுற பாட்டுங்க. ஆடி பதம் எட்டு ஆடுது பூஞ்சிட்டு எல்லோரும் கொண்டாடுங்க. இந்த பாட்டு அனைத்து ஆடியிலும் கும்பா கொண்டாடும் நண்பன் நண்பர்கள் என அனைவருக்கும்.
1: சரிங்க, என்ன அந்த பாடலை பாடிடுறீங்களா?
3: ஆடுது பூஞ்சிட்டு எல்லோரும் கொண்டாடுங்க. அடுத்த வரி மறந்துடுச்சுங்க சார்.

0: நீங்க கொண்டாட சொல்லிட்டு இப்படி பாதியில
1: விட்டீங்கன்னா ஆடி 18 எல்லாம் போயிருச்சே.
2: நன்றிங்க
1: காளிமுத்து அவர்களே, நீங்கெல்லாம் வந்து நல்லா பாடக்கூடியவங்க. இதுதான் பாடல்னு சொல்லிட்டு போக வரவே கூடாது.
0: ஆடியான பாடல சொன்னாரு, ஆனா பாடி
1: இருந்தாலும் வந்து ஆடியில நீங்க பாடி இருக்கணும், அது எங்களுடைய விருப்பம். நன்றி.
3: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள், அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15, 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சியில வந்திருக்காங்க. வாங்க, வணக்கம்.
0: தேனி மாவட்டத்துல இருந்து பதராதிங்க, பதராதிங்க, யார் பேசுறீங்க?
1: மாலதி முருகன். பின்னாடி யாரு விரட்டிட்டு வராங்களா?
4: இல்ல இல்ல,
1: அவங்க பேர் மட்டும் சொல்லுங்க. என்னங்க
0: இருங்க இருங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிற இருங்க. மாலதி அம்மா எப்படி இருக்கிறீங்க?
4: நல்லா இருக்கோம்.
0: எத்தனாவது முறை பேசுறீங்க?
4: இது ஒரு நாலாவது.
0: நாலாவது முறை பேசுறீங்க? நாலாவது முறை பேசி ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க?
4: நீங்க
0: சொல்ற செய்தி சரியா கேட்க மாட்டேங்குதுங்க. முதல்ல முதல்ல முதல்ல இருந்து பொறுமையா பாடுங்க.
1: மேல ஏறி உட்காந்துக்குங்க.
4: ஆடியில சீரி சொல்லி அவனை சரி சொன்ன மன்னவருதான், எனக்கு சரி சொன்ன மன்னவருதான், சொந்தம் சொல்லி நெட்டியில குங்குமத்தவத்தைய மன்னவர் மன்னவருதான், வயலையும் மன்னவரும் மன்னவருதான்
1: அப்படின்னு சொல்றப்பே வந்து வெக்கம் அப்படிதானே.
0: அவரும்
1: பாட வருவாரு சரிங்களா. நன்றிங்க மாலதி முருகன்.

0: மாலை 100.5 வரும் சனிக்கிழமை August 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
1: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
2: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.
3: பாத்தீங்களா எவ்வளவு அழகா ஆசை ஆசையா பாடுறாங்கன்னு பாத்தீங்களா?
4: நல்லா கேட்டேன்.
3: அந்த மாதிரி நீங்களும் பாடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்ப பாட்டு பட்டாளம் நிகழ்ச்சி நம்ம கோடை பண்பலை 100.5 நடந்துட்டு இருக்கு. 11:33 ஆயிட்டு இருக்கு. ஒரே வார்த்தையில தொடங்குற பாடல்கள், புதுசா பேசுற நேயர்களுக்காக ஒரு எண் வச்சிருக்கோங்க, 24 24 24. கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 0-4-5-4-2.
4: அந்த ஒரு வார்த்தையும் நாங்க தான் கொடுப்போம்.
3: ஆமாங்க, ரொம்ப முக்கியமான விதிமுறை அது. ஒரு வார்த்தை கொடுப்போம், அந்த வார்த்தையில பிடிச்சு அப்படி கிளப்பிடுங்க. வாங்க. வணக்கம்.
4: வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க? சேதுராணி. லவுட் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்களா?
5: இல்லையே.
4: போடலையா?
3: இல்லையே. அப்படி

0: அப்படின்னு சொல்றதுலயே அதுல ஒரு பொய் ஒளிந்திருக்கிறது, நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படித்தானே சேதுராணி?
1: லவுட் ஸ்பீக்கர் போட்டிருந்தீங்கன்னா அதை ஆஃப் பண்ணிருங்க.
0: புதிய நேயர் அப்படியா?
2: ஆமாங்க.
0: சரிங்க, நீங்க பேசுறத சாரி பாடுறத எல்லாருமே ரொம்ப இனிமையா கேட்கணும்னா நீங்க அந்த லவுட் ஸ்பீக்கரை ஆஃப் பண்ணணும். சரிங்களா?
1: நாங்க பேசுறது உங்களுக்கே கேக்குது.
0: ஓகே என்று சொல்லிட்டாங்க. சரி, உங்களுக்கான வார்த்தை கொடுத்துடலாமா? நதி.
2: நதியே

0: எது எங்க போகுது எனக்கு தாங்க தெரியும் அப்படின்றீங்களா?
1: அருமையா பாடினீங்க, நல்ல முயற்சிங்க, தொடர்ந்து பாட வாங்க சரிங்களா? ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரிங்களா? நன்றி சேதுராணி அவர்களே. இப்போ 11:35 வாயவே மூட மாட்டியாமா அப்படின்னு நிறைய பேர் மைண்ட் வாய்ஸ்
0: யாரு சொல்றா?
2: வணக்கங்க. எனக்கு ஒரு பிறந்தநாள் சொல்லிடுறீங்களா? நாட்டாம
0: என்னங்க
2: ஒரு பிறந்தநாள் வாழ்த்து சொல்லிடலாம்.
0: உங்க பேரை சொல்லுங்க முதல்ல.
2: குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து பாட்டு பட்டாளத்துல நதியை பத்தி பாட வந்திருக்கேன். வாழ்த்து சொல்லுங்க.
0: யாருக்கு வாழ்த்து சொல்லணும்?
2: அகவை 61 பிறந்த நாள், முதல் பிறந்த நாள் காணும் குரு தங்கவேல், சாத்தூர் சத்திரப்பட்டி.
0: பிறந்த நாள் வாழ்த்து நாங்க கண்டிப்பா சொல்லிடுறோம், அதுக்காக முதல் பிறந்த நாள்லாம் சொல்லாதீங்க.
1: அவருக்கு பிறந்த நாள்
2: இப்பதான் நான் முதல் முதல பிறந்த நாளே என் பிறந்த நாளே கண்டுபிடிச்சிருக்கேன்.
1: எங்க சாத்தூர் சேவு பிரபலம்னு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனா இப்படி ஒரு இது வந்து பிரபலமா வந்து பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல சொல்றீங்களே.
0: இருந்தாலும் கூட நிலையத்தின் சார்பாக உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: முதல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: அப்படி வேற இருக்கு. சரி, வாழ்த்துக்கள். இப்போ நதி ஓடட்டும்.
2: தேசிய இளைஞர் தின வாழ்த்துக்கள்.
1: இந்த இளைஞருக்கு வாழ்த்துக்கள்ங்க, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அப்புறம் வேற என்னமாச்சு வாழ்த்துக்கள் சொல்லணுமா? நல்லா பாடுறதுக்கு வாழ்த்துக்கள்.
0: அந்த பாட்டு தாங்க பாட
2: வந்திருக்கிறேன்.
1: இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஏத்துக்க மாட்டோம். தங்கவேல் அவர்களே, இங்க கேளுங்க. நதியே அப்படின்னு நீங்க பாடுனீங்க, அந்த பாடலே நீங்க பாடுங்க.
2: சரி, நான் பாட வந்த பாடலே பாடுறேன்.
1: அப்படி வாங்க.
2: அந்த அம்மாட்ட சொன்னது என்ன

0: எல்லாருக்கும் இருக்கிற வாய்ப்பையும் பறிச்சுக்க கூடாது சரிங்களா. நன்றிங்க
1: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: 11:38 பாட்டு பட்டாளம் நடந்துட்டு இருக்குங்க. நம்ம கோடை பண்பலை 100.5
1: இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க பனாசியர்.
0: அப்ப நீங்க?
1: நான் வந்து
0: சும்மா உப்புக்கு சப்பாணி. ஆமா,

0: சரிங்க, பரவாயில்ல. நினைக்கிறவங்களுக்காக
1: நதியில் எனக்கு பிடிச்ச பாட்டு இருக்குங்க, நான்
0: பாடியே தீரணும் அப்படின்றவங்க போனை பிடிச்சு 24 24 24 புதுசா பேச வர்றவங்களுக்காக, இதே சகோதரிகளா இருந்தாங்கன்னா 24 24 29 வரலாம். வழக்கமா பேசுறவங்களுக்கு நம்பர்லாம் தெரியும், 24 24 26 அல்லது 290 333. கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 045 542.
1: முக்கியமான விஷயம் அது. நீங்க முன்னாடி சொன்னீங்களா 4 நம்பர், அதை மட்டும் போட்டா கொடைக்கானலுக்கு வராது.
0: ஆமாங்க,
1: இந்த எஸ்டிடி கோடையும் போட்டீங்கன்னா தான் கொடைக்கானலுக்கு வரும்.
0: அதுக்குதான் இந்த நாட்டாம வேணும்.
1: அதனால அவர் என்னங்கிறாருன்னா, கடமை ஒன்று இருக்குதுங்க.

0: கொடைக்கானலோட முன் இணைப்பு எண் 045542.
1: முக்கியமான விஷயம் அது. நீங்க முன்னாடி சொன்னீங்களா 4 நம்பர், அதை மட்டும் போட்டா கொடைக்கானலுக்கு வராது.
0: ஆமாங்க,
1: இந்த எஸ்டிடி கோடையும் போட்டீங்கன்னா தான் கொடைக்கானலுக்கு வரும்.
0: அதுக்குதான் இந்த நாட்டாம வேணும்.
1: அதனால அவர் என்னங்கிறாருன்னா, கடமை ஒண்ணு இருக்குதுங்க அப்படின்றாரு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கோடை பண்பலை 100.5 இசை தெய்வத்தை உணர்த்தி கொண்டு இருக்கிறது. பாட்டுப்பட்டாலும் இப்போ பாட்டுப்பட்டாலும் வந்து நிகழ்ச்சியில் நேர்கள் பாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்?
1: பாடணும்
0: பாடணும் பாடணும்னா பாடணும், பேசணும்னா பேசணும். என்ன பதில் அப்பா?
1: என்னங்க பதில் சொன்னா இப்படி சொல்றீங்க?
0: இல்லங்க, நல்ல பதில். இது வரைக்கும் இந்த மாதிரி பதில் யாரும் சொல்லது கிடையாது,
1: உலகத்துல கேட்டது இல்ல அப்படின்ற மாதிரி இருக்கா? இல்ல, ஒரே வார்த்தையில தொடங்குற பாடல்களை நம்ம நிகழ்ச்சியில நிறைய நேயர்கள் பாடிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையும் நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கோம்.
0: ஆமா,
1: இப்போ என்ன, இப்ப அதே வேலையை தான் நம்ம செய்ய போறோம்.
0: சரி,
1: வர்றாங்க. வாங்க, வணக்கம். வாங்க மேடம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் இருந்து சிவகாமி.
1: சிவகாமி, இவங்கெல்லாம் வந்து பாடல் பிரியர்கள்.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சிவகாமி அம்மா இருக்கீங்களா? வணக்கங்க.
1: இருக்கீங்களா?
0: திடீர்னு காணாம
2: போயிட்டீங்க.
1: இருக்கு இருக்கு. உள்ளே நம்ம அப்படி சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல?
0: அட்டனன்ஸ் அங்க எடுக்கிறோம்.
2: என்னங்க
1: கிளம்பிட்டாங்க?
0: வைகை நிக்காதுங்க.
1: சரி, அவங்களா வந்து யூகிச்சு கங்கை நதி இந்த மாதிரி கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைகையில வந்து கிளப்பிட்டாங்க. அவங்க தான் வார்த்தை கொடுத்தாங்க. ஆமா, இப்ப வந்து அந்த வார்த்தை தான் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறோம். நன்றிங்க சிவகாமி. இப்ப அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
0: சிவகாமி அம்மா கொடுத்த வைகையில பாட வந்திருக்கிறவங்க யாரு? வணக்கம். ஏன் மௌனம்? பேசுங்க.
1: 11:47
0: இப்ப கொடுத்துட்டாங்க. அப்பவும் பேச மாட்டாங்களே, என்னாச்சு?
1: புதுசா பேச வர்றவங்க நம்ம பாடுனா ஏதாவது நினைச்சுக்கிருவாங்களோ அந்த மாதிரி எல்லாம் பயத்துல, அதாவது என்ன தட்டிட்டு அமைதியா இருந்து பாப்போம் என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம்.
0: ரிங்கு போகுதா போகலையா? வணக்கங்க. மறுபடியுமா?
1: சின்னாலப்பட்டி சிவகாமியா? ஏற்கனவே பாடுனீங்களமா? அப்படியா?
0: கட்டாயிருச்சா? சரி, அவ்வளவுதான் தெரியும்னு சொன்னீங்க. சரி, இவங்க வேற, நீங்க பாடலாமா?
1: இடியாப்பத்தை கொச கொச கலக்கி கையில கொடுத்த மாதிரி இருக்கு சிவகாமி.
0: இதே பாட்டுதான் எனக்கு சுத்துது
2: தலை.
1: சரிங்க, அதாவது வர்ற நேயர்கள், இணைப்புல வர்ற நேயர்கள் நாங்க பேசுறதையும் நீங்க கேட்கணும். சரிங்களா?
0: சரிங்களான்னு நீங்க கேட்டது அவங்களுக்கு கேட்டுருச்சு, ஆனா இணைப்புல இருந்து போயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல.
1: 11:48 ஆயிட்டு இருக்கு. இன்னும் 12 தாங்க ஆகுது இருக்கு நண்பகல் வேலைய நெருங்கிறதுக்கு. இப்போ யாரு வந்திருக்கா? வாங்க. வணக்கம்.
0: வணக்கங்க. கோடை பண்பலை ஏதான்?
3: திருப்பூர் மாவட்டம் முத்தூர் கொடுமுடி ரோட் விஜயதீர கடையில இருந்து நீலவேணி பேசுறேங்க.
1: நீலவேணி,
0: பின்கோடை மட்டும் விட்டுட்டாங்க.
1: நல்லா பாடுவீங்களா?
3: பாடுவீங்க.
1: பாடுவீங்க? சரி நீலவேணி, நீங்க பாடிருங்க. வைகை, வைகை.
3: வைகை நதி ஓரம்

0: காடு கல்வடியும் பூங்கள் காற்றோடு சேர்ந்து பூத்தாடுது. அவ்வளவுதான்.
1: இன்னமும் பயம் போகலை. அடுத்த முறை வரும்போது நல்லா பாடிடுங்க, சரியா? பயம் இல்லாமல் பாடிடுங்க.
2: இணைப்பு சில நேரம் காத்தாடுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நிறைய புதிய நேயர்கள் வர்றாங்க, வரவேற்புக்குரியது, நன்றிங்க.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் பாத்தீங்கன்னா 11:55.
4: பாக்கலனாலும்
3: அதேதான். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நேரம் பாத்தீங்கன்னா சொல்றீங்களே,
4: பாக்கலன்னா எங்களுக்கே தெரியும், நீங்க சொல்றீங்க
3: பாக்கலனாலும் அதேதான் அப்படின்னு சொல்லிட்டு.
4: சரி,
3: இப்போ நிகழ்ச்சியோட நிறைவான நேரம், கிட்டத்தட்ட 10 நேயர்கள் பாடினாங்க.
4: ஆமா,
3: திரும்பவும் சிவகாமி போயிட்டு வந்து பாடினாங்க, அதே சிவகாமி.
4: அப்படின்னா 11 பேரா?
3: ஆமா, இல்ல இல்ல, அத 10 பேர் தான்.
4: சரி
3: சரி, நல்ல முயற்சி பண்ணாங்க சில பேர், சில பேர் நல்லா பாடினாங்க.
4: நிச்சயமா, இந்த 55 நிமிஷமுமே ரொம்ப அழகான நிமிஷங்களாக போச்சு. நல்லா பாட முயற்சி பண்ணாங்க. எப்பவும் சொல்கிறது தான், நம்ம ஓரளவுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டு வந்து ஒரு 4 வரி அழகாக பாடிட்டிங்கன்னா கேட்குறவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கேட்பாங்க. அதுக்கான முயற்சி அடுத்த வாரமும் தொடரும்.
3: ஆமாங்க, நன்றிங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர்கள் டாக்டர் ஜிதேந்திர சிங், டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும், மாநிலங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படும் மக்களவை உறுப்பினர் இடங்களின் எண்ணிக்கையை தற்போதுள்ள எண்ணிக்கையிலேயே தொடர வேண்டும் என்றும், வரும் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை பொது தேர்தல்களில் மகளிருக்கு 1/3 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC குரூப் 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் மாதம் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் உயர்ந்து 113,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆடி அமாவாசையொட்டி திருச்சி, வேதாரண்யம், மயிலாடுதுறை, ராமேஸ்வரம் உள்ளிட்ட முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே குரூர் கிராமத்தில் பலத்த காற்று கனமழை காரணமாக மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்ததில் 68 செம்மறி ஆடுகள் உயிரிழந்தன. நாமக்கல்லில் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் மூவர்ணக்கொடி விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: இனிய மதிய வணக்கம் நேர்களே. வீட்டின் வாசலில் தொடங்கி வாழ்க்கையின் ஒவ்வொரு வாசலையும் திறக்கும் பெண்களின் பயணம். அன்பில் அன்னையாகவும் அறிவில் ஆசானாகவும் துணிச்சலில் தலைவியாகவும் ஒவ்வொரு நாளையும் அழகாக்கும் மங்கையரின் குரலுக்கான நேரமாய் கோடை பண்பலை 100.5 மகளிர்

0: நேரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி. மகளிர் நேரத்தில் இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சியில் உங்களுக்காகவே வசனங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. அறிமுக மகளிர் அழைக்கலாம். 24 24 24 290 333 என்ற எண்ணிலும், அனைத்து மகளிரும் அழைக்கலாம். 24 24 26 என்ற எண்ணிலும் முன்னிணைப்பிற்கு 0 45 42 இணைத்து. சகோதரிகள் தங்களுடைய நடிப்பு திறமையை காட்ட தயாராக இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் சகோதரி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க.
1: நாகலட்சுமி.
0: நாகலட்சுமி, உங்களுக்கான வசனம் இருந்து கேட்டுட்டு அதே மாதிரி நடிங்க.
2: ஐயா, வீட்ல கல்யாண கலை கட்டிருச்சு, இனிமே உனக்கு தினோ ட்ரீம் தான். எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ எப்படி இருப்பானோ.
0: நாகலட்சுமி அம்மா, வசனம் கேட்டீங்களா? சொல்லுங்க.
1: ஐயா, வீட்ல கல்யாண கலை கட்டிருச்சு, அதுக்கப்புறம்
0: இன்னொரு முறை கேளுங்க.
2: ஐயா, வீட்ல கல்யாண கலை கட்டிருச்சு, இனிமே உனக்கு தினோ ட்ரீம் தான். எனக்கு வரப்போறவன் தான் எங்க இருக்கிறானோ எப்படி இருப்பானோ.
0: கல்யாண கலை கட்டிருச்சு, எங்க வீட்லயா எங்கம்மா? தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இப்ப இணைப்புல வர அடுத்த சகோதரி, வாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
3: காற்று காற்று உயிர் உயிரினும் மேலான கோடை பண்புளை நூறு புள்ளை நன்றிக்கு முற்பகல் வாசம் சொல்வது ஈரோடு வணக்கம் சுரபி வட்டம் வெள்ளாங்கோவிலிருந்து சுமதி திருமுருகன். காவிரி மேடம், நல்லா தெரியுங்களா? உங்ககிட்ட இன்னைக்கு தான் பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்கம்மா. உங்களுக்கான வசனம் இருந்து கேளுங்க.
2: கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன திருவாளூர் பாட்டில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே.
0: சொல்லுங்க சுமதி அம்மா.
3: சும்மா இருங்க, என்ன
2: கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன திருவாளூர் பாட்டில கூப்பிட்டாக, பொன்னமராவதி பாட்டில கூப்பிட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டில கூட கூப்பிட்டாக, அங்கெல்லாம் போகாம என் கிரகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டே.
0: சொல்லுங்க.
3: கொஞ்சம் சும்மா இருங்க, என்ன திருவாளூர் பாட்டில கூப்பிட்டாங்க, இன்னொரு ஊர் வர மாட்டேங்குதுங்களே, இந்த ஊர்ல கூட கூப்பிட்டாங்க, காரைக்குடியில கூட கூப்பிட்டாங்க, அங்கெல்லாம் போகாம இந்த கரகட்டத்துல வந்து மாட்டிக்கிட்டேன்.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இப்போ இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த சகோதரி, வாங்க. வணக்கம்.
4: ஹலோ. வணக்கம் மேடம். ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துல இருந்து திவ்யா பேசுறேன்.
0: திவ்யா, கேளுங்கம்மா, உங்களுக்கான வசனம்.
5: இங்க பாத்தியா, செவுத்துல எல்லாரும் கலர் கலரா போட்டா தான் மாட்டி வைப்பாங்க, இவன் கண்ட கண்ட செருப்பி எல்லாம் கொண்டது மாட்டி வச்சிருக்கா, அதுவும் எங்க என்ற புருஷனோட போட்டாவுக்கு கீழே.
0: சொல்லுங்க.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
8: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறும்.

0: தருகிறது. அனுமதி இலவசம்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: நேரம் மதியம் 12:16. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சியில இணையக்கூடிய அடுத்த சகோதரி வாங்க.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
1: தேனி மாவட்டம் பெரியகுளம் மீர்புரி மேடம்.
0: தேனியில இருந்து உங்க பேரு?
1: பெரியகுளம் மீர்புரி.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான ஒலிக்கீச்சு வருது, கேளுங்க.
2: எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10.
0: சொல்லுங்கம்மா.
1: யோ, இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தண்ட தாலி கட்டினதுக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உங்க பொண்ணுக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10.
0: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
2: எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்ட பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கு தண்ட சோத்துக்கு ஒரு 10.
0: சொல்லுங்க.
1: யோ, இந்தா எனக்கு சோறு போடுறதுக்காக ஒரு 10, என் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக ஒரு 10, உங்க ஆத்தாளுக்கு உனக்கும் தண்டத்துக்கு ஒரு 10.
0: சரிங்கம்மா, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, கேட்டுட்டு சொல்லுங்க அடுத்த முறை. இப்ப இனிப்புல இருக்க சகோதரி வாங்க. வருக, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா.
3: ஈரோடு மாவட்டம்.
0: ஈரோட்ல இருந்து
3: கீதா. கீதா.
0: கீதாமா, சரி சொல்லிடலாமா?
2: இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும், நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும்.
0: சொல்லுங்கம்மா.
3: தப்பா இருந்த அதிகாரம் எல்லாம் வச்சுக்காத. நீ ஒரு நாள் பெருக்கணும், நீ ஒரு ஒரு நாள், நான் ஒரு நாள், இன்னொருக்க போடுங்க.
2: தப்பா, இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும், நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும்.
0: சொல்லுங்கம்மா.
3: தப்பா இருந்த அதிகாரம் வச்சுக்காத. நான் இப்ப வேலைக்கு போறேன். நீ ஒரு நாள் வீட்டை பெருக்கினா, நான் ஒரு நாள் வீட்டு, நான் ஒரு நாள் துணி துவைச்ச, நீ ஒரு நாள் வீடு. சரி
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க. இப்ப இணைப்பில் இருக்கக்கூடிய சகோதரி வாங்க. வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கங்க, சாந்திங்க.
0: சாந்தி, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
4: திருப்பூர் மாவட்டங்க.
0: சரிங்கம்மா, ஒலிக்கிட்டு கேட்டு சொல்லுங்க.
2: நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு SSLC வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்சா போதுன்னு உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா?
0: சொல்லுங்கம்மா.
4: ஹலோ, சொல்லுங்களா.

0: என்ன சொல்லுங்க
1: மேடம்.
0: சரி இன்னும் ஒரு முறை கேளுங்க.
2: நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா?
0: சொல்லுங்கம்மா.
1: சொல்லிட்டீங்களா?
0: சொல்லுங்க.
1: நம்ம படிக்காத அவ எஸ்எஸ்எல்சிங்கறாலே, பொண்ணு கிடைச்சா போதுன்னு உள்ள
0: பாதி லைன் விட்டுட்டீங்க. இன்னும் ஒரு முறை கேட்டா அதை சொல்லுங்க.
2: நாம படிக்காத முட்டாளாச்சே, அந்த பொண்ணு எஸ்எஸ்எல்சி வரைக்கும் படிச்சவளாச்சே, ஒரு நாளாவது நீ யோசனை பண்ணி பாத்திருப்பியா? பொண்ணு கடைச்சா பார்த்து உள்ள புந்துட்டியே, அது இருக்கட்டும். இந்த மூஞ்சிய ஒரு நாளாவது நீ கண்ணாடியில பாத்திருப்பியா?
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
1: நாம படிக்காத
0: இணைப்பு சரியா கிடைக்கல. அடுத்த தடவை இணைப்பு இருக்க இடத்துல தொடர்ந்து முயற்சி பண்ணி பேசுங்க. நன்றி, வணக்கம்.
3: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
4: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
3: இது எதுக்கு?
4: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
3: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
8: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பார்ந்தினைகளே. ஸோ அதிக பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தினால் பாதிக்கப்பட்டவங்க இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் கால் புண்ணுக்கு வராங்க. பொதுவாக கால் புண்ணு அப்படின்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், கால் புண்ணு ஆறலை அப்படின்னா என்னென்ன காரணம் இருக்கும். பொதுவாக உடனே சுகர் அப்படின்னு போயிடக்கூடாது, எவ்வளவோ காரணங்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் காரணம் கண்டிப்பாக இருந்தது டவுட்டே இல்லை, சர்க்கரை நோய்கள் இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை அளவு கண்ட்ரோல் இல்லை, நீண்ட நாட்களாக இருக்குது அப்படின்னா 100% என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து காலில் நரம்புகள் வந்து பாதிக்கும், உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்படும். அப்போ உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்படும், ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். உங்களுக்கு என்ன அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்போ என்ன ஆகும், ஈஸியாக அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்போ அடிபட புண்ணு வந்து கொதறிக்கிட்டே இருக்கும் கால் பாதனால. ப்ளஸ் வந்து செருப்புகள் வந்து ப்ராப்பராக போடாதனால புவர் ஹைஜீன், அது ப்ராப்பராக வந்து கால் வந்து பராமரிப்புறது கிடையாது. அது இல்லாமல் சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால இந்த மாதிரி கால் வந்து புண்ணு வந்து ஆறாமல், இது ஒரு வகையான புண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து காலில் புண்ணு இருக்கும் ஆறாமல் இருக்கும், ஒரு சில பேருக்கு சுகர் இருக்கும் ஒரு சுகரே இல்லாமல் இருக்கும், அவங்களுக்கு புண்ணு. இப்போ ரீசெண்டாக ஒருத்தரெலாம் வந்தார் பார்த்தீங்கன்னா அவருக்கு சுகர்லாம் கிடையவே கிடையாது. தாத்தா வந்து 70 வயது தாத்தா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவர் சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா 20 வயசுலேருந்து அவர் ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வர்றப்பே பார்த்தீங்கன்னா கால் வந்து பெருவிரல் வந்து பயங்கர பெயினோடு இருக்குது, நாங்கள் பார்க்குறோம் அந்த இடம் பார்த்தீங்கன்னா கருப்படிச்சிருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் ஸ்பெஷலிஸ்ட் வர வச்சு அவங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி கால் ரத்த குழாய் பார்த்தீங்கன்னா ரத்த குழாய் முழுமையாக அவருக்கு வந்து அடைச்சிருக்கு. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து ரத்த குழாயை வந்து நாங்கள் ஆஞ்சியோகிராம் பண்ணி அடைப்பு வந்து இருக்கான்னு உறுதிப்படுத்திட்டு அப்புறம் அடைப்பை வந்து நாங்கள் வந்து நுண் துளை மூலமாக வந்து ஆஞ்சியோபிளாஸ்டின்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் அடைப்பை எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து அந்த வலியும் குறைஞ்சது, அந்த விரலையும் காலையும் காப்பாற்ற முடிஞ்சது. அப்போ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்னென்னா ஒன்றுனா ஒரு சில பேருக்கு வந்து ரத்த கால் இல்லை புண்ணு இருக்கும் ஆறாமல் இருக்கும்னா அவங்க ஸ்மோக்கராக இருப்பாங்க மோஸ்ட்லி. காலுக்கு நாங்கள் தொட்டு பார்க்குறப்ப காலில் வந்து ரத்த ஓட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபீமேல் சொல்லுவாங்க ரத்த குழாய்கள் இருக்கும், தொட்டு பார்க்குறப்ப கால் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது உறுதிப்படுத்திச்சுன்னா அவங்களுக்கு பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவோம், ரத்த குழாய்கள் வந்து ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கனாலையும் புண்ணு ஆறாமல் இருக்கும். அப்போ அவங்களுக்கு நாங்கள் என்ன டெஸ்ட் எடுப்போம்னா டாப்ளர் இல்லை ஆஞ்சியோகிராம்னு சொல்லி எடுத்து பார்த்துட்டு வாஸ்குலர் டாக்டர் அதாவது ரத்த

0: நிபுணர் மூலமா அவங்களுக்கு எந்த இடத்துல அடைப்பு இருக்கு, அடைப்பு இருக்கா, சுருக்கம் இருக்கா, இல்ல ரத்த குழாய் அடைப்பை வந்து ஆஞ்சியோபிளாஸ்டி ரத்த குழாய் வந்து நம்ம ஸ்பிரிங் மூலமா விரிச்சு விடலாமா, இல்ல முழுமையா அடைச்சிருச்சுன்னு சொல்லி பைபாஸ் பண்ணி வந்து ரத்த குழாய் அடைப்பை வந்து சரி பண்ணலாமான்னு பார்த்துட்டு தேவைப்பட்டவங்களுக்கு என்ன வகையான ட்ரீட்மெண்ட் பண்ணமோ அந்த ட்ரீட்மெண்ட் முறையா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம்னா புண்ணு கண்டிப்பா வந்து ஆறிடும் நேர்களை. அடுத்து ஒரு சில பேருக்கு என்ன அப்படின்னா வந்து ரத்த குழாய்களை கெட்ட ரத்த குழாய்ன்னு சொல்லுவாங்க. கெட்ட ரத்த குழாய் வேலை என்ன அப்படின்னா வந்து கீழே, அதாவது நல்ல ரத்த குழாய் வந்து கால் பாதங்களுக்கு ரத்தத்தை கொண்டு வரும். கெட்ட ரத்த குழாய் என்ன பண்ணுன்னா கீழே இருக்கிற கெட்ட ரத்தத்தை மேலே கொண்டு போகும். அது கீழே மேலே கொண்டு போகிறப்ப ஒரு வால்வு இருக்கும். அந்த வால்வுகள் என்ன பண்ணுன்னா ஒன்ஸ் வந்து மேலே கொண்டு போச்சுன்னா பின்னாடி பேக் ஃப்ளோ வராது. ஆனால் ஒரு சில பேருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா அந்த வால்வுகள் வந்து டேமேஜ் ஆகி ரத்தம் வந்து தேங்கி நின்றுட்டே இருக்கும் கால் காலில். அப்போ தேங்கி நிற்கின்னு என்ன ஆகுன்னா ஸ்கின் இல்லை, ஸ்கின் வந்து ரொம்ப தின்னாகி அதில் வந்து புண்ணு வரும், புண்ணு ஆறவே ஆறாது. அப்போ அவங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் டாக்டர்னு சொல்லுவாங்க, ரத்த குழாய் நிபுணர்கள் வர வச்சு அவங்க டாப்ளர் ஸ்கேன் பண்ணி சரிங்களா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்த குழாய்களை மொதல் சரி பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஸ்கின்னையும் நம்ம வந்து புண்ணையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபோம் தெரப்பி, லேசர் தெரப்பி அது மூலமாக வந்து அந்த ரத்த குழாய்களையும் சரி பண்ணிடலாம், அந்த புண்ணையும் ஆற்றில் நினைக்கலாம். அதனால் வந்து காலில் புண் வந்தால் ஆறாமல் இருக்கிறதுக்கு மோதோ சக்கரை மட்டும் கிடையாது, பல காரணங்கள் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் முறையான வைத்தியம் முறையான டயத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏன் வந்து புண்ணாறுனு நாங்கள் மொதல் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி முறையான டயத்தில் வேகமாக நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டால் 100% பண்ணிடலாம். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து காலுக்கு புண்ணையும் மாற்றிடலாம், கால் இழப்பையும் தவிர்க்கலாம் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரைநோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரைநோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ, சிடி, அல்ட்ராசவுண்ட், கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரைநோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: வத்தலுக்குண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.
2: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி, அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
3: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
4: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் குழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
7: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 3 மணிக்கு கேட்கலாம் உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். நேரம் மதியம் 12:36 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். இன்னைக்கு நாங்களும் நடிப்போம்ல நிகழ்ச்சியில. இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த சகோதரி வாங்க.
1: ஹலோ,
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் மேடம், சிவகங்கை மாவட்டம் ஆத்தங்குளம் இருந்து பூவரசி பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குங்க மாமா. உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
2: எனக்கு மருமகன் என்ன சொல்றா? அடியே, நான் மட்டும் எனக்கு மாமியார வாச்சன்னா அந்த வெடுக்கு வெடுக்கு நாட்டை இடுப்ப நம்ம கழிச்சு ஒட்டியான பண்ணி போட்டு போய் சாக்குறத
0: சொல்லுங்க.
1: மருமகன் நான் சொல்றேன், அடியே, நான் மட்டும் உனக்கு மாமியாரா வாச்சனா அந்த வெடுக்கு வெடுக்கு ஆற்ற இடுப்பெலும்ப பழச்சு ஒட்டி அதமா கட்டிக்குவேன் பாத்துக்க.
0: சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வருக. அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேம்.
0: வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
3: தனலட்சுமி. சரமா சொல்ல.
0: அன்னலட்சுமியா?
3: தனலட்சுமி.
0: எங்க இருந்து பேசுறீங்க?
3: பரமக்குடி.
0: சரிங்கம்மா, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
2: உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா, நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி
4: தர்றோம்.
2: ஆள்பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ.
0: சொல்லுங்கம்மா.
3: ரொம்ப பெருசா?
0: ரொம்ப பெருசா இருக்கா? இன்னும் ஒரு முறை கேளுங்க.
3: நீங்க
0: பேசுறதே கேக்குது.
3: இப்ப கேக்குதா?
0: இப்ப கேக்குது, சொல்லுங்க. இணைப்புல ஏதோ பழுது இருக்குங்கம்மா, அடுத்த முறை முயற்சி செய்யுங்க. நன்றிங்கம்மா. இப்ப இணைப்புல இருக்கக்கூடிய சகோதரி வாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: திருப்பூர் மாவட்டம்
0: பேர் என்னது?
5: மரகதாங்க
0: சார். மரகதம். உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
2: உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா, நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி
4: தர்றோம்.
2: ஆள்பாட்டு விடுதலை பத்திரத்தோட கம்முன்னா கம்மு கம்மு நாட்டு கோ.
0: சொல்லுங்கம்மா.
5: இன்னும்
0: ஒரு முறையா கேளுங்க.
2: உன் பையன் கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கிக்கின்னு வா, நாங்களும் எங்க பொண்ணு கையெழுத்து போட்ட விடுதலை பத்திரத்தை வாங்கி தர்றோம்.
0: சொல்லுங்க.

0: உங்க பையன் கையெழுத்து பத்திரத்த வா, நாங்களும் எங்க போனா கையெழுத்து போட்டு வர்ற.
1: சரிங்கம்மா, சரி நன்றிங்கம்மா.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
4: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
0: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
3: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம், நான் இசையமைப்பாளர் வித்யாசாகர் பேசுறேன். கோடை பண்பலை கோடை பண்பலை ரசிகர்களுக்கும் நேயர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை 100.5 இன்று பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: சகோதரிகள் தங்களுடைய நடிப்பு திறமையை காட்ட தயாராக இருக்காங்க. இப்போ நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா.
4: திண்டுக்கல் மாவட்டம் மாயகண்ணன் நந்தினி பேசுறேன்க்கா.
3: நந்தினி, உங்களுக்கான வசனம் வருது, கேளுங்க.
5: யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கறது? வாங்க வெளியே, இல்லைன்னா சுட்டுடுவேன். டேய் சுடுறா.
3: சொல்லுங்கம்மா.
4: திரும்ப போடுங்கக்கா.
3: இன்னும் ஒரு முறை கேளுங்க.
5: யாரு யாருக்குடா தீபாவளி பரிசு கொடுக்கறது? வாங்க வெளியே, இல்லைன்னா சுட்டுடுவேன். டேய் சுடுறா.
4: வாங்க வெளியே, இல்லைன்னா
3: சுட்டுருவேன். சரிங்க, நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. அடுத்த சகோதரி இணைப்பில் இருக்கீங்க, வாங்க.

0: ஹலோ
1: அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. பேசுறது கேக்குதா? உங்க பேர் சொல்லுங்க. தேனில இருந்து? உங்க இனிப்புல ஏதோ பழுது இருக்குங்கம்மா, நீங்க பேசுறது கேக்கல.

0: கலை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவளை நீள வழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர், ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவளை நீள வழி. சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய குற்றவியல் நிபுணர், சட்ட அமலாக்கம் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அனுபவங்கள் நிறைந்தவர் வாக்கி டாக்கியாக இணைகிறார்.
3: வணக்கம் கூட எஃப்எம், நான் உங்க வாக்கி டாக்கி பேசுறேன். ஸோ வித்தியாச வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்த்தோம்னா, ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸ் வந்து 36% அக்யூஸ்ட் வந்து 5 states அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க ரெக்வரி பண்ண அமௌண்ட் இது வரைக்கும் பார்த்தோன்னா 49 lakh ரெக்வரி பண்ணியிருக்காங்க. இது என்னன்னு டீட்டெயிலாக பார்த்தோன்னா, கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து சைபர் நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டலில் வந்த கம்ப்ளைண்ட்ஸை பேஸ் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கேரி அவுட் பண்ணி அந்த டீம் வந்து இது வரைக்கும் 52 FIR ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஜூன் மாதத்தில் மட்டும் 36 அக்யூஸ்ட் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து 22 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு, ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி ரிலேட்டட் கேசஸில் வந்து 22 சைபர் கிரிமினல்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுபோல் 5 சைபர் கிரிமினல்ஸ் வந்து சோஷியல் மீடியா ரிலேட்டட் அஃபென்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் மேட்ரிமோனியல் ஃப்ராட் ரிலேட்டட் அஃபென்சஸில் 6 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜாப் ஃப்ராடில் வந்து 3 வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதில் அக்யூஸ்ட் எந்தெந்த மாநிலங்களில் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 26 வந்து தெலுங்கானாவில் சேர்ந்தவங்க, 4 மகாராஷ்டிராவில் சேர்ந்தவங்க, 2 கர்நாடகா, அதுக்கப்புறம் ஆந்திரா, 2 டெல்லியில்

0: ரெண்டு பேர். ஸோ இதில் ரிலேட்டடாக அவங்களோட மொபைல் ஃபோன்ஸு, அவங்க யூஸ் பண்ணுற ஃபேக் டெபிட் கார்ட்ஸு, சிம் கார்ட்ஸு, செக் புக்ஸு, பாஸ்புக் எல்லாமே நம்ம சைபர் போலீஸார் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோன்னா இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்டு ரிலேட்டடாக வந்து 58 லட்சத்தை வந்து ரீஃபண்டு கொடுத்துருக்காங்க, ரெக்வரி பண்ணி அந்த விக்டிம்ஸ்க்கு. அது ரிலேட்டடான விக்டிம்ஸ் 24 சைபர் ஃப்ராட் கேஸில் அஃபெக்ட் ஆன விக்டிம்ஸ், பாதிக்கப்பட்டவங்களுக்கு 48 லட்சம் வந்து ரீஃபண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பாராட்டுக்குரிய விஷயத்தை வந்து நம்ம ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸார் வந்து செஞ்சுருக்காங்க. இதில் வேற லாஸ் ரிலேட்டடான பார்த்தோன்னா 70 லேக்ஸ் ரெக்வரி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓடிபி ஃப்ராட் ரிலேட்டடாக வந்து ஒரு 15 லேக்ஸ் வந்து ரெக்வரி பண்ணி அந்த விக்டிமுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோன்னா 2 டிஜிட்டல் அரெஸ்ட் கேஸில் டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தினதில் வந்து 20 லட்சம் வந்து லாஸ் ஆகிருக்கு. அதில் வந்து 12 லட்சத்தை வந்து ரெக்வரி பண்ணிவிட்டு அவங்க அந்த விக்டிமுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. அது போல் ஜாப் ஃப்ராடில் வந்து 6.95 லட்சம் வந்து லாஸ் ஆகிருக்கு ரெண்டு பேருக்கு. அதில் வந்து 2.39 லட்சம் வந்து ரெக்வரி பண்ணி அந்த விக்டிம்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போல் இந்த டேட்டிங் ஆப்பில் வந்து 14 லட்சம் இழந்திருக்காங்க. இதுக்கும் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ரெக்வரி பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தோன்னா இந்த ட்ரேடிங் ஃப்ராடுன்னு சொல்லிட்டு ஹைதராபாத் ரெசிடென்ட் ஒருத்தர்கிட்ட வந்து 1.22 crores வந்து ஏமாத்திருக்காங்க. அதில் என்னென்னா வாட்ஸ்அப்லேயே வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு கோடியே 22 லட்சம் ஏமாத்திடுறாங்க. திரும்ப இன்னும் உங்களுக்கு வந்து ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு திரும்ப 35 லட்சம் கேட்டிருக்கிறாங்க. அந்த இன்வெஸ்டருக்கு வந்து டவுட் ஆகி போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கேஸே வந்து லைம் லைட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம இப்போ வித்தியாசமான சைபர் கிரைம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஜாப் ஃப்ராடு, மேட்ரிமோனியல், இது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறது, டிஜிட்டல் அரெஸ்ட்டு, இது எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு ஃபினான்ஷியல் லாஸ் தான் வந்து முக்கியமாக ஏற்பட்டிருக்கு. ஸோ நம்மளோட ஹார்ட் ஏர்ன்டு மணி இந்த மாதிரி சைபர் கிரிமினல்ஸ்ட்ட போகாமல் ஏஜென்சிஸ், நம்ம என்ன வேலை தேடுறோமோ, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பார்க்குறோமோ, நம்மளோட வைஸ் டெசிஷன்ஸ் எடுக்கிறத இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது குற்றங்கள் நடந்துருச்சுன்னா இந்த நேஷனல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல்லையோ இல்லைனா சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் நம்பர் 1930 நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு பகிர்ந்துகிட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட சைபர் கிரைம் போலீஸார், ஹைதராபாத் சைபர் கிரைம் போலீஸாருக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நன்றி கோட எஃப்எம்.
1: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மீள வழி நிகழ்ச்சியில் நாளையும் வாக்கி டாக்கி இதே நேரம் இணைவார்.
2: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை மீள வழி.
3: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
4: வணக்கம், நான் உங்கள் சின்ன குயில் சித்ரா பேசுகிறேன்.

கோடை எஃப்எம் தமிழிசை துறையில் பின்னணி பாடகி என்ற முறையில் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.

0: கோடை எஃப்எம்மோட மக்கள் சேவை என்றும் தொடர உளமார வாழ்த்துகிறேன்.
1: மங்கையரின் மகிழ்வான பங்களிப்பில் வளம் வந்து நிறைவுக்கு வருகிறது கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம். நம்முடைய சகோதரிகள் அவங்களுடைய நடிப்பு திறமையை அழகாக வெளிப்படுத்தினாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற சகோதரிகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கௌரி, நன்றி நேர்களே. கோடை பண்பலை 100.5 தொடரவிருக்கிறது தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சம் நிறைக்கும் பாடல்களுடன் நெஞ்சில் நிறைந்தவை.

0: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

வணக்கம் நேர்களே. நேர்களின் கடித வழி விருப்ப கணங்கள் அரங்கேறும் நிகழ்ச்சியை கொடை பண்பலையின் ஒரு புள்ளி ஐந்தில் தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியின் முதல் பாடல் காஞ்சி தலைவன் படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க திண்டுக்கல் கொடைரோடு ராஜதானி கோட்டை மரியன் சாமி ஏஞ்சல் மேரி ஆல்வினா இனியா எலோவின் பின்சே. 1963 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கே டி சந்தானம் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் டி எம் சவுந்தரராஜன்.

கொடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய் இதில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி கிரக பிரவேசம் படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க சிவகங்கை இளையான்குடி, இக்பால், சித்திக், கதீஜா, அப்துல் மஜீத், ரிஃபாயா, முகமது ஹசன், நூருல் ஃபாத்திமா. 1976 வெளிவந்த படம். எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும்

0: NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் பிற்பகல் 1:11. இது உங்களுக்கு உடைப்பண்பலையின் 1:5 நெஞ்சில் நிறைந்தவை. நிகழ்ச்சியினை உயிரா மானமா படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாமக்கல் அத்தப்பம்பாளையம் செந்தில்குமார், பேபி, கார்த்திகா, மோகன்குமார், யஷ்மிதா, தாமோதரன். 1968 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் சீர்கள் எஸ் கோவிந்தராஜன், எல்ஆர் ஈஸ்வரி.

0: கூடை பண்பலையில் இணைந்திருக்கிறோம். தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
1: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
2: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
1: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா. ஏன்னா அதுதான் ஒரிஜினல்.

0: வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் RR சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
2: இசைமொழி பேசும் உங்கள் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி அன்னமிட்டக்கை படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க தாராபுரம் ஜீவா காலனி, முருகநாதன், இளவரசி, மணி, சித்திரலேகா, சோமசுந்தரம், சுகந்தி. 1972 வெளிவந்த படம். கேவி மகாதேவன் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், எஸ் ஜானகி.

0: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல் சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: கோடை பண்பலை 100.5. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
7: நேரம் 1:22. நெஞ்சில் நிறைந்தவையில் இனி பார் மகளை பார் படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி அன்னை இந்திரா நகர் இளஞ்செழியன் தமிழரசு துளசியம்மாள் வைஜெயந்தி மாலா பொன்வதனா. 1963 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

0: நவீன கட்டுமான தொழில்நுட்பங்கள், கட்டுமான பொருட்களின் முன்னணி பிராண்டுகள், இன்டீரியர் பொருட்கள், புதிய வடிவமைப்புகள், புதுமையான தயாரிப்புகள் அனைத்தும் ஒரே இடத்தில். கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் அனுமதி இலவசம்.
1: நேரம் 1:27 கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி கலங்கரை விளக்கம் படத்திலிருந்து பாடல் பாடல விரும்பி கேட்டிருக்காங்க. நாகர்கோவில் நம்பியடை தெரு, மந்திரமூர்த்தி, அதித் விஷாகன், சிவானந்த், செல்வமதி, கோகுல்ராம், பிரதிஷா, நாகமித்ரா. 1965 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 தேதியன்று இரவு 8 நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
3: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
4: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை
1: சிறகடிக்கும்
0: ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

நம் மக்களின் நாடி நாளும் உங்களின் நாடி வரும் கொடை பண்பலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் இனி மாடப்புறா படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க ஈரோடு ஓடையக்காட்டூர் ராமசாமி, ருக்மணி, கவின். 1962 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் மருதகாசியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன், சோழமங்கலம் ராஜலட்சுமி.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: இனிய இசை மலரும் இன்பச் சோலை, பாட்டுக்கள் பல தரும் பண்பலையின் பாசவலை, தமிழிசையால் இனிமை தரும் வானொலி கலை, வானில் வசந்தம் பாடி வரும் அலை, பழைய புதிய பாடல்களின் தங்கப் பேழை, இதயத்தை இசையால் மயக்கும் தேனலை, கோடை பண்பலை 100.5.

0: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமாக நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். வணக்கம் நேர்களே, இன்றைக்கி நான் பேச போகிறது வந்துட்டு என்ன சின்ன சின்ன விஷயங்கள் நாம் வந்து கடைப்பிடிக்கிறது இல்லை, அது பெரிய ஒரு ஆபத்தான சூழ்நிலைக்கு வந்துட்டு நம்ம உடம்பு கொண்டு போய் சேர்த்துறோம். இதை பற்றி கொஞ்சம் நம்ம சொல்லுவோம். நீங்கள் வந்துட்டு யாரை பார்த்தாலும் நம்ம வந்து பார்ப்போம் இல்லையா, உடம்புல வந்துட்டு சின்ன சின்ன பிழைகள் எல்லாருக்குமே இருக்குது. உதாரணத்துக்கு மூஞ்சியில் வந்துட்டு யாருக்காவது முகப்பருவம் இருக்கும், இல்லைனா ஒரு சின்ன பிளாக் பர்த் மார்க்னு சொல்லுவாங்க, ஒரு பிளாக் கலரில் ஏதாவது ஒரு பொட்டு மாதிரி எங்கேயாவது இருக்கும் உடம்புல, கையில் இருக்கும், காலில் இருக்கும், தோல் கடியில் சில பேருக்கு கட்டிகள் இருக்கும், நெறி கட்டிகள் இருக்கும், ஜாயின்ட்ஸ் அதாவது நம்ம முட்டி எந்தெந்த பகுதியில் உடம்புல முட்டி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஜாயின்ஸ் இருக்கும். அப்புறம் கண் பார்வை பார்க்குறதுல ஏதாவது போகிற மாதிரி ஏதாவது இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்மால் விஷயங்கள்,

சின்ன சின்ன விஷயங்கள். பட் நம்ம அது அடிக்குவட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலன்னா நமக்கு பெரிய ஆழத்தில் கொண்டு போய் விட்டுரும். இப்போ இந்த மருவெலாம் இருக்கு இல்லையா, மருவு வந்துட்டு சப்போஸ் உடம்புக்குள்ளே நம்ம சூரியன் படுற பகுதியில் வந்துட்டு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதை கண்காணிக்கிற வாய்ப்பு வந்துட்டு நம்மகிட்ட இருக்குது. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு இருந்துச்சு இல்லை ஏதாவது அரிப்பு வர ஆரம்பிச்சிச்சுன்னா உடனே உங்கள் டாக்டர் போய் பார்க்கணும், ஸ்கின் டாக்டர் போய் பாருங்கள் இல்லை ரெகுலர் டாக்டர் போய் பாருங்கள், அவங்க வந்துட்டு அதுக்கான ஆலோசனையை சொல்லுவாங்க. இந்த சின்ன மருவு வந்துட்டு சம்டைம்ஸ் கண்ணில் பார்க்கறதுக்கு அவ்வளோ தெரியாது. ஸோ நாங்கள் என்ன வச்சுருக்கோம்னா இந்த மாதிரி மருவுகளை வந்து செக் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம். அதுவும் இல்லை கையில் ஒரு டிவைஸ், அது அந்த டிவைஸில் அந்த ஒரு ஒரு மருவையும் நம்ம பார்த்தோம்னா அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்துட்டு ஏதாவது கெட்ட டைப் ஆஃப் மருவா இல்லை நல்ல டைப் ஆஃப் மருவான்னு. மோஸ்ட்லி மக்கள் வந்து தளர விடுறது என்னென்னா அல்சர், வாய்ப்பகுதியில் அல்சர் யாராவதுக்கு வந்துச்சுன்னா அந்த அல்சரை வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தயிரோ மோரோ இல்லை வெண்ணையோ தடவிக்கிட்டு ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சரியாகலைன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாத்திரை வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாத்திரை வாங்குவாங்க. பட் மூணே

0: மக்கள் வந்து தளர விடுறது என்னென்னா அல்சர். வாய்ப்பகுதியில் அல்சர் யாராவது வந்துச்சுன்னா அந்த அல்சர் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதாவது தயிரோ மோரோ இல்லை வெண்ணையோ தடவிக்கிட்டு ரொம்ப நேரம் விட்டுருவாங்க. ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் சரியாகலைன்னா கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு மாத்திரை வாங்குவாங்க, இன்னொரு இடத்துல இன்னொரு மாத்திரை வாங்குவாங்க. பட் மூணே வாரத்தில் என்ன ஆகிடும், அந்த ஸ்டேஜ் ஒன்ல இருக்கிற கட்டி ரெண்டாவது ஸ்டேஜுக்கு மாறிடும் மூணே வாரத்தில். ஸோ அதனால மூணு வாரத்துக்கு மேலே யாருக்காவது வாயில் அல்சர் நெருங்கிட்டு இருக்கு இருந்துக்கிட்டே இருக்குன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டரை போய் பார்க்கணும். இது இல்லாமல் உதிரம் பிளட் வந்துட்டு நம்ம லெட்ரின் போகிற பாதையிலையோ இல்லை இருமல் பண்ணும் போதோ இல்லை வாந்தி வரும்போதோ பல் விளக்கும் போதோ ஏதாவது ஒரு சின்ன பிளட் நமக்கு தெரியுதுன்னா அதை வந்துட்டு நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம். இது நார்மலாக கூட இருக்கலாம், பட் டெஃபினட்டாக நம்ம செக் பண்ணிக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும்.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம் தனித்துவம் தனி கவனம்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் பிற்பகல் 1:43. கொடை பண்பலை நெருப்பலை 5 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நெஞ்சில் நிறைந்தவை. இனி 1000 படத்திலிருந்து பாடல். பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க கிருஷ்ணகிரி, நொச்சிப்பட்டி, பாலமுருகன், அம்சவேணி, யோகலக்ஷ்மி, தினேஷ், கௌஷிகா. 1965 வெளிவந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் பி. சுசிலா.

நெஞ்சில் நிறைந்தவையில் இனி ஒளி விளக்கு படத்திலிருந்து பாடல் பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. தூத்துக்குடி விளாத்திக்குளம் அந்தோனி செல்வன். 1968 வெளிவந்த படம். MS விஸ்வநாதன் இசையில் வாலியின் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார் TM சவுந்தரராஜன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நேரம் பிற்பகல் 1:51. கொடை பன்மலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நெஞ்சில் நிறைந்தவை. இனி பட்டிக்காட்டு பொன்னையா படத்திலிருந்து பாடல்.

பாடலை விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கரூர் திருக்காடுதுறை பூபதி, பாரதி, மோனிகா, ஸ்ரீசுதன். 1973 வெளிவந்த படம். கே வி மகாதேவன் இசையில் கண்ணதாசன் கவி வரிகளில் பாடலை பாடியிருக்கிறார்கள். டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

நிகழ்ச்சி நிறைவான நேரத்துக்கு வந்தாச்சு. மீண்டும் கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை நாளை பிற்பகல் 1 மணிக்கு. நேர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்களை தந்த மகிழ்வோடு விடைபெறுகின்றேன். மீனா, நன்றி, வணக்கம் நேர்களே.

இனிய வணக்கம் நேயர்களே. நம் கோடை பண்பலின் 1.5 இனி ஆட்டம் போட வைக்கும் அதிரடியான கானங்களோடு டோல் தமாக்கா தோல்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான்,

0: ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
1: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: Vitamin A, D, E, K, Sakukuludan, Mr. Gold Refined Sunflower Oil. Yella Mr. and Mrs. Sakukuludan, Mr. Gold.
6: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

வணக்கம். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை தொடர்பான எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்சில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிம் மிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இனிய பிற்பகல் வணக்கம் நேர்களே. எழுத்துக்கள் எல்லாம் மலர்களாகி, எண்ணங்கள் எல்லாம் தேனாகி, இதயங்களை இணைக்கும் பாலமாக காற்றோடு கலந்து இசை பேசும் நேரமாய் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சியில் உங்களுடன் கௌரி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேய உறவின் தெரிவில் வளம் வரும் உயிரெழுத்து நிகழ்ச்சியை இன்று தனது கவிதை தொகுப்பால் அலங்கரிக்க காத்திருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். முதலில் நேயர் பண்பலையை பற்றி கூறியிருப்பதை கேட்போமா? இசையின் கலைக்கோவில் கோடை பண்பலை 100.5 நிலைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் நிலையத்தில் உள்ள அனைவருக்கும், அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். கோடை பண்பலையின் நிகழ்ச்சிகளை ஆரம்ப காலம் முதல் இன்று வரை கேட்டு வருகிறேன். கோடை பண்பலையின் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெற்றுள்ளேன். உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு பலவிதமான உயிரெழுத்துக்களை தேடி பார்த்தேன். அதில் ஆசை என்று தொடங்கும் பாடல்களை நான் ஆசையோடு நேசிக்கும் கோடை பண்பலையின் உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு ஆர்வத்தோடும் ஆவலோடும் இசை நிறைந்த மனதோடும் ஆசை என்று தொடங்கும் பாடல்களை தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறேன் என்று கூறுகிறார் நம் நேயர். அவரின் விருப்ப பாடல்களை கேட்போமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது அடுத்த வாரிசு படத்திலிருந்து பாடல். மனிதனாக பிறந்துவிட்டால் ஆசைகளும் உள்ளத்தோடும் உணர்வோடும் ஒட்டி பிறந்து விடுகிறது. இதை யாரும் தவிர்க்க முடியாது. ஆசை 100 உண்டு. இந்த நாயகனுக்கோ ஆடிப்பாடி மற்றவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த ஆசை.

ஆசை நூறு வகை வாழ்வில் நூறு சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை நெருப்புளி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தூரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தூரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்திலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
9: வணக்கம். நம்ம நாமக்கல் இமயம் மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி முதுகு வலி இருக்கு, அதனால வந்து இந்த கால் ரெண்டுமே வந்து அவருக்கு மறுத்து போகுது, இதுக்கு ஏதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணுமா, இதில் ஏதாவது நான் சீக்கிரமா இதை நான் கண்டுபிடிச்சா வேற ஏதாவது மாற்று வலி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. முதுகு தண்டுவடத்துல வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு எலும்பு இருக்கும், ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து சின்ன டிஸ்க்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த வெயிட் லிஃப்டிங் பண்ணும் போது, அந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாம இந்த வெயிட் லிஃப்டிங் அதிகமா பண்றது, கிரானிக்கா அந்த நிறைய வெயிட்லாம் கல்லெல்லாம் தூக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில நிறைய தூக்குவாங்க. தலையில நிறைய தூக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஏஜ் ஆக அந்த டைம்ல தெரியாது, இந்த இயர்லி 40s 50s தெரியாது, அந்த 60 இயர்ஸ்ல வரும்போது கழுத்துலியோட வராங்க. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அது எலும்பு எல்லாம் தேஞ்சிருக்கு, அந்த ஜவ் எல்லாம் நவுந்திருக்கு, அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கையும்

0: உங்களுக்கு வந்து வலி பரவுது, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் சிம்டம்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகும் போது இதெல்லாம் வந்து இயர்லி சைனா நமக்கு தெரியும் முன்னாடியே. இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கை மறுத்து போறதோ இல்ல இந்த கழுத்து வலியோ இருக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதை வந்து அவங்க பொருட்படுத்தாம மறுபடி பண்ணி பண்ணி பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை வரதுனால அவங்களுக்கு வந்து சர்ஜரி அளவுக்கு பண்ற அளவுக்கு போயிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு முன்னாடி ஒரு சிம்டமேட்டிக்கா நமக்கு தெரியும். ஸோ முதுகுவலி கிரானிக்கா இருக்கு, ஒரு ரெண்டு வாரம் இருந்தா பரவாயில்ல, மூணு வாரம் நாலு வாரம் ரெண்டு மாசம் மூணு மாசம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதை போய் டாக்டர் பார்க்கும்போது அவங்க வெயிட் லிஃப்ட் பண்றதெல்லாம் கம்மி பண்ண சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க ஒர்க் அதே ஒர்க்கா இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கன்னி பண்ணிட்டே இருப்பாங்க. கன்னி பண்ணும்போது என்ன, இந்த டிஸ்க்ங்கிறது எப்படின்னா ரொம்ப ஒரு டயருக்குள்ள டியூப் இருக்க மாதிரி தான். ஒரு டயர் என்னாச்சுன்னா ஒரு வீக் ஆயிடுச்சு டியூப் வெளியில வருது பாத்தீங்களா, சிமிலர் அதே மாதிரி தான். உள்ள இருக்க அந்த ஜெல் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட் வந்து என்ன ஆகுதுனா வெளியில வந்து கைக்கோ காலுக்கோ வர நரம்ப வந்து அழுத்தம். அந்த அழுத்தம் ஏற்படுறப்பதான் நமக்கு அந்த ஃபுல்லாவே கை மறுத்து போறது, கால் மறுத்து போறது, நைட் ஆனா பாத்தீங்கன்னா கெண்டங்கால் குடையிறது, தொட பின்பக்கத்துல குடையிறது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இயர்லியர் சிம்டம்ஸ்னால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து டெஃபினட்டா வந்து வெறும் எக்ஸசைஸோ வெறும் டேப்லெட்ஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்மளால இதை சரி பண்ணிட முடியும். அதை மீறிய சில பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கு, கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து முதுகு தண்டுவடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம். அதனால அவங்களுக்கு டெஃபினட்டா வலி அதனால சில பேருக்கு குறையும். ரொம்ப அழுத்திட்டு இருக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, குறையவே மாட்டேங்குது, இது எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு, மருந்து மாத்திரை கொடுத்து கேட்கல, ஊசி போட்டு கேட்கல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பாத்தீங்கன்னா நம்ம சர்ஜரி பண்ணுவோம். சில பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிவியர் எடுத்தோன்னே பார்த்தோம்னா எம்ஆர்ஐல நல்லாவே தெரியும், நல்ல பெருசா ஒரு ஜவ் அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா நம்ம எடுத்தோடனே சர்ஜரி தான் பண்ணோம், அவங்களுக்கு வெயிட் பண்றதுனால ஒன்றும் பெருசா யூஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ண பேஷண்ட்ஸ்லாம் நல்ல வேலை செய்யறதுலேருந்து குனிஞ்சு வெயிட் எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்றாங்க. ஸோ அது வந்து பெரிய ப்ராப்ளமா இல்லை. முன்னதான் வந்து ரொம்ப ஸ்பைன் சர்ஜனா ரொம்ப எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் இன்னைக்கு சர்ஜரி பண்ணா நாளைக்கு பேஷண்ட் நடக்க வச்சிடறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வீட்டுக்கே போய்க்கிறாங்க பேஷண்ட். அதனால வந்து ஒன்றும் பெருசா பயப்படுற அளவுக்கு அந்த சர்ஜரியோட இது கிடையாது. ஸோ இனிஷியல் ஃபேஸ்ல நீங்க கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவு நம்மளால சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 95 85 95 55 88. இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

செவிக்கு இசை விருந்து படைத்துக் கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி தைப்பிறந்தால் வழி பிறக்கும் படத்திலிருந்து பாடல். நாம் எல்லோரும் ஆசை என்ற எண்ணத்தை நெஞ்சில் சுமந்து கொண்டு வாழ்க்கை என்ற படகின் மீது பயணம் செய்கிறோம். பாமர மனிதர்கள் தான் அளவுக்கு அதிகமான ஆசைகளை உள்ளத்தில் சுமையாக ஏற்றிக்கொண்டு வாழ்க்கை என்ற படகின் மீது பயணம் செய்யும் போது தான் குடும்பம் என்ற படகு பல பேர் குடும்பத்தை கவுத்தி விடுகிறது. ஆசை அளவோடு இருந்தால் நல்லது தானே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: கோடை பண்பலை நெருப்பலி ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
8: நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது ரோஜா திரைப்படத்திலிருந்து. மனிதர்கள் மனசுக்குள் சின்ன சின்ன ஆசைகளும் உண்டு, பலருக்கு பெரிய பெரிய ஆசைகளும் உண்டு. இங்கே இந்த வஞ்சி அவளின் நெஞ்சுக்குள்ளே தோன்றிய ஆசைகள் சின்ன சின்ன ஆசைகள்தான்.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: கோடை பண்பலை நெருப்பிளி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
3: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
1: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா? விருப்பமான சாங் பாடுறீங்க.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

நேரம் பிற்பகல் 3:30. இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியில் இனி எங்க ஊரு காவல்காரன் படத்திலிருந்து பாடல். பச்சை பட்டு பச்சை ஆடை உடுத்திய இந்த பூமி தாயின் மடிமீது ஓடி ஆடி விளையாடிய நாம் உயிர் வாழ உணவு படைப்பவள் இந்த இயற்கை அன்னை. ஏற்பிடித்து உழவு செய்யும் ஆண்களும் பெண்களும் வேலை செய்யும் களைப்பு தெரியாமல் இருக்க நாற்று நடும் போது பாடல் பாடிக்கொண்டே வேலை செய்தாள். நேரம் போவதே தெரியாது, இதுவும் ஒரு வகை ஆசைதான்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: கோடை பண்பலை நெருப்பலி 5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிரையர்களின் வண்ண தோரிகை.
7: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

நேரம் பிற்பகல் 3:37. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் ஜானி திரைப்படத்திலிருந்து. காதலி தன் காதலனுக்கு கடந்த காலத்தில் எல்லாம் புறாக்கள் மூலம் தூது விடுவார்கள், கிளிகள் மூலமும் தூது விடுவார்கள், அரசர்கள் தங்கள் ஒற்றன் மூலம் தூது விடுவார். ஆனால் இங்கே இந்த பெண் தன் காதலனுக்கு அவர் உள்ளத்தில் உள்ள ஆசைகளை தென்றல் காற்றின் மூலம் தூது விடுகிறாள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலை நெருப்பிலேயே

0: இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
1: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
0: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜெடிகள் டிராயர்களின் வண்ண தோரிகை.
2: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

இசை காணங்களை செவிக்கு இதம் சேர்த்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேயர் விரும்பி கேட்டிருப்பது கும்மி பாட்டு திரைப்படத்திலிருந்து. பெண்களுக்கு பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். அதனால்தான் பெண்களையும் பூக்களையும் ஒன்றாக ஒப்பிட்டு கவிஞர்கள் எல்லாம் கவிதை படைத்தார்கள். இங்கே இந்த பூவையர்க்கு அவள் நேசிக்கும் ஆசை மச்சான் மல்லிப்பூ வாங்கி தந்தான். அவள் ஆனந்தத்தை சொல்லவா வேண்டும்? இதுவும் அன்பான ஆசைதான்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை நெருப்பிலே ஐந்தில் இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ணத்தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 போமக்ஸ் பனியன்கள் ஜோடிகள் டிராயர்களின் வண்ணத்தோரிகை.
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. போமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: இதயம் விரும்பும் மெல்லிசை பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒலிக்கவிருக்கிறது மறுபடியும் திரைப்படத்திலிருந்து. ஆசை என்பதுக்கு அளவே இல்லை, ஆனால் ஆசைகளை அடக்கி வைக்கவும் இல்லை. சிலவிதமான ஆசைகளை மனசு விட்டு சொல்லவும் முடியாது, ஆனால் இந்த வஞ்சியவள்

நிகழ்ச்சியில் இறுதியாக நேயர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தூள் திரைப்படத்திலிருந்து. பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ளத்தோடும் உணர்வோடும் உயிரோடும் உடலோடும் உடனிருந்துதான் இருப்பதுதான் ஆசை. இதில் சில ஆசைகள் நிறைவேறும், பல ஆசைகள் கனவோடும் கற்பனையோடும் காணல் நீர் போல் கடந்து போகும். ஆசை என்ற அன்பு சொல்லால்

0: இன்றைய உயிரெழுத்து நிகழ்ச்சியை தன் கவிதை தொகுப்பால் அலங்கரித்தார் ஈரோடு மாவட்டம் சாவடிப்பாளையம் புதூர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கும். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். கௌரி நிகழ்ச்சியில் இனி தொடரவிருக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு முன்பாய் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மக்களவை நடவடிக்கைகள் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்த ஒரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப்பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவேக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவேக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, தஸ்னிமர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி, 3 வெண்கலப்பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க
3: ஒரு புள்ள கேக்க

0: அதே தான் அதே தான்.
1: பன்மலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: இனிய வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலின் 100.5. யோசிக்க வைக்கும் கேள்விகள், சிரிக்க வைக்கும் பதில்கள். சின்னதா ஒரு புதிர், ஆனா விடை கண்டுபிடிக்க கொஞ்சம் மூளை உழைக்கணும்ல. இதுதான் நம்ம விடுகதை வண்ணத்தூரிகை. இங்கே கேட்கப்படும் விடுகதைகளுக்கு விடை தெரிந்தவர்கள் மட்டும் பதில் சொல்ல வேண்டியதில்லை. எனக்கு தெரியும்னு நினைக்கிறவங்களும் இது என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களும் எல்லோரும் வரலாம். உங்களுடன் நாங்கள் தனசேகரன், செல்வபாலா மற்றும் கௌரி. விடுகதையில் பங்கு பெற நேயர்கள் வரலாம். பொது நேயர்கள் 24, 24, 26, 290, 333 மகளிர் 24, 24, 29 அறிமுக நேயர்கள் 24, 24, 24 முன் இணைப்பிற்கு 04, 54, 42. வாங்க இன்னைக்கு நம்ம விடுகதை வண்ணத்தூரிகைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம நாட்டாமையை பார்க்க வந்திருக்கோம். நாமளும் நாட்டாமை கூட சேர்ந்துக்கிட்டு நாட்டாமை என்னெல்லாம் பண்ணுறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நாமளும் ஒரு பக்கம் போய் நாட்டாமையாக இருந்துதான் பார்ப்போமே.
10: அடடா, என்னது டியூஷன் எடுத்து பெருசாக சம்பாரிச்சு போடலான்னு பார்த்து ரெண்டு பேர்த்து வர சொன்னால் இங்கே காணுமா?
9: அது எப்படிங்கண்ணா, நீங்கள் மட்டும் சம்பாரிச்சா பார்த்துமா, நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சம்பாதிக்கணும் இல்லையா?
10: கண்ணு
9: அண்ணே,
10: என்ன கண்ணு, வரும்போதே சம்பாதிக்கலான்ட்டு வந்துகிட்டு இருக்கிறீங்க?
9: இல்லை நாட்டாம அண்ணே, உங்ககிட்டயும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும்னு வந்திருக்கேன் நாட்டாம அண்ணே.
10: அப்படின்னா கற்றுக்கணும்னா முதல்ல நம்ம என்ன சொல்கிறோங்கிறத கேட்கணும்.
9: ஆமாம்,
10: அதுக்கப்புறம் சம்பாதிக்க முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் பார்ப்போம். நாங்கள் எத்தனை வருஷமா இருக்கிறோம், எங்களாலேயே முடியல, நீங்கள் வந்த உடனே சம்பாதிச்சு போடலாமா?
9: வந்த உடனேலாம் முடியாது நாட்டாம, கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். உடனே எப்படி நாட்டாம முடியும்?
10: அந்த அம்மனியா அமைதியாவே உட்கார்ந்துருக்கிறாங்க,
9: அவங்களுக்கு பயமா இருக்கேன்னு.
11: முதல்ல
10: நம்ம நாட்டாம வந்து பஞ்சாயத்துக்கு வந்துட்டாரு அப்படின்லாம் வந்து பயப்படக்கூடாது. என்ன பண்ணணும்னா, யாராரு பிராது கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பேரல ஒரு லிஸ்ட் எழுதி வாங்கிக்கணும். ஆனா அவங்க சொல்லும் போது சரி சரின்னு கேட்கணும்.
9: சரிங்க,
10: கேட்டுட்டு இதுக்கான தீர்ப்பு வந்து நீங்க அடுத்த வாரம் வாங்க, பஞ்சாயத்து பண்ணி பேசி முடிச்சு விடலாம்னு அனுப்பிச்சு விட்டுருவோம்.
9: தீர்ப்பு சொல்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கணும்.
10: ஆமா, உடனே சொல்லிட்டோம்னா பஞ்சாயத்துக்கு ஆள் இருக்காதுல்ல.
9: அப்படியா நாட்டாம?
10: அதனால ஒரு வாரம் பொறுமையா இருந்தேன் பாத்துக்கணும். அதனால இப்ப நிறைய பேர் வந்திருக்கிறாங்க, ஆறாறு வந்திருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுருமா?
9: கேட்டுலாம்.
10: வாங்க, யாரு பேசுறீங்க?
12: இனிய மாலை வணக்கம் ஐயா.
10: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
12: திருச்சி மாவட்டம் கருமண்டபம் தெற்கு தெரு.
10: என்னமோ இடையில இடையில ஆரஞ்சு
9: காதுல வச்சுட்டு போன் நம்பர் எல்லாம் அழுத்துறாரு.
10: ஏனுங்க பேரை மட்டும் மறுபடியும் சொல்லுங்க.
12: கருமண்டபம் வேலாயுதம் திரவிய மலர்.
10: வேலாயுதம் திரவிய மலர்.

0: சார். இப்படி சொன்னீங்கன்னா எந்த பேரை சொல்லி கூப்பிடுறது? நாங்க அவங்க மலருங்கிறாங்க. ஏங்க நீ என்ன சொல்ற?
1: வேலாயுதம்
0: வேலாயுதம் சொல்றீங்க பாத்தீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு சொல்றாங்க. சரிங்க, இவருக்கு ஒரு விடுகதை கேட்டுருமா?
1: கேட்டலாங்க.
0: என்ன விடுகதை கேட்கலாம்?
2: நாட்டாம நான் ஒரு விடுகதை வச்சிருக்கேன், அதை கேட்டலாம்.
0: சரி கேளுங்க.
2: 1000 பேர் அணிவகுத்தாலும் ஒரு தூசி கூட கிளம்பாது, அவர்கள் யார்?
0: ஏனுங்க,
3: 1000 பேர் அணிவகுத்தாலும்
0: ஒரு தூசி கூட கிளம்பாது
3: அப்படிங்களா?
0: தண்ணீரா? தண்ணீர் எப்படி எண்ணுவீங்க? 1000 பேர், 2000 பேர்னு?
3: ஒரு குழு கொடுங்களே.
0: க்ளூ க்ளூ க்ளூ, நீங்க பார்க்கலாம், அங்கங்க இருக்கும்.
2: உங்க ஊர்ல தான் நட்டாம நிறைய இருக்கும்.
0: எங்க ஊர்ல நிறைய இருக்குமா?
2: ஆமாங்க, நட்டாம சின்னதா இருக்கும், கால சுத்தி சுத்தி வரும்,
0: எல்லா ஊர்லயும் இருக்கும். ஐயா, வேலாயுதம் திரவிய மலரு தெரியுங்களா?
3: வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க.
0: மகிழ்ச்சிங்க, நன்றிங்க. போயிட்டு வாங்க.
1: அடுத்த நேயர் யாருன்னு பாக்கலாங்களா?
4: சரிம்மா.
0: யார் பேசுறீங்க?
4: கோடை பொன்பொழியின் நாட்டின் அன்பு தம்பி செல்வபாலா அவர்களுக்கும் தம்பிக்கும் கௌரி தட்சிக்கும் இனிய மகிழ்வான மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க
4: தம்பி? நல்லா இருக்க தம்பி, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்களும் எல்லாரும் நல்லா இருக்கிறோம்ங்க. இந்த அட்ரஸ் மட்டும் சொல்லிருங்க, எங்களுக்கு தெரியும் யார் பேசுறீங்கன்னு.
4: மத்தவங்க அப்ரகாம் பட்டதர் நகர் பத்மாவதி. நாட்டாம கிட்ட ஒரு பிராத கொடுக்கணும்.
0: நீங்களுமா?
4: ஆமா, நாங்க தான் கொடுக்கணும்.
0: என்ன பிராதுங்க?
4: என்ன
0: குடுக்கணுங்க?
2: செவத்துல பாக்கலாம் நாட்டாம. ஒரு இனிப்பு பொருள் வச்சிருந்தா அத முச்சிக்கிட்டு இருக்கும் நாட்டாம.
0: அவ்வளவுதான் பதில் சொல்லிட்டீங்க. நீ வேற என்ன வேணும்?
2: ஈஸியா சொல்லிடலாம்.
4: எறும்பு, எறும்பு கூட்டம் தம்பி.
0: எறும்பு கூட்டம், சரியான பதில். நன்றிங்க வந்ததுக்கு.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
8: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
7: எப்படிமா?
8: நான் சமைக்கிறது தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
7: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
9: கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிக பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
12: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
14: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
15: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
12: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: நம் கோடை பண்பலை சொல்லும் நேரம் 4:17.
4: கண்ணு,
3: பஞ்சாயத்து
4: பஞ்சாயத்துக்கு வந்துட்டோம்னா
3: சொல்லுங்க நாட்டாம,
4: என்னென்ன பண்ணணும்னு தெரியுமா?
3: சொல்லுங்க நாட்டாம, கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம்.
4: முதல்ல என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு
3: சரிங்க நாட்டாம்,
4: ஒவ்வொருத்தருக்கிட்டையும்
3: கேட்டலாம் நாட்டாம.
4: இல்லை கண்ணு, ஒவ்வொருத்தருக்கிட்டையும் என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு அங்கே உண்மையிலேயே அது நடந்துச்சா நடக்கலையான்னு போய் நம்ம ஆளுங்களை விட்டு பார்த்துட்டு வரோன்னு
3: ஆளுங்களாம் வச்சுக்கணும்.

0: ஆமா, இதெல்லாம் செலவாகுங்கன்னு சும்மா சாதாரண மனுஷாக்கு
1: செலவாகணும். நான் எப்படி நம்ம நாட்டாம சம்பாதிக்கிறது,
0: சம்பாதிக்கிறதுலயே குறியா இருக்கிறிய கண்ணு. நாங்களே ஒன்னும் செய்ய சம்பாதிக்க முடியல, ஒன்னும் செய்ய முடியல.
1: நாட்டாம நாங்க டியூஷனுக்கே உங்க கிட்ட ஃபீஸ் கொடுத்துதான் வந்திருக்கோம்.
0: அதுக்கு நான் என்ன பண்றது?
1: அப்புறம் நான் எப்படி கட்டின ஃபீஸ் எடுக்கிறது?
0: இது வேறையா? அப்புறம் ஃபீஸ் இல்லாம நான் எப்படி சொல்லித்தரது?
1: அதுதான் நாட்டாம, உங்களுக்கும் ஃபீஸ் கொடுத்து ஆள் வச்சு அதுக்கும் செலவு பண்ணி எங்க போறது நாட்டாம?
0: அதெல்லாம் பெரிய ஆள் ஆகணும்னா ரெண்டு வேலை செஞ்சுதாகணும்.
1: சரிங்க,
0: முதல்ல கேக்குற மாதிரி சரி சரின்னு தலையாட்டணும்,
1: சரி
0: கேட்காத மாதிரி போயிடணும்.
1: சரிங்க நாட்டாம,
0: யாரு எத்தனை அடி அடிச்சாங்கன்னா அடி வாங்கிக்கணும், அடிச்ச மாதிரியே வெளியே காமிச்சு கூடாது,
1: அமைக்க கூடாது.
0: இதெல்லாம் ரகசியமாக்கு,
1: கெத்தா போயிடணும். எவ்வளவு அடி வாங்கினாலும் கெத்தா போய் நான் தான் அடிச்ச மாதிரி சொல்லிக்கணும்.
2: திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை கோபால் கிருஷ்ணன். நலமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் கோபாலகிருஷ்ணன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நலமா இருக்கேங்க.
0: சரிங்க, திண்டுக்கல் பக்கம்?
2: திண்டுக்கல் பக்கம் வெயில் தாங்க அதிகமா இருக்கு.
0: வெயில் தான் அதிகமா இருக்குதா?
2: ஆமா.
0: சரிங்க, என்னங்க திடீர்னு விசில் அடிக்கிறீங்க?
1: அவர் ஃபோன் கொஞ்சம் பக்கத்தில் வச்சிருக்காருங்க, எஃப்எம் பக்கத்துலயே.
0: சரி பரவாயில்ல, இந்த தம்பி விடுதலை கேட்கிறாப்ல பதில் சொல்லுங்க.
1: கேட்கலாங்களா? என்னை தினமும் கொன்றாலும் மறுநாள் மீண்டும் பிறந்து விடுவேன்.
2: ஒரு குழு கொடுக்க முடியும்.
0: அதுதான் அதுலயே பதில் இருக்கு, விடுகதைக்குள்ளேயே பதில்
1: அதுல இருக்கு.
2: தூக்கங்களா?
0: இல்லையே
1: இல்லையே,
2: இல்ல வேற எது சாப்பிடுறதுக்குள்ள?
0: தூக்கம் அதுக்குள்ள இல்லையே, நாங்க கேட்ட விடுகதைக்குள்ள இல்லையே.
2: அப்படிங்களா? இரவு பகல்,
0: இரவு பகல்,
3: இரவு பகல்
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஆனா சரியா யாராவது சொல்றாங்களான்னு கேப்போமா. நன்றிங்க, போயிட்டு வாங்க, அடுத்து யாராவது வருவாங்க அவங்க சொல்றாங்களான்னு பாப்போம். வாங்க, வணக்கம்.
1: வாங்க, யாருங்க?
4: ஹலோ
0: ஹலோ ஹலோ அம்மனியே.
4: இருவருக்கும் மாலை வணக்கம் கூறுவது.
0: அம்மனி, கோடிட்ட இடங்களை நிரப்புகின்ற மாதிரி இருக்குதுங்க அம்மனியே. நல்லா இருக்கிறோம்ங்க, நீங்க பேசுறது அங்கங்க காணாம போயிருது. ஆமா, சிக்னல் இருக்கிற இடத்துல சிக்காம அடிக்குதுங்க. இப்ப
1: பேக்ரவுண்ட்
0: மியூசிக் வேற போடுறாங்களா?
1: விடுகதை கேட்டீங்களாங்கம்மா? ஆமா, நீங்க பேசுறது எங்களுக்கு புரியல, கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுங்கம்மா.
4: ஹலோ
0: ஹலோ, 1 2 3 மைக் டெஸ்டிங்.
4: என்னை
0: கொன்றாலும்
1: மறுநாள் மீண்டும் பிறந்து
4: விடுவேன்.
1: இல்ல,
4: இரவு பகல்,
0: இரவு பகல், அப்படிதான் அவரும் கோபாலகிருஷ்ணனும் சொன்னாரு.
4: முடிஞ்சு பகல் வந்துரும்.
0: அதாங்க கோபாலகிருஷ்ணன் அதான் சொன்னாரு, அது கிட்டத்தட்ட சரி, ஆனா சரியா சொல்லணும். அதான் பகல் இல்லையே. சரி போயிட்டு வாங்க,
3: அடுத்து பார்த்தரலாம். நாட்டாம யார் உங்ககிட்ட பிராது கொடுக்க வந்திருக்கான்னு பாருங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க பேசுறீங்க?
3: பேர் சொல்லுங்க.
5: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மாவட்டம் கோனையூர்ல இருந்து பேசுறேங்க.
0: யார் பேசுறீங்க?
5: ரவிச்சந்திரன் சார்.
0: ரவிச்சந்திரன் ஐயா
5: சொல்லுங்க சார.
1: விடுகதை கேட்டீங்களா ஐயா?
5: கேட்டோம் சார்.
1: ஆன்சர் தெரியுமா, பதில் தெரியுங்களா உங்களுக்கு? இரவு பகல் மூணு ஆல்ரெடி அந்த ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க ஐயா. நாங்க எக்ஸாக்டா கரெக்டான பதில் கேட்டுட்டு இருக்கோம்.
0: இரவும் பகலும் சேர்ந்தா
5: என்னங்க?
1: ஐயா நாட்டாமே சொல்லிட்டாரு, இரவு பகல் ரெண்டுமே சேர்ந்தா என்னன்னு கேட்டாரு. உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டாரு.
5: இரவு பகல்
1: ரெண்டுமே சேர்ந்தா அது என்னங்க ஐயா?
5: அது
0: என்ன?

0: சரி, பக்கத்தில் தேடி பாருங்க கிடைக்குதான்னு. நம்ம அதுக்குள்ள ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றிட்டு வந்துருவோம்.
1: போயிட்டு வந்துடலாம்.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
12: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.
13: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
10: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
11: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: உங்களுடைய பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படினா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
5: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கிய வண்ணத்தூரிகை.

0: அறுவடை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாயின்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள்.
2: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
3: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
2: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
3: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
2: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
3: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
4: Mr. Gold Refined Sunflower Oil. Mr. Gold
5: Excellent Vitamin A, D, E, K சத்துக்களுடன் Mr. Gold Refined Sunflower Oil. எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த Mr. Gold.
0: வழங்கும் வண்ணத்துரிகை.
6: பெங்களூரு வான் இயற்பியல் ஆய்வகத்தின் விஞ்ஞானியும் கொடைக்கானல் வானிலை ஆய்வகத்தின்

0: மக்கள் தொடர்பு அறிவியல் விழிப்புணர்வு பொறுப்பாளருமான முனைவர் எம் கிறிஸ்பின் கார்த்திக் அவர்கள் இன்று நிகழவிருக்கும் சூரிய கிரகணம் குறித்து தன் அறிவியல் கருத்துக்களை பகிரவிருக்கிறார்.
1: வணக்கங்க சார்.
2: வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா?
2: நல்லமே.
1: மகிழ்ச்சிங்க சார். மீண்டும் ஒரு தருணத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சார். இன்றைக்கி நடக்க இருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய இந்த முழு சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, இல்லை வேறு எந்தெந்த பகுதிகளிலாம் நிகழ போகுதுங்க?
2: ஓகே, இது வந்து இந்தியாவில் தெரியாது, ஆனால் நார்தன் ஹெமிஸ்பியரில் நடக்குது. உதாரணத்துக்கு நார்தன் ரஷ்யா, கிரீன்லேண்ட், அப்புறம் ஐஸ்லாண்ட், நார்த் அட்லாண்டிக், ஸ்பெயின், அப்புறம் சின் ஒரு சில போர்ஷன் ஆஃப் போர்ச்சுகல், இந்த இடங்கள்ல.
1: சரிங்க.
2: கிட்டத்தட்ட 9:00 ஆரம்பிக்கும். 9:04 ஆரம்பிச்சு
1: சரிங்க
2: அதிகாலை 1:27 போல முடியுது. பீக் மேக்ஸிமம் எக்ஸ்லீப்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா 11:16 நடக்கும்.
1: சரிங்க. இது பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள், லைவ் ஸ்ட்ரீமிங், அதாவது வெப்சைட்ஸ் எதுவும் அந்த மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்களா?
2: நம்ம அங்கிருந்து இருக்குது. உதாரணத்துக்கு நாசா வெப்சைட்ல இருந்தும் இருக்குது, டைம் அண்ட் டேட்னு ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்றாங்க. அது சம்பந்தமா நாங்களும் எங்களுடைய சோசியல் மீடியாலையும் போட்டிருக்கோம்.
1: சரிங்க.
2: யூடியூப்ல லைவ் ஸ்ட்ரீம் ஆஃப் சோலார் எக்லிப்ஸ் பார்த்தா பார்க்கலாம்.
1: இது நடக்கக்கூடியது இயல்பானதாங்களா, இல்லை இது சிறப்பான சூரிய கிரகணங்களா?
2: ஆமா, இது எப்பயுமே இது வந்து வானத்துல நடக்கிற ஒரு உதாரணத்துக்கு இப்ப சோலார் எக்லிப்ஸ் வருகிற 27-28 லூனார் எக்லிப்ஸ் நடக்குது, அதுவும் இந்தியால தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. அது ஏன்னா இப்போ சூரிய கிரகணம்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஆங்கிலத்துல சோலார் எக்லிப்ஸ் சொல்லுவோம், சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில நிலவு வர்றது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சூரியனை வந்து முழு வட்டமா பாத்துக்கிட்டு இருப்போம், நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறைக்கும் போது அந்த சூரியன் வந்து மறைக்கப்படுது. சோ சூரியம் கிரகணம், சூரியத்தனோட கிரகணம் வந்து பிகாஸ் ஆஃப் த மூன். அதே போல லூனார் எக்லிப்ஸ்ன்றது இந்த சைடு வரும்போது ஒரு 14 அப்புறம் ஃபுல் மூன் ஆயிடும். இப்ப வந்து நியூ மூன் டயத்துல சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் நடக்கும், அதாவது அமாவாசை டயத்துல. அடுத்து பௌர்ணமி ஃபுல் மூன் டயத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரியன்ல இருந்து வர்ற கதிர்கள் நமக்கு பூமி மேல பட்டு பூமியோட ஷேடோ வந்து நமக்கு நாமளே நம்மளோட ஷேடோவும் நிலாவில பார்க்கும்போது அது வந்து சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் வந்து வருகிற 28 கிட்டத்தட்ட ஒரு 16 ஆஃப்டர் வரும்.
1: இந்த கிரகணங்கள் நடக்கிறதுனால பருவநிலைகள் எதுவும் மாற்றம் ஏற்படுங்களா, இல்ல இந்த சூப்பர் எலினோன்ற மாதிரியான விஷயங்கள்ல எதுவும் தாக்கத்தை ஏற்படுத்துங்களா?
2: இல்ல இல்ல, இதுக்கும் பருவநிலைக்கும்
1: சம்பந்தம்
2: இல்ல. பட் இத வந்து வேற விதமா சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு டோட்டல் இப்ப வர்றது வந்து டோட்டல் சோலார் எக்லிப்ஸ், முழு சூரிய கிரகணம். இது வந்து இப்போ ரஷ்யாலயோ ஐஸ்லாந்துலயோ ஸ்பெயின்லயோ அவங்க பார்க்கும் போது பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அந்த திடீர் இருட்டு வந்து பகல்ல நம்ம இருக்கும்போது திடீர்னு இருட்டானா எப்படி இருக்கும்? சோ அப்ப வந்து அஃப்கோர்ஸ் நைட் ஆயிடுச்சுன்ற ஒரு கன்ஃபியூஷன் கேஓஸ் நிலைமை வந்து உருவாகும். அது வந்து நமக்கு வந்து பாக்குறதுக்கும் வித்தியாசமா இருக்கும். பகல்ல இருந்துகிட்டு இருக்கும்போது நமக்கு கிளவுடு மறைச்சுதான் இருட்டாயி நம்ம பார்த்திருப்போம், திடீர்னு கம்ப்ளீட்டா சூரியனே இல்லாம இருட்டாயி பகலானா எப்படி இருக்கும்? சோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் இருக்கும்.
1: இந்த மாதிரியான முழு சூரிய கிரகணம் இந்தியால தெரியற மாதிரி எப்போ நிகழுங்க எதிர்காலத்துல?
2: நமக்கு கொடைக்கானலுக்கே கூட வருது, 2031 வரும் ஒண்ணு. இப்போ அடுத்தது வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் வர வேண்டியதான். பட் இந்தியாவுக்குன்னு வர்றது ஸ்பெசிபிக்கா ஒரு டைம் பீரியட்ல தான் ஒண்ணு. நம்ம கொடைக்கானலுக்கேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா 2031 கிட்ட வருது.
1: சரிங்க.
2: அடுத்தது வந்து பிப்ரவரி மாதம் 2027. அதே போல ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு வருடமும் ரெண்டு முறை வரும், பிப்ரவரி ஆகஸ்ட், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் 6th month செகண்ட் 6th month ஒரு டைம் பீரியட். நெக்ஸ்ட் வந்து பிப்ரவரி ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ் 6th February 2027.
1: இந்த ஆண்டுதோறும் வரக்கூடிய சூரிய கிரகணம் முழு சூரிய கிரகணங்களா, இல்ல அது பகுதி நேர சூரிய கிரகணம்?
2: இல்ல, அது வந்து ஒரு ஒரு பொசிஷனை பொறுத்திருக்கு. இது அடுத்து வர்றது வந்து ஆனுவல் சோலார் எக்லிப்ஸ், டோட்டல் சோலார் வந்து அடுத்த ஆகஸ்ட்ல வருது.
1: அடுத்த ஆகஸ்ட்

0: தேர்ட் ஆகஸ்ட்ல வருது.
1: ஆமா,
0: அது இந்தியாவில் தெரியுங்களா, அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா?
1: இல்ல, அதுவும் இல்லை,
0: வாய்ப்பு இல்லை. 31 தான் அடுத்த வாய்ப்பு,
1: 2031.
0: சரிங்க. இந்த சூரிய கிரகணம் அடிக்கடி நிகழ்கிறதுனால சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் சில மாதிரியான கருத்துக்கள் இருக்கும், அது தொடர்பான விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்குங்க?
1: எப்பயும் நாங்கள் இந்த டைம் வரும்போது நாம அதை சொல்றது தான், அதாவது சூரிய உரன் எடக்கு எங்க பார்க்க முடியுதோ அந்த இடத்துல வந்து நேர் கண்ணால பார்க்க கூடாது, அதுக்குன்னு உரிய உபகரணங்கள் மூலமா பார்க்கணும். பட் சந்திர கிரகணம் அதை பாக்குறதுல ஒண்ணு இல்லை. மத்தபடி அந்த வெளிய போக கூடாது, சாப்பிடக்கூடாது, பிரெக்னன்சி உங்களுக்கு அப்படி இப்படி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இல்லை. இது வானத்துல நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு தான், ஒரு ஷேடோ பிளேன் சொல்லலாம், நிழல் விழுகுது. ஸோ அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதை வந்து ரொம்ப வேற எந்த வித ஒரி பண்ணக்கூடிய விஷயங்கள் ஒன்றும் இல்லை.
0: கிட்டத்தட்ட 1000 ஒளியாண்டுகளுக்கு அப்பால் நடக்கக்கூடிய ஒரு நேர்கோட்டில் பூமி, சூரியன், சந்திரன் இது வரக்கூடிய ஒரு நிகழ்வு இல்லைங்களா?
1: ஆமாம்.
0: இதை தாண்டி வேற எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. சரிங்க, மகிழ்ச்சி. இந்த சூரிய கிரகணத்தை ஒட்டி வேற ஏதேனும் பிரத்யேகமான தகவல்கள் மக்களுக்கு சொல்லுங்களா?
1: இன்னைக்கு லைவ் ஸ்ட்ரீம் எல்லாரும் யூடியூப்ல பார்க்கணும்னா பார்க்கலாம், 9:04 ஆரம்பிக்குது.
0: சரி,
1: நாளைக்கு அந்த இமேஜஸ் எல்லாம் நியூஸ்ல சர்க்குலேட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ அதை நீங்க நேர்ல பாக்கணும்னா நம்மளுடைய டயத்துக்கு 9:07 தான் வருது. ஸோ அதை யூடியூப்ல பார்த்து மயில் மார்க்கெட்டுக்கு.
0: அந்த யூடியூபோட அட்ரஸ் எதுவும் சொல்ல முடியுங்களா?
1: ஓகே, டைம் அண்ட் டேட்டுன்னு போட்டிங்கன்னா வரும், அல்லாட்டா நாசா சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் வரும்.
0: ஓ, அவங்க தான் அதை லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அங்கே இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளுடைய விளக்கத்தோடு அங்கே நடக்கக்கூடிய அந்த சூரிய கிரகணத்தினுடைய காட்சிகளோட நேரலையில் வெப்சைட் வழியாகவும் யூடியூப் வழியாக சோஷியல் மீடியா வழியெல்லாம் மக்கள் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? சரிங்க, மகிழ்ச்சி. இந்த தருணத்தில் வந்து மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிலையத்தின் சார்பாக நன்றிங்கய்யா.
1: நன்றி, தேங்க்யூ.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால் இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல? உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
10: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா?

0: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
3: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
2: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
3: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
2: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங்.

0: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: கொடை பண்பலை 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
5: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பூமக்ஸ், பனியன்கள், ஜட்டிகள், டிரையர்கள்.
6: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ
7: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
6: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
7: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
6: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
7: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்
5: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
9: வாங்க அடுத்து நம்ம நாட்டாமையை யாரு பார்க்க வந்திருக்காங்கன்னு பார்த்துருவோம்.
10: ஏனுங்க யாருங்க பேசுறீங்க?
9: மலர்மணி பேசுறாங்க. சொல்லுங்கம்மா, நம்ம விடுகதை ஆல்ரெடி கேட்டிருந்தோம், நீங்க கேட்டீங்களா விடை தெரியுமா? இன்னொரு டைம் சொல்லட்டுங்களா? என்னை தினமும் கொன்றாலும் மறுநாள் மீண்டும் பிறந்து
10: விடுவேன்.
9: எப்படிங்கம்மா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க?
10: ஏற்கனவே இரவு பகல் இரவு பகல்னு மாத்தி மாத்தி
9: சொன்னாங்க. அதான்
10: சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்ன உடனே மலர்மணி அப்படின்னு கரெக்டா சொல்லி போட்டாங்க. அப்படிதானுங்க? சரிங்க, சரியா சொல்லி போட்டீங்க, நன்றிங்க.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க.
1: ஏன்? பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
5: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
6: வைக்கிங் பனியன்சன் பிரீஃப்ஸ்.
7: ஏங்கண்ணே, ரொம்ப நேரமா ஒரு விடுகது கேட்டுக்கிட்டு இருந்தா வந்து பாட்டுன்னு தேங்க உடச்ச மாதிரி சொல்லி போட்டாங்கல்லாம்.
8: பாருங்க, ஒன்றரை மணி நேரம் உட்காந்து யோசிச்சிருப்பாங்களோ.
7: நிகழ்ச்சியே ஒரு மணி நேரம் தாங்கண்ணு.
8: அவங்க ஒருவேளை முன்னாடியே இதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்.
7: அப்படின்னா கொஸ்டின் லீக் ஆயிருக்குது.
8: அப்படிதான் நானும் நினைக்கிறேன். கௌரி பாப்பா வேலை இந்த வேலையா இருக்கும்.
7: அப்படின்னா அந்த அம்மனியே விடுகது கேக்கிட்டு.
8: சரிங்க,
7: சரி வாங்க. என் யாருக்கு பேசுறீங்க? என் கௌ
9: தெரியும் வண்ணப்படம், கண்மூடி காணும் காட்சிப்படம், அது என்ன? வகை வகையாய் தெரியும் வண்ணப்படம், கண்மூடி காணும் காட்சிப்படம், அது
10: என்ன?
7: இதுக்கு முன்னாடி சொல்லுங்க.
8: தெரியாத கேள்வியை கேட்டா எப்படி?
7: கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வகை வகையா தெரியும் வண்ணப்படம், கண்ணை மூடி பாக்குற காட்சி படம், அது என்ன படம்?
11: திருச்சியில இருந்து
7: கல்லணை. கல்லணைக்கு எத்தனை நாளோ போயிருப்பீங்க?

0: டெய்லியும் 10 தடவை ஊறிங்க. சரிங்க, சரி விடுறது கேட்கலாங்களா? கேளுங்கண்ணே.
1: ஒரு பொருளை நீங்கள் வாங்கும் போது உங்களுடையது, ஆனால் பயன்படுத்தும் போது மற்றவர்களுடையது, அது என்ன? ஒரு பொருளை வாங்கும் போது உங்களதுங்க, ஆனால் அது பயன்படுத்தும் போது மற்றவங்களது, அது என்ன?
2: பயன்படுத்தும் போது மற்றவங்களது. இன்னும் ஒரு குழு ஒன்று கொடுங்களேன்.
0: குழு கொடுங்கண்ணே.
1: குழு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை மற்றவங்களுக்கு கொடுப்போம்.
2: பொருளாக இருக்குங்களா?
1: என்னதுங்க
0: பொருளானு கேட்குறது?
1: பொருள் தான், பொருள் தான்.
0: என்னங்க ஒரு மணி நேரமா ட்ரை பண்றது? சாட்டர் முடிக்கிறது இல்ல என்ன சூடா?
1: ஒரு பொருளை வாங்கும் போது உங்களது, ஆனா பயன்படுத்தும் போது மத்தவங்களது, அது என்னங்க?
3: பணமா?
1: பணம் இல்லைங்க.
0: கடன்லாம் நமக்கு ஆகாதுங்க. வேற ஏதாவது
1: நன்றிங்க. Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah. Do you smell what the rock is cooking?

0: ஐந்தில் இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
2: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில்,
4: மிஸ்டர் கோல்ட் எக்ஸலென்ட்
5: விட்டமின் ஏ, டி, இ, கே சத்துக்களுடன் மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன் சன்ஃபிளவர் ஆயில். எல்லா மிஸ்டரும் மிஸ்ஸஸுக்கும் ஏத்த மிஸ்டர் கோல்ட்
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
6: கோடை பண்பலை 100.5 நிறைவுக்கு வருகிறது வீடுகதை வண்ணத்தூரிகை. நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் பிரேம்தாஸ், ராஜேஷ், கணினியாக்கம் பூஜா, தொலைபேசி ஒருங்கிணைப்பு கலைவாணி. அடுத்து வரவிருக்கிறது நம் கோடை பண்பலை 100.5 காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். வருவதற்கு முன் செய்திச் சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு மக்களவை பரிந்துரைத்துள்ளது. யானை பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளவர்களின் பணி பாராட்டுதலுக்குரியது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மாணவர் பிரச்சினை உள்ளிட்ட எந்தவொரு விவகாரம் குறித்து விவாதிக்கவும் பதிலளிக்கவும் மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ரயில் பயணத்திற்கான முன்பதிவு 89% இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கோவையில் போதைப் பொருள் விற்பனை குறித்து தகவல் கொடுத்த கல்லூரி மாணவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு தவிக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று திமுக வலியுறுத்தியுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான தீர்மானத்தை அரசியல் காரணங்களுக்காக தவிக அரசு சட்டப்பேரவையில் கொண்டு வந்துள்ளதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. மாணவர்கள் பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் அரசியல் செய்வதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. டென்மார்க்கின் ஒடென்ஸில் நடைபெற்ற சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். இந்தியா மலேசியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கிப் போட்டி இன்று பெங்களூருவில் நடைபெறுகிறது. டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம், 5 வெள்ளி 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான தரவரிசை பட்டியலின் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் பும்ராவும் ஆல்ரவுண்டர் பிரிவில் ரவீந்திர ஜடேஜாவும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

மாலை நேரத்து பனித்துளிகளில் கரையும் இசை, இதயத்தில் நுழைந்து எண்ணத்தின் கதவுகளை காதலால் திறந்துவிடும் நேரம், மனதின் கவலைகளை, வேலை பழுவின் கனத்தை, நினைவுகளின் சுமைகளை கொஞ்சம் இறைக்கி வைத்து இருக்கையில் அமர்ந்து மஞ்சள் வானையும் மாலை தெஞ்சலையும் தேநீர் கோப்பையுடன் ரசித்து கொண்டே இடைக்கால மெட்டுகளையும் கேட்போம் என இதயம் கேட்டால் இணைவோம். கொடை பன்மலை 100.5 சித்திர செவ்வானத்தோடு உங்களுடன் லக்ஷ்மி. இனிய மாலை வணக்கம் நேர்களே.

0: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் August 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
3: எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேரம் மாலை 5:10 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்ச வானம். எண்ணங்களை தடுமாற வைக்கிறது காதல். தடுமாறிய எண்ணங்கள் எதை செய்வது, எதை செய்து முடிப்பது என தவிக்கின்றது. தடுமாறிய எண்ணங்கள் எதை செய்வது, எதை செய்து முடிப்பது என தவிக்கின்றது. பேசவோ ஏசவோ ஒரு இதயம் வேண்டும், பேசவோ ஏசவோ ஒரு இதயம் வேண்டும், பார்க்கவும் பழகவும் ஒரு விழிகள் வேண்டும். இதுபோதும் இந்த ஜென்மத்தின் அர்த்தம் என்கிறது இந்த காதல்.

இடைக்கால மெட்டுகளோடு இணைவும் நம் கோடை பன்மலையின் உருப்புலி ஐந்தில் சித்திரச்சவானம். கல்யாண மாலையை கொண்டு வருவேன் என தூது சொல்கின்றான். கல்யாண மாலையை கொண்டு வருவேன் என தூது சொல்கின்றான். கல்யாண மாலையும் மஞ்சள் கயிறும் எதிர்பார்த்து காத்திருக்கும் இதயம் கால் கடுக்க நின்று தீர்ப்பதும் கண்கள் பூத்து பார்த்து கிடப்பதும் இந்த ஒரு தூதுக்காகத்தான் என்கிறது அவள் இதயம்.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: கோடை பண்பலை 100.5 இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃபிளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாய்மால் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்களே, இன்று இரவு 7 மணிக்கு உங்களின் விருப்பப்பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி இருக்குது. கட்சவி வழியாக உங்கள் விருப்பப்பாடல் உங்களின் குரலோடு குரல் பதிவு செய்து அனுப்புங்க 9486282424 என்ற எண்ணுக்கு. இணைந்திருக்கிறோம் கொடி பன்மலை 100.5 சித்திர செவானம்.

0: வானை பிடிக்காத நிலவு எது? வானை பிடிக்காத நிலவு எது? இவனை பிடிக்காமல் இருப்பது எப்படி? காற்று வீச மலர் தலையாட்டதான் ஆக வேண்டும். காற்று வீச மலர் தலையாட்டிதான் ஆக வேண்டும். காற்றை வேண்டாம் என மலர் எப்படி சொல்லும்? காற்றை வேண்டாம் என மலர் எப்படி சொல்லும்? அன்பை தரும் உறவு ஒன்று கிடைத்துவிட சொர்க்கம் எப்படி பெரிதாய் தோன்றும்?
1: நிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா? ஏன்

0: 36 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூரின் மிகப்பெரிய கட்டிடம் மற்றும் கட்டுமான கண்காட்சி. அனுமதி இலவசம். கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026.
1: அனைவருக்கும் வணக்கம். நான் இயக்குனர் எஸ் டி முத்துராமன் பேசுறேன்.
2: கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண்வரைந்து ஓவியமோ.
1: கொடையிலிருந்து பல நல்ல நிகழ்ச்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அதை பார்த்து மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதன் மூலமாக பண்பலை 100.5 புகழ் பெற்றிருக்கிறது.
3: ஒரு வானவில் போலே என் வாழ்விலே வந்தாய்.
1: அந்த புகழ் மேலும் மேலும் தொடரவும் இன்னும் பல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு தரவும் நீங்கள் செயல்பட வேண்டும் என்று அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன்.
4: எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா, சுவையும் சொல்லுதம்மா.
1: கொடை பண்பலை 100.5 இந்த அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய பணி தொடரட்டும். அதன் மூலம் மக்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல சிந்தனைகளும் வளரட்டும்.
5: கலைஞனா கவிதைகள் பாடவா.
6: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திர செவ்வானம்.
7: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்.
8: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

கேட்டு ரசிப்போம். இது கோடை பன்மலையின் 1.5 சித்திரச்சவானம். வார்த்தை தேடி அலைகின்றது இதயம் நன்றி சொல்ல, வார்த்தை தேடி அலைகின்றது இதயம் நன்றி சொல்ல. தெய்வம் என்று எதை சொல்வது, தெய்வம் என்று எதை சொல்வது? தனித்து சலித்து வாழும் வாழ்க்கையில் ஒரு இதயம் நமக்காய் நமக்கென்று வாழும்போது அந்த இதயத்தை தானே தெய்வம் என சொல்ல முடியும். அந்த இதயத்திற்கு நன்றி சொல்ல வார்த்தையை தேடிதானே அலைய வேண்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 25, வள்ளி சொன்ன செய்தி தொடர்ச்சி. நீண்ட நாளைக்கு பின் வீட்டுக்கு வந்திருந்த பொன்னன் வள்ளியுடன் பேசிக் கொண்டிருந்தான். அவன் சிவனடியார் யார் என்பதை கண்டுபிடித்து விட்டதாக வள்ளியிடம் சொன்னான். இனி வள்ளி புன்னகையுடன், இப்படியெல்லாம் சொன்னால் போதாது, நீ இங்கே இருந்து கிளம்பினாயே, அதிலிருந்து ஒவ்வொன்றாய் சொல்லு, ஒன்று விடாமல் சொல்ல வேண்டும் என்றாள். நீ அடுப்பை மூட்டு என்றான் பொன்னன். வள்ளி அடுப்பை மூட்டி சமையல் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போதே பொன்னன் தான் போய் வந்த வரலாற்றையெல்லாம் விவரமாக கூறினான். கடைசியில், நீ என்னமோ செய்தி சொல்ல போகிறேன் என்றாயே, அதை சொல்லு என்றான். வள்ளி சொன்னாள், 4 நாளைக்குள் மாரப்பன் இங்கே 5 தடவை

0: வந்துவிட்டான். அவன்தான் இப்போது சோழ நாட்டின் சேனாதிபதியாம். அவனுடைய ஜம்பம் பொறுக்க முடியவில்லை. வசந்த மாளிகையில் யாரோ ஒரு ரத்தின வியாபாரி வந்திருக்கிறானாமே, அவன் செண்பகத்தீவிலிருந்து வந்தவனாமே என்று என்னவெல்லாமோ கேட்டு என் வாயை பிடுங்கி பார்த்தான். எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சாதித்து விட்டேன். அப்புறம் இங்கே அடிக்கடி வந்து நீ திரும்பி வந்துவிட்டாயா என்று விசாரித்து விட்டு போனான். இன்றைக்கும் கூட ஒருவேளை வந்தாலும் வருவான் என்றாள். இதை கேட்ட பொன்னன் சிந்தனையில் ஆழ்ந்தான். பிறகு, வள்ளி, தாமதிப்பதற்கு நேரமில்லை. இன்று சாயங்காலமே நான் வசந்தத்தீவுக்கு போக வேண்டும். நம்முடைய குடிசையை பூட்டி வைத்திருக்கிறாயல்லவா? குடிசையில் படகு ஜாக்கிரதையாயிருக்கிறதல்லவா என்று கேட்டான். இருக்கிறது, ஆனால் என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தீவுக்கு போவாய் என்றாள். குந்தவி தேவி இங்கே வந்தால் நான் படகு செலுத்த வேண்டும் என்று முன்னமே சக்கரவர்த்தி தெரிவித்திருக்கிறார். அதற்காகத்தான் கேட்டு போக வந்தேன் என்று சொல்கிறேன் என்றான். ஆனால் சாமியார் இன்னும் எதற்காக இம்மாதிரி சங்கடங்களையெல்லாம் உண்டாக்கிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் தெரியவில்லை. அவருடைய வேஷம் எப்போது நீங்குமோ என்றாள். நானும் இதையேதான் கேட்டேன். பார்த்திப மகாராஜாவுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காகத்தான் இன்னமும் வேஷம் போடுவதாக சொல்கிறார் என்றான் பொன்னன். பிறகு பொன்னனும் வள்ளியும் சீக்கிரத்திலேயே சாப்பாட்டை முடித்து கொண்டு உறையூரிலிருந்து புறப்பட்டு காவேரி நதிப்பாதையில் சென்றார்கள். அவர்களுடைய குடிசையை அடைந்ததும் கதவை திறந்து உள்ளே இருந்த படகை இரண்டு பேருமாக தூக்கி கொண்டு போய் நதியில் போட்டார்கள். பொன்னன், பொழுது சாய்வதற்குள் திரும்பி வந்துவிடுவேன் வள்ளி, கவலைப்படாதே என்று சொல்லிவிட்டு படகை செலுத்தினான். பல தினங்களுக்கு பிறகு மறுபடியும் காவேரியில் படகு விட்டது பொன்னனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. ஆனாலும் பார்த்திப மகாராஜாவின் காலத்தில் ராஜ குடும்பத்துக்கு படகு செலுத்தியது நினைவுக்கு வந்து அவனுடைய கண்களை பணிக்கச் செய்தது. தீவிலே இளவரசரை பார்ப்போமா? அவருக்கு உடம்பு சௌகரியமாக இருக்குமா? அவரை தனியாக பார்த்து பேச முடியுமா? இவ்வித சிந்தனைகளில் ஆழ்ந்தவனாய் படகு விட்டு கொண்டே போனவன் திடீரென்று கரைக்கு அருகே வந்துவிட்டதை கவனித்தான். படகு வந்த இடம் தீவில் ஒரு மூளை, ஜனசஞ்சாரம் இல்லாத இடம். அந்த இடத்தில் படகை கட்டிவிட்டு தீவுக்குள் ஜாக்கிரதையாக போய் புலன் விசாரிப்பதென்று அவன் தீர்மானித்திருந்தான். மறுதடவை அவன் தீவின் கரைப்பக்கம் பார்த்தபோது அவனுடைய கண்களை நம்ப முடியவில்லை. அங்கே விக்ரம மகாராஜாவே நின்று கொண்டிருந்தார். ஒரு கால் தண்ணீரிலும் ஒரு கால் கரையிலுமாக நின்று படகையும் பொன்னனையும் ஆவலுடன் நோக்கி கொண்டிருந்தார். பொன்னன் கோலை வாங்கி போட்டு இரண்டே எட்டில் படகை அவர் நின்ற இடத்துக்கு சமீபமாக கொண்டு வந்தான். அத்தியாயம் 25. வள்ளி சொன்ன செய்தி நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 26. படகு நகர்ந்தது. நன்றினேயர்களே.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
2: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 260

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி

0: நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
1: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 PM
4: தங்கள் அன்புடன்
3: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
4: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
3: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
4: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
3: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
4: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
3: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94

0: வாயிலாகவும் பகிரலாம்.
1: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
0: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
1: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
0: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
1: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
0: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
1: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
0: நமது கோடை பண்பலை 100.5.
2: கோடை பண்பலை 100.5 நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திர செவ்வானம்.

மாலை பொழுது இடைக்கால மெட்டுகளோடு இணைப்போம். இது நம் கோடை பன்மலையின் 100.5 சித்திரச்சவானம். கெட்டி மேளம் கேட்கும் நேரம். மெட்டி கேட்டு கால்விரல்கள் கோலம் போடுகிறது. மெட்டி கேட்டு கால்விரல்கள் கோலம் போடுகிறது. போட்ட கோலம் அலையும் முன் கொட்டி தீர்த்து விடுகிறது அத்தனை காதலையும் இந்த விழிகள்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காட்சியின் மொழி இசை என்றால் இசை மீட்டும் கோடி பன்மலையின் 100.5 இணைந்தே இருப்போம் என நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

0: கோடைப்பன் விலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சை பணம்.
1: வைக்கிங் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
2: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: நத்தம் பரமேஸ்வர மங்களம் சௌந்தர நாயகி ஆலயத்தை தரிசிக்கலாம் என்று.

கடலை கடைந்த போது எழுந்த ஆழகால விஷத்தை சிவபெருமான் உண்டார். அந்த விஷம் கழுத்திற்கு கீழே செல்லவிடாமல் தடுத்தாள் அம்பிகை. விஷம் கண்டத்திலேயே நின்றது. இறைவன் நீலகண்ணன் என திருநாமம் கொண்டான். அதே வேளையில் மலையின் கீழ் அதனை சரியாமல் ஆமை வடிவில் தாங்கியிருந்த மகாவிஷ்ணுவின் உடல் முழுவதும் நீல நிறமாகி போனது. உடலில் விஷ முடிச்சுக்கள் தோன்ற ஆரம்பித்தது. பார்க்கடலில் இருந்து வெளிவந்த லக்ஷ்மி இதை கண்டு பயந்து போனாள். திருக்கைலாயம் சென்று கைலாசநாதரிடம் முறையிட்டாள். சிவபெருமானோ லக்ஷ்மி தேவியை பூலோகத்தில் பாலாற்றின் தென்கரையில் உள்ள செண்பகவனம் சென்று அங்கு உறையும் சிவலிங்கத்தை வணங்கி தவமியற்றும்படி சொன்னார். லக்ஷ்மி தேவியும் சிவலிங்கத்தை நறுமண மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபட்டு

வழிபட்டாள். அப்படி லட்சுமி தேவி வழிபட்ட தலமே சௌந்தரநாயகி உடனுரை செண்பகரேஸ்வரர் கோயில், நத்தம் பரமேஸ்வரமங்கலம். சென்னையிலிருந்து புதுச்சேரி செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் கல்பாக்கத்திலிருந்து தென்மேற்கில் 10 கிலோமீட்டர் தொலைவில் பாலாற்றின் தென்கரையில் அமைந்திருக்கிறது. 1700 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம்.

0: ஈசன் செண்பகரேஸ்வரர், அம்பாளின் திருநாமம் சௌந்தர நாயகி. கருவறையில் அன்னையின் திருக்கரங்களில் பாசம் அங்குசம் இல்லாமல் தாமரை மலர் மீது நின்ற கோலத்தில் மகாலட்சுமியை போல தாமரையும் நீலோற்ப மலரும் ஏந்தியிருக்கிறார். அம்பிகை லட்சுமி வடிவத்தில் இருப்பதுதான் இத்தலத்தின் சிறப்பு. மகாலட்சுமியின் வேண்டுதலால் திருமாலின் உடலில் இருந்த விஷ முடிச்சுக்கள் நீங்கியது ஒரு சிவராத்திரி நன்னாளில்தான். அதனால் சிவராத்திரி மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாலட்சுமி இத்தலத்தில் சிவபெருமானை தரிசிக்கும் முன்பாக இத்தல அம்பிகை சௌந்தர நாயகியை வழிபட்டாராம். அதனால் முதலில் சௌந்தர நாயகி அம்பிகைக்குத்தான் வழிபாடுகள் நடைபெறுகிறது. அதன் பின்பே இறைவன் செண்பகரேஸ்வரருக்கு நடைபெறுகிறது. இறைவன் கருவறையின் கோஷ்டத்தில் விநாயகர், பீட்சாட்டனர், லிங்கோத்பவர், தட்சிணாமூர்த்தி அருள் செய்கிறார்கள். 5 சன்னிதிகளை கொண்ட சாதாரண கோயில்களைப் போல் இல்லாமல் 7 சன்னிதிகள் இருக்கின்றன. பிரகாரங்களில் முருகன், வீரபத்திரர், பைரவர், சூரியன், சனி தனித்தனி சன்னிதிகளில் அருள் செய்கிறார்கள். ஆலயத்தில் உள்ள தனி சன்னிதியில் ராமபிரான், சீதாதேவி, லட்சுமணரோடு அருள் செய்வது சிறப்பு. இத்தல பைரவருக்கு பௌர்ணமி நாளில் வெற்றிலை மாலை சூட்டி வழிபடுகிறார்கள். ராகு அஷ்டமி நாட்களில் சிவப்பு மலர் மாலை சூட்டி வழிபாடு செய்கிறார்கள். மகாலட்சுமி ஈசனிடம் திருக்கைலாய காட்சி அருளும்படி வேண்டு பரமேஸ்வரன் அன்னை உமையவளுடன் அருகிலுள்ள குன்றில் கைலாசநாதராக காட்சி கொடுத்தார். செண்பகரேஸ்வரர் அருளும் திருத்தலம் நத்தம் என்றும் கைலாசநாதர் அருளும் தலம் பரமேஸ்வர மங்களம் என்றும் அழைக்கப்படுகிறது. 2 ஆலயங்களும் அருகருகே இருப்பதால் நத்தம் பரமேஸ்வர மங்களம் என்று இனித்தே வழிபடுகிறார்கள். ஆலயத்தில் சிறப்பு சிற்பங்கள் நிறைய பார்க்கலாம். லட்சுமி தேவியாய் சௌந்தர நாயகி ஆடி மாதத்தில் அனைவருக்கும் அருள் செய்யட்டும். இன்று நத்தம் பரமேஸ்வர மங்களம் சௌந்தர நாயகி ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:06.
1: மகிழ்ச்சியான வாழ்க்கை தாராபுரம் ஆர் சிதம்பர சாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
4: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ வகையான தன்மைகளை கொண்டது. சிலர் சொல்லுவாங்க அது ரொம்ப சுவை இல்லாமல் இருக்குங்க அப்படிம்பாங்க. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அது மாதிரி சுவையானது எது இல்லை அப்படின்னு. எப்படி ஒரே பொருள் ஒருத்தருக்கு சுவையாகவும் இன்னொருத்தருக்கு சுவை இல்லாமலும் போகும் ஒரு கேள்வி வருது. இப்போ இனிப்பாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன், வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் எல்லாருக்கும் இன்றைக்கி தான் செய்யும். ஒருவேளை நோய்வாய்ப்பட்டிருக்கவங்களுக்கு வேணால் அதுக்கு என்ன கசப்பாக இருக்கலாம். அப்போ வாழ்க்கை சிலருக்கு சுவையாகவும் சிலருக்கு வந்து சுவை இல்லாமலும் போயிடுச்சு, என்ன அந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் வந்து அதை சுவைக்க பழகணுங்க. அதான் உண்மையான ஒன்று. பலர் சொல்லுவாங்க நான் இந்த ஊர்லேயே பிறந்திருக்கக்கூடாதுங்க அப்படின்லாம் சில பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. பொதுவாக நாம் வந்து ஒரு பொருளை விரும்புகிற எண்ணத்தோடு நாம் எதையும் நினைச்சோம்னா அது சுவையாக தான் இருக்கும். எடுத்துக்காட்டாக சொல்லதாக இருந்தால், என்னுடைய இனிய நண்பர் கமலஹாசன் அவர்கள்ட்ட நான் ஒரு முறை கூட நீங்கள் எல்லா வேலையும் பார்க்குறீங்களே எப்படின்னு கேட்டேன். அதுக்கு ரொம்ப சர்வசாதாரமாக சொன்னார், விரும்பி செஞ்சீங்கன்னா எந்த வேலையிலையுமே வந்து சோர்வு வராதுங்க. இப்போ நீங்கள் வாட்டுக்கு வேலை பார்த்துட்டு காலேஜில் இருக்க வேண்டியதானே, எதுக்கு இத்தனை ஊர் சுற்றுறீங்க? அது கட்டாயம் பணத்துக்காக இல்லைன்னு தெரியும், கற்றதை மற்றவர்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற போது சோர்வு தெரியாது இல்லையா அப்படின்னாரு. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ விடாமல் அழைகிறார் ஐயா, எங்கேயா போகிறாரு அப்படின்னு சொல்கிற ஆட்கள் எதையும் தேடி இல்லைங்க, நாம் கற்றதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்ம போயிட்டே இருக்கிறோங்க. இப்போ பாருங்கள், சுவையான விஷயத்தை நாம் பேசணும்னு ஆரம்பித்தோடனே அதில் ஒரு ஈடுபாடு வந்துடும். ஈடுபாடு வந்துட்டால் கேட்க வைக்கும். இப்போ நான் வகுப்புக்குள்ளே போகிறேன், போன உடனே மாணவர்களை எடு நோட்டை படி அப்படின்னு நான் சொன்னேன்னா உண்மையிலேயே ஒரு ஜென்ம பகை ஏற்படுத்தாங்க செய்யும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சற்று நேரம் அவங்கள்ட்ட சாதாரணமாக பேசிகிட்டு இருப்பேன். ஒரு திருக்குறளை நான் கரும்பலையில் எழுதி போட்டு, கற்றதுனால் ஆய பயனன்கள் வாழர் இவன் நற்றார் தொழாரணின், இதை எழுதியவர் யார் அப்படின்னு ஒரு பையனை கேட்டேன். அவன் எந்திரிச்சு நீங்கள் தான் சார் அப்படின்னு மகிழ்ச்சியோடு சொன்னான். உண்மைதான், நானே போர்டில் எழுதி போட்டு அவனை பார்த்து இதை யார் எழுதுனாலும் நான் கேட்டுக்கப்படாது. அவன் என்னோட மகிழ்ச்சியாக பேசணுங்கிற ஒரு நிலைக்கு நான் கொண்டு வந்த உடனே இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்து இவ்வளோ நல்லா பேசுறீங்களப்பா அப்படின்னு ஆரம்பித்து, சிலப்பதிகாரத்தில் ஒரு இடத்துல இதே மாதிரி வருது என்று நான் சொன்ன உடனேயே அவன் என் கூட வந்துடுறான். அவனுடைய சுண்டு விரலை என்னுடைய கையில் நான் பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சேன்னா சரியாக போகுதுங்க.

0: அப்ப என்ன தெரியுங்களா, சுவை என்பதை நாம சொல்லிக் கொடுத்தோம்னா போதுங்க, ரசிக்க கற்றுக் கொடுப்பதாங்க வாழ்க்கை. இப்ப எடுத்துக்காட்டா சொல்றதா இருந்தா, குழந்தை வந்து இதை விரும்பி செய்யறாங்க அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த விரும்புறதை காட்டிலும் இதுதான் சரியான விஷயம்னு சொல்லலாம். எப்படி, இப்ப குழந்தை மண்ணு திங்குது, அவன் ரொம்ப விரும்புறான் அப்படின்ட்டு நம்ம தினசரி அது வாங்கி கொடுக்க முடியாது. அதுக்கு பல என்ன செய்வோம்னா, மண்ணு வந்துப்பா உடம்பு கெடுதி, மாற்று சுவையாக நீ இதை சாப்பிட்டு பாறேன் என்று சொன்னால், உடனே அந்த பிள்ளை என்ன செய்யும், சுவை மாறுகிற போது பழசு வேண்டாம் புதுசுக்கு வர்றோம்னு சொல்றது இல்லைங்களா, அது போல நம்ம என்ன செய்யறோம், அந்த குழந்தைய எடுத்துக்கிறோங்க. என்ன அழகா சொன்னா, இந்த கால்சியம் குறைவாக உள்ள குழந்தைகள் தான் சில பொருள் எடுத்து எடுத்துக்கிட்டே இருக்குமா. இப்ப நீங்க கால்சியம் இருக்கக்கூடியது, அந்த காலத்துல என்ன சூடமுட்டாய்னு ஒன்று இருக்கும், அந்த சூடமுட்டாயை வாங்கி வயல போட்டுட்டே இருந்தோம்னா மகிழ்ச்சியா இருக்கும். இப்ப இந்த குழந்தைக்குரிய சத்தும் கிடைச்சிருது, அதுக்குரிய அந்த தேவையும் பூர்த்தி ஆகுது. அப்ப பாத்தீங்களா, அதுக்கு பிடிச்ச வழியிலேயே போய் அதை நம்ம காலத்துல இழுத்தோம்னா வாழ்க்கையினுடைய சுவையை கற்றுக் கொடுக்கலாங்க. மான் காட்டி மான் இழுத்தல் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் ஒரு வரி உண்டு. அதாவது, ஒரு மானை பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னொரு மானை காட்டினால் அது மானை நோக்கி வரும் என்பதை போல. அதனால் வாழ்க்கையை சுவைக்க கற்றுக்கொள்ளணுங்க. கற்றுக் கொடுத்து சுவைக்க சொல்லிவிட்டால் பிறகு அதிலிருந்து யாருமே பிரிந்து போக மாட்டார்கள். சுவையுங்கள், சுவைக்க கற்றுக் கொடுங்கள், வாழ்க்கை இனிமையானது.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: விளங்கினார் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.

0: 5.
1: வாழ்க்கை என்பது ஒரே நேரத்தில் வரையப்பட்ட ஓவியம் அல்ல. பல வண்ணங்கள், பல மனங்கள், பல உணர்வுகள் கலந்த ஒரு அழகிய கதம்பம். அந்த கதம்பத்தில் மனம் வீசும் மலர்களைப் போல இசை, கவிதை மற்றும் அழகிய பாடல்களுடன் உங்களை சந்திக்க வருகிறது கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் செவிகளுக்கு இனிமையையும் தரும் இந்த இனிய தருணத்தில் உங்களுடன் தனசேகரன்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
2: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.

0: கரூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கம் பெருமையுடன் நடத்தும் கரூர் பில்ட் எக்ஸ்போ 2026 வரும் ஆகஸ்ட் 13, 14, 15 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் கரூர் பிரேம் மஹாலில் மிக பிரம்மாண்டமாக நடைபெறுகிறது. அனுமதி இலவசம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்கட்ல

0: தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
1: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
0: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: பூங்குழலி பூங்குழலி என்று சேந்தன் அமுதனுடைய குரல் கேட்டது. அடுத்த வினாடி அமுதனுடைய பயபிராந்தியுற்ற முகம் ஓடைக்கரையின் மேலிருந்து எட்டி பார்த்தது. பூங்குழலி கத்தியை இடுப்பில் செருகிக் கொண்டாள். அமுதனும் அவளை பார்த்துவிட்டான்.
2: பூங்குழலி, நீ உயிரோடு இருக்கிறாயா என்று சொல்லிக்கொண்டே பாய்ந்து ஓடி வந்தான்.
3: நான் உயிரோடு இருப்பது உனக்கு கஷ்டமாயிருக்கிறதாகும். வேண்டுமானால் உன் கையாலேயே கொன்றுவிட்டு போய்விடு. ஆனால் அவ்வளவு தைரியம் உனக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்றாள் பூங்குழலி.
2: சிவசிவா, எவ்வளவு கொடூரமான வார்த்தைகளை கூறுகிறாய்! நான் எதற்காக உன்னை கொல்லப் போகிறேன்? நீதான் உன் வார்த்தைகளினால் என்னை கொல்லுகிறாய் என்றான் அமுதன்.
3: பின்னே சற்று முன்னாலேயே ஏன் வந்திருக்கக்கூடாது? கட்டுக்களை நானாக அறுத்து விடுவித்துக் கொள்வதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு போனேன் தெரியுமா
2: என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி எழுந்து நிற்க முயன்றாள். கால்கள் கயிறுகளால் தாறுமாறாக சிக்கிக் கொண்டிருந்தபடியால் தடுமாறி விழப்பார்த்தாள். அமுதன் அலறி புடைத்துக் கொண்டு அவளை பிடித்து விழாமல் தடுத்தான்.
3: ஐயையோ, இப்படியா பாவிகள் உன்னை கட்டி போட்டு விட்டு போனார்கள்? உடம்பெல்லாம் தடித்துப் போயிருக்கிறதே என்றான். இப்போது இவ்வளவு கரிசனப்படுகிறாயே, சற்று முன்னாலேயே வருவதற்கென்ன?
2: மறுபடியும் அப்படியே கேட்கிறாயே. உனக்கு இப்பேற்பட்ட ஆபத்து வந்திருக்கிறது என்று நான் என்ன கண்டேன்? நீ என்னை போ என்று விரட்டினாய். நான் போய்க் கொண்டிருந்தேன்.
3: பின் எதற்காக திரும்பி வந்தாய்? ஒருவேளை நான் செத்துப்போயிருந்தால் என் உடலை தகனம் செய்துவிட்டு போகலாம் என்பதற்காகவா?
2: சிவபெருமான் தொண்டையில் விஷத்தை வைத்துக் கொண்டார். நீ நாக்கிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்திருக்கலாம் என்று உன் அண்ணி சொன்னதை கேட்டு ஓடோடியும் வந்தேன். அதற்கு நல்ல பரிசு கிடைத்தது.
1: இதற்குள் படகிலிருந்து ஓடைக்கரையில் இறங்கியிருந்தாள் பூங்குழலி.
3: இந்த கத்தியை உன் மீது எரியலாம் என்றிருந்தேன், நீ தப்பித்தாய். இதே கத்தியினால் என் அண்ணியை முதலில் குத்திக் கொன்றுவிட்டுதான் மறுகாரியம் பார்க்கப் போகிறேன். அந்த சண்டாளி எங்கே இருக்கிறாள்?
2: என்னை விட்டுவிட்டு உன் அண்ணியின் பேரில் எதற்காக பாய்கிறாய்? அவள் பேரில் எதற்காக இத்தனை கோபம்? உன்னை பற்றி எனக்கு அவள் சொன்னது குற்றமா?
3: அவள்தான் என் அத்தையை காட்டிக் கொடுத்தவள். புதர்மறைவில் அவள் யாருடனோ ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை நீ கூடத்தான் பார்த்தாயே
2: என்றாள் பூங்குழலி. நீ நினைப்பது தவறு. உன் அண்ணி யாருடன் என்ன ரகசியம் பேசிக் கொண்டிருந்தாளோ என்னமோ, உன் அத்தையை அவள் காட்டிக் கொடுக்கவில்லை என்பது நிச்சயம். உன் அத்தையை பலாத்காரமாக பிடித்து கொண்டு போனவர்கள் உன் அண்ணியையும் மரத்தோடு சேர்த்து கட்டிப்போய்விட்டார்கள். அவளுடைய தலையில் அடித்து காயப்படுத்திவிட்டும் போய்விட்டார்கள்.
3: இது என்ன வேடிக்கை? நம்புவதற்கு முடியவில்லையே. உன்னை அவள் ஏமாற்றிவிட்டிருக்கிறாள். நல்லது,

நீ ஏன் திரும்பி வந்தாய்? அண்ணியை எவ்விடத்தில் பார்த்தாய்? எல்லாம் விபரமாகச் சொல்லு என்று பரபரப்புடன் பூங்குழலி கேட்டாள். சேந்தன் அமுதன் அவ்வாறே விபரமாக கூறினான். அவன் தஞ்சாவூர் செல்லும் சாலையில் போய்க் கொண்டிருந்தான். பூங்குழலியை பிரிந்து போக மனமின்றி தயக்கத்துடனேதான் போய்க் கொண்டிருந்தான். அப்போது பக்கத்து காட்டிலிருந்து ஏதோ கூச்சலும் அலரும் குரலும் கேட்டன. பலர் விரைந்து நடந்து வரும் சத்தமும் கேட்டது. சேந்தன் அமுதன் சாலை ஓரத்து மரம் ஒன்றின் பின்னால் மறைந்து கொண்டான். கையில் வேல் பிடித்த வீரர்கள் 7-8 பேர் காட்டு வழியாக திடுதிடுவென்று நடந்து வந்து ராஜபாட்டையில் பிரவேசித்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் பிள்ளை இருப்பது போல தோன்றியது. மனிதர்களிடையில் சற்று இடைவெளி தெரிந்தபோது மத்தியில் இருந்தவள் பூங்குழலியின் அத்தை மாதிரி தோன்றினாள். அவள் அத்தையாக இருக்க முடியாது, அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளேயிருந்து ஒரு பெண் பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில், நமக்கு என்னத்திற்கு வம்பு? நம் வழியே நாம் போய்விடலாமா

0: வார்த்தையாக இருக்க முடியாது. அது தன்னுடைய மனப்பிரமை என்று சேந்தன் அமுதன் எண்ணிக்கொண்டான். அந்த வீரர் கூட்டம் சென்ற பிறகும் காட்டிற்குள்ளேயிருந்து ஒரு பெண்பிள்ளையின் கூக்குரல் கேட்டுக்கொண்டிருந்தது. சேந்தன் அமுதன் முதலில் நமக்கு என்னத்திற்கு வம்பு, நம் வழியே நாம் போய்விடலாமா என்று நினைத்தான். ஆனாலும் மனது கேட்கவில்லை. யார் அலறுவது என்று பார்த்து தன்னால் ஏதேனும் உதவி செய்யக்கூடுமானால் செய்யலாம் என்று எண்ணி கூக்குரல் வந்த திசையை நோக்கிப் போனான். அங்கே ராக்கம்மாள் மரத்தில் கட்டப்பட்டிருந்ததைக் கண்டான். அவள் தலையிலிருந்து இரத்தம் வழிந்து முகமெல்லாம் ஒரே கோரமாயிருந்தது. அமுதனுக்கு அருகில் நெருங்கவே பயமாயிருந்தது. மனதை திடப்படுத்திக் கொண்டு கட்டுக்களை அவிழ்த்து விட்டான். அவிழ்க்கும் போதே, இந்த அக்கிரமம் யார் செய்தது, எதற்காகச் செய்தார்கள்? சற்று முன் சாலையில் வந்து ஏறின மனிதர் யார்? அவர்கள் மத்தியில் ஒரு பெண்பிள்ளையும் போனது போலிருந்ததே, அவள் யார் என்றெல்லாம் கேட்டான். ஆம் தம்பி, அவர்கள் உன் பெரியம்மாவை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அதை தடுப்பதற்காகவே நான் முயன்றேன். அதற்காகத்தான் என்னை இப்படி அடித்து கட்டிவிட்டு போனார்கள். உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகிலேறி போய்க் கொண்டிருந்தார்களா? படகிலிருந்துதான் பெரியம்மாவை கட்டி இழுத்து வந்தார்கள். பூங்குடலியின் கதி என்ன ஆயிற்றோ தெரியவில்லை, ஓடிப்போய்ப்பார் என்றாள். சேந்தன் அமுதன் திடுக்கிட்டு பூங்குழலியை தேடிக்கொண்டு புறப்பட்டான். அந்த சமயம் ராக்கம்மாள், கொஞ்சம் பொறு தம்பி, பூங்குழலியும் அந்த வாய்ப்பேச முடியாத பிசாசும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டார்கள் உனக்கு தெரியுமா? உன்னை ஏன் விட்டுவிட்டு போனார்கள்? நீ எங்கே தனியாக கிளம்பினாய் என்று கேட்டாள். இப்படி அவள் கேட்டது, முக்கியமாக வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னது, சேந்தன் அமுதனுக்கு பிடிக்கவில்லை. எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் என்று கூறிவிட்டு கால்வாயை நோக்கி ஓடி வந்தான். பூங்குழலியையும் அந்த மனிதர்கள் அடித்து போட்டிருப்பார்களோ, ஒருவேளை கொன்றே இருப்பார்களோ என்ற பதை பதைப்புடனே வந்தான். பூங்குழலி உயிரோடு இருப்பதையும் இரத்தகாயம் இல்லாமல் இருப்பதையும் பார்த்ததும் அவனுக்கு ஆறுதல் உண்டாயிற்று. இந்த விவரங்களை கூறிவிட்டு, பூங்குழலி, இப்போது என்ன சொல்லுகிறாய்? உன் அண்ணியின் பேரில் நீ கோபித்துக் கொண்டது தவறுதான் அல்லவா என்று சேந்தன் அமுதன் கேட்டான். நீ சொல்வதை கேட்டால் அப்படித்தான் தோன்றுகிறது. அவளை எந்த இடத்தில் விட்டுவிட்டு வந்தாய்? அங்கே போய் பார்க்கலாம் வா என்றாள் பூங்குழலி. அவள் அங்கேயே இருப்பாள் என்பது என்ன நிச்சயம்? அங்கே இல்லாவிட்டால் அக்கம்பக்கத்தில் இருப்பாள், இல்லாவிட்டால் நம்மை தேடி கொண்டு வருவாள். அமுதா, நானும் என் அத்தையும் படகில் ஏறி எங்கே புறப்பட்டோம் என்று அண்ணி கேட்டாள் அல்லவா? ஆம் கேட்டாள். நீ அதற்கு மறுமொழி சொல்லவில்லையே, நிச்சயம்தானே? நிச்சயம்தான். வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று அவள் சொன்னதும் எனக்கு உண்டான அருவறுப்பினால் மறுமொழி சொல்லாமலேயே வந்துவிட்டேன். இனிமேலும் நல்ல வார்த்தையாக கேட்டாலும் சொல்லாதே. நாங்கள் எங்கே புறப்பட்டோம் என்பதை அவள் ஏன் தெரிந்து கொள்ள விரும்புகிறாள்? அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டுமல்லவா? அமுதா, அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கும் அண்ணிக்கும் தொடர்பு இல்லை என்பதை நிச்சயமாக சொல்ல முடியாது. அண்ணியின் மூலமாக அவர்கள் உளவறிந்து கொண்டு தங்கள் காரியம் முடிந்ததும் அவளை அடித்து கட்டி போட்டுவிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லாவிட்டாலும் அண்ணி வேறு ஏதோ துர்நோக்கத்துடனேதான் எங்களை தொடர்ந்து வந்திருக்க வேண்டும். ஆகையால் அவளுடன் ஜாக்கிரதையாகவே நடந்து கொள். முழுவதும் அவளை நம்பி மோசம் போய்விடாதே. பூங்குழலி, உன் அண்ணியின் சன்னிதானத்தில் உன் அண்ணன் வாய் பேச முடியாமல் இருந்து விடுவான் என்று சொல்லியிருக்கிறாயல்லவா? அதுபோலவே நானும் இருந்து விடுகிறேன். பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசிக்கொள். இதை கேட்ட பூங்குழலி சிரித்தாள். உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவாரப் பதிகத்தைப் போல இனிக்கிறது என்றான் அமுதன். ஏதோ தவறி சிரித்து விட்டேன், அதை கேட்டு ஏமாந்து விடாதே. என் உள்ளத்தில் அனல் பொங்குகிறது, நெஞ்சில் நெருப்பு பற்றி எரிகிறது.
1: நெஞ்சின் தாபத்தை தணிப்பதற்கு இறைவனுடைய கருணை வெள்ளத்தை காட்டிலும் சிறந்த உபாயம் வேறு இல்லை என்றான் சேந்தன் அமுதன். சிறிது நேரம் பூங்குழலியும் அவளுடைய அத்தை மகனும் காட்டு வழியில் மௌனமாக நடந்து சென்றார்கள். பூங்குழலி ஒரு நெடுமூச்சு விட்டு, அமுதா, உனக்கும் எனக்கும் ஏதோ ஜென்மாந்திர தொடர்பு இருக்குமென்று தோன்றுகிறது என்றாள். பூர்வ ஜென்மங்களை பற்றி இப்போது யாருக்கு என்ன கவலை? இந்த ஜென்மத்தை பற்றி ஏதாவது நல்ல செய்தி இருந்தால் சொல்லு என்றான் சேந்தன் அமுதன். முந்தைய பிறவிகளின் சொந்தம் இந்த பிறவியிலும் தொடரும் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அது உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். இன்று உச்சி வேளையில் உன்னை பிரிந்தபோது இனி உன்னை பார்க்கப் போவதே இல்லை என்று எண்ணினேன். இரண்டு நாழிகைக்குள்ளாக உன்னை மறுபடி பார்க்கும்படி நேர்ந்தது. அதற்காக வருத்தப்பட வேண்டாம். இந்த காட்டு வழியை கடந்து தஞ்சாவூர் சாலையை அடைந்ததும் நான் என் வழியே செல்வேன். நீ உன் இஷ்டம் போல போகலாம்.
2: உன்னை நான் அப்படி தனியே விட்டுவிடப் போவதில்லை. அண்ணியை கண்டு பேசிய பிறகு உன்னுடன் நான் தஞ்சாவூருக்கு வரப்போகிறேன். என் அத்தைக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேடப் போகிறேன். சோழ சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தில் சென்று முறையிடப் போகிறேன்.
0: பூங்குழலி சக்கர

0: சக்கரவர்த்தியின் சன்னிதானத்தை அடைவது அவ்வளவு எளிது என்று கருதுகிறாயா? நம் போன்றவர்கள் தஞ்சாவூர் கோட்டைக்குள்ளேயே பிரவேசிக்க முடியாதே.
1: ஏன் முடியாது? கோட்டை கதவு திறக்காவிட்டால் கதவை உடைத்து திறப்பேன். அது முடியாவிட்டால் மதில் சுவர் ஏறி குதித்து போவேன்.
0: அரண்மனை வாசலில் காவல் இருக்கும் சேவகர்களை என்ன செய்வாய்?
1: நான் போடுகிற கூச்சலை கேட்டு அவர்கள் மிரண்டு போய் என்னை சக்கரவர்த்தியிடம் அழைத்து போவார்கள்.
0: சின்ன பழுவேட்டரையரை அப்படியெல்லாம் மிரட்டிவிட முடியாது. அவருடைய அனுமதி இல்லாமல் யமன் கூட சக்கரவர்த்தியை அணுக முடியாது என்று தஞ்சாவூர் பக்கங்களில் ஜனங்கள் பேசிக்கொள்வது வழக்கம். அதனாலேதான் சக்கரவர்த்தி இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சிலர் சொல்லுவதையும் கேட்டிருக்கிறேன்.
1: சக்கரவர்த்தியை பார்க்க முடியாவிட்டால் பழுவேட்டரையர்களையே பார்த்து இந்த அக்கிரமத்துக்கு பரிகாரம் உண்டா இல்லையா என்று கேட்பேன். அவர்கள் தக்க பரிகாரம் செய்யாவிட்டால் முதன் மந்திரி பிரம்மராயரிடம் போவேன். அதிலும் பயனில்லாவிட்டால் பழையாறையில் உள்ள ராணிகளிடம் போய் முறையிடுவேன். என் அத்தையின் கதி என்ன ஆயிற்று என்று தெரிந்து கொள்ளும் வரையில் ஓரிடத்தில் தங்க மாட்டேன். அவளுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் இரவு பகல் தூங்க மாட்டேன். அண்ணியின் அத்தையை வாய்ப்பேச முடியாத பிசாசு என்று சொன்னாள் அல்லவா? நானும் ஒரு பிசாசாக மாறி நாடு நகரம் எல்லாம் சுற்றி அலைவேன். நீதி நீதி என்று அலறிக்கொண்டு அலைந்து திரிவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா?
2: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: கோடிக்கரையில நந்தினிக்கும் பூங்குழலியின் அண்ணி ராக்கம்மாளுக்கும் இடையே நடந்த உரையாடலின் ஒரு பகுதியை நினைவுபடுத்திப்போம். இலங்கைக்கு போயிருந்த பூங்குழலியை பத்தி கேட்கிறார் நந்தினி. அவள் இன்னும் திரும்பி வரவில்லை என்றால் அதை கொண்டு நீ என்ன ஊகிக்கிறாய்? ராக்கம்மாவின் பதில், யாரோ கடலில் மூழ்கி போய்விட்டதாக இவர்கள் அலறி அடித்துக் கொண்டிருக்கிறார்களே, அது நிச்சயமல்ல என்று சொல்கிறேன். பூங்குழலி வந்த பிறகுதான் அது நிச்சயமாகும். சரி, இந்த நிலையிலையும் அமுதனை கேட்குறா பாருங்க. உன் மாமன் மகளும் பெரியம்மாவும் படகில் ஏறி எங்கே போக புறப்பட்டாங்க? சிவபெருமான் மிடற்றில் நஞ்சை வச்சுக்கிட்டு இருக்கார், பூங்குழலி நாக்கிலேயே வச்சிருப்பதாக மனம் நொந்து சொல்றான் சேந்தன் அமுதன். அவன் பேரிலேயே அமுது இருக்கு. மனசை நெகிழ்விக்கிற பகுதி இது. ஈசன் புரிந்ததாக புராணங்களில் வர அரிய செயல்களில் பெரிய தத்துவங்களை பார்க்குறோம். சீரி பாயும் கங்கையை சடையில் முடிச்சிருக்கார், இது பேராற்றலின் அடையாளம். தேய்ந்து வளர்ற சந்திரனை சூடி இருக்கார், இது பேரருளின் அடையாளம். அமுதம் வேண்டி பார்க்கடலை கடைஞ்சாங்க தேவர்கள். வெளிப்பட்டதோ ஆலகால விஷம், அதை வாங்கி மிடற்றலை நிறுத்திக்கிட்டார் சிவபெருமான். இது தியாகத்தின் அடையாளம். இதனால்தானே தியாகராஜன் துதிக்கப்படுறார். சிவமும் சக்தியும் ஒன்றே என்பதால இவ்வரிய செயலை சக்தி புரிஞ்சதாக பாடுறார் இளங்கோவடிகள். விண்ணோர் அமுதுண்டும் சாவ ஒருவரும் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்து அருள் செய்குவாய். அமுது உண்டாலும் தேவர்களுக்கும் ஒரு நாள் முடிவு உண்டு. ஆனா கொடிய நஞ்ச உண்டு அழியாமல் இருந்து உலகை காக்கிறாள் கொற்றவை. உன் சிரிப்பு என் செவிகளுக்கு இன்னமுதமாயிருக்கிறது. திருநாவுக்கரசரின் தேவார பதிகத்தை போல் இனிக்கிறதுன்னு பரவசமா பேசினா சேந்தன் அமுதன். சிற்றின்ப சுவையில கூட பேரின்ப நிலையை அனுபவிக்கிற பக்குவத்தை பார்க்கிறோம். அப்பரேன்னு சம்பந்த பெருமானின் அமுதுண்ட வாயால் அழைக்கப்பட்டவர் திருநாவுக்கரசர். அந்த மகானருடைய திருவங்க மாலை கல் நெஞ்சையும் கரைச்சிடும். தலையே நீ வணங்காயின்னு தொடங்கி என்னுளே தேடி கண்டுகொண்டேன்னு நிறைவு பெறும். தலையிலிருந்து கால்கள் வரை ஒவ்வொருங்கமும் எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு விளக்கிறார். செவிகால் கேள்மென்களோ சிவன் எம்மிரை செம்பவளை எரிபோல் மேனிப்பிறான் திறன் எப்போதும் செவிகால் கேள்மென்களோ. செவிகளே, ஈசனின் அருட்பெருக்கினை மற்றவர் கூறும்போது கேளுங்கள்னு அறிவுறுத்துறார். அமுதினும் இனிய தெய்வத்தமிழ் பதிகங்களை சொல்லிக் கொடுப்பேன். உன்னுடைய மதுரமான குரலில் அவற்றை பாடினால் பாடிய உன் நாவும் இனிக்கும், என் காதும் இனிக்கும். அது மட்டுமா, கோவிலுக்கு வர பக்தர்களும் மகிழ்வாங்க. இது சேந்தன் அமுதனின் ஆசை, தெய்வீகமயமானது. அதனால தான் பூங்குழலியின் மன மாற்றத்தில் அத்துணை நம்பிக்கை வச்சிருக்கான்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது

12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இதுவரை நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 கதம்ப மலர்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் தனசைக்கரன்.

0: நேற்றைய தினத்தை பற்றி யோசிக்காமல், நாளைய தினத்தை பற்றி சிந்திக்காமல், இன்றைக்கி அதுவும் இப்போ என்ன வேணும், என்ன செய்தால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருந்தால், அதுலேயும் இப்போ நமக்கு பிடித்த பாட்டு கேட்டால் ஹாப்பியாக இருக்கும்ல அப்படின்னு யோசித்தா கேளுங்க. இந்த ஒரு மணி நேரமும் நமக்குடைய பண்பலையின் 100.5 விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. பாட்டு கேட்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்கள் ஃபோனை எடுங்க, உங்கள் பேர், ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற படம் குரல் பதிவு செய்து அனுப்புங்க. உங்களின் விருப்ப பாடலோடு நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ இணைப்பில் இணையும் முதல் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா,
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் நெஞ்சினிலே பாடல் தங்க நிறத்துக்கு நன்றி.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு இணைவோம். இது நம் கோடை பண்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்க, எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு அவங்க குரல்லே கேட்டுருவோம்.
1: ஆசையில் ஒரு குக்கு இணைவது கரூர் சுதா தங்கப்பன். படம் ஜானி. பாடல் ஆசையை காத்துல தூது விட்டு. நன்றி, வணக்கம்.

0: இணைவும் கொடைப்பண்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேய உள்ளங்களின் விருப்ப பாடலோடு கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இணைப்பில் இணையும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: இரவு வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் பாலமுருகன் சரணியா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல்கள் விடுதலையிலிருந்து வழி நெடுக காட்டு மல்லி. நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: இன்ஜினியரிங் காலேஜ் தான் ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: கோடை பண்பலை 100.5 என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், மிஸ்டர் கோல்ட் ரீஃபைன்ட் சன்ஃப்ளோர் ஆயில், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின்

0: நேரம் இரவு 7:20. நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலை 800.5 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையும் நேயர்
1: திருப்பூர்லேருந்து செந்தில்குமார் பேசுகிறேங்க. எனக்கு பிடித்த பாடல் ரமணா படத்துலேருந்து வானவில் இசான்.

0: நேய உறவுகளின் விருப்பப்பாடலோடு கேட்டு ரசிப்போம். இது நம் கோடை பண்பலையின் 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. இப்போ இணைப்பில் பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: வணக்கம். கோடை பண்பலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சிக்கு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராஜ்தாள்க கீரங்குடி கிராமத்திலிருந்து அசோக்குமார் பேசுகிறேன். எனக்கு ரன் திரைப்படத்திலிருந்து காதல் பிசாசு என்ற பாடல் ஒளிபரப்பும். நன்றி, வணக்கம்.

0: பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டான், ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு ஒளி படைத்த கண்ணினாய்னு எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கண்ணினாய்னு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்கார்ல பெரியவர், அவருக்கு சட்டப்பையில் பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தான் இருக்கு.
0: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

0: கூடை பண்பலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சிக்காக நம்ம பண்பலையை தேடி நம்ம நிறைய நண்பர்கள் வந்திருக்காங்க, அவங்கள சந்திக்க போறோம். வணக்கம் நண்பரே, உங்க பேர் சொல்லுங்க.
1: என்னோட பேர் ஷெரீஃப்.
0: ஷெரீஃப் என்ன பண்றீங்க?
1: நான் வாகா நேச்சுரல்ஸில் ஃபார்ம் மேனேஜராக இருக்கேன்.
0: எத்தனை வருடங்களா?
1: நான் ஒரு 6 மந்த் தான். நான் என்னோடய கல்லூரி படிப்பை இப்போ தான் ரீசெண்டாக முடித்தேன். என்னோட படிப்பு வந்து பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன். உத்தராகண்ட் மாநிலத்தில் படித்தேன். நான் படிச்சுட்டு இங்கே இன்டர்ன்ஷிப்காக வந்திருந்தேன். அங்கே வந்து எனக்கு செட் ஆனனால நான் அங்கேயே ஒர்க் ஜாயின் பண்ணி ஃபார்ம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபுல்லாகவே.
0: என்னோட வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னா வாழ்க்கை வந்து வெற்றி அடைஞ்சிருச்சு, நான் இந்த வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க?
1: என்னோட வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா என்னால் ஒரு 100 மக்களுக்கு வந்து நல்லது நடந்திருக்கு அப்படின்னு என்னைக்கு நான் எனக்கு தோணுதோ அன்னைக்கு நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன்.
0: அழகாக சொன்னீங்க. எப்படி இருக்குது கொடைக்கானல்?
1: கொடைக்கானல் கிளைமேட் சூப்பராகவே இருக்குது. உண்மையாகவே கொடைக்கானல் எப்போவுமே ஒரு சீனிக்கான ஒரு பிளேஸு, எப்போவுமே சூப்பராக இருக்கக்கூடிய இடம். அதே மாதிரி நிறைய வாட்டி வந்திருக்கோம். அதை விட இப்போ ஒரு புது விதமாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் வந்தது, இப்போ வளர்ந்ததுக்கப்புறம் வர்றப்ப ஆனால் பார்க்குற விஷயங்கள் வந்து வேறு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரி, நீ யங்ஸ்டராக இருக்கீங்க. இப்போ இருக்க யங்ஸ்டருக்கு வந்து எப்பா கொடைக்கானல்னால் இப்படி தான்ப்பா வைப் பண்ணணும், இந்த வைப் வந்து எங்கேயுமே கிடைக்காது, அந்த ஜாலியாக வைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா? இல்லை இல்லை, வைப்புன்றது வேறு. நம்ம வந்து என்ன சொல்கிறது, பாதுகாப்பு தான். அந்த பைக்கில் பயணம் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பாக போங்க அப்படின்றது சொல்லுவீங்களா?
1: இந்த எப்போவுமே வந்து ஜாலியாக இருக்கணும், இல்லை இப்படி தான் இருக்கணும்.

0: கட்டுப்பாடோடு இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் வந்து ஒரு 50-50 இருக்கணும். இந்த உலகம் வந்து மனிதர்களுக்கானது மட்டுமே இல்லை, எல்லா உயிர்களுக்குமானதுன்றதை நான் நம்புகிறேன். நம்ம வந்து ஜாலியாக இருக்குன்ற பேரில் நிறைய உயிர்களை வந்து நம்ம காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம், கொண்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளும் பத்திரமா இருக்கணும், மற்ற உயிர்களும் பத்திரமா இருக்கணும். அதே சேம் டைம் நம்ம வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணணும். அதுக்கான இடம் தான் இந்த கொடைக்கானல்ன்றது அப்படின்றத நான் நம்புகிறேன்.
1: அழகாக சொன்னாப்பில், ஏதாவது என்ஜாய் அப்படின்றது வேறு, நமக்கு பாதிப்பு வருது அப்படின்ற கட்டத்தில் அந்த என்ஜாய்மெண்ட்டே தேவை கிடையாது, அதில் என்ன சந்தோஷம் வந்துடப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. முக்கியமாக நம்மளாக இருந்தாலும் சரி, அடுத்தவங்கள பாதிக்காத அளவு நீ எந்த வேணால் நீ அதிக் அடுத்தவங்களையோ இல்லை நம்மளையோ பாதிக்காமல் எது எது இருக்கோ அதெல்லாம் அருமையான கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நான் என்னோட மனைவியோடு இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஏதாவது ஒரு இமேஜின் வச்சுருக்கீங்களா?
0: எனக்கு வந்து நிறைய விலங்குகள் மேலே எனக்கு ஆர்வம், விலங்குகள் பறவைகள் மேலே. அது மாதிரி நிறைய
1: மனைவியை கேட்டால் இதை சொல்கிறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்?
0: இல்லை, எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு கூட தான் போகணும்னு சொல்லிட்டு என்னோட லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணுறது என்னோடய மனைவியாகவோ என்னோடய கூட யார் லைஃப் பார்ட்னராக இருக்கவங்க கூட தான். நான் ரொம்ப விருப்பப்பட்டு பார்க்குறது வந்து இந்த விலங்குகளையும் பறவைகளையும் தான். நான் அதை பற்றி தான் ரொம்ப சிந்திப்பேன், நிறைய யோசிப்பேன், நிறைய பூச்சிகளை பற்றி இது மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னா நான் அந்த இடத்துக்கு போகணும். நிறைய என்னை மீறி எனக்கே தெரியாமல் நான் நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிச்சிருவேன். ஸோ நானாக இருக்கிற ஒரு இடமும் அதுதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு.
1: அழகாக சொன்னீங்க. அப்படின்னா கொடைக்கானலுக்கு வருவேன்றதை சூசகமாக சொல்கிறீங்க.
0: கண்டிப்பாக.
1: கொடைக்கானல் எந்தெந்த இடம்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
0: எனக்கு ஃபால்ஸ் பிடிக்கும், எனக்கு இந்த சில்வர் ஃபால்ஸ் பிடிக்கும். அதெல்லாம் குணா கேவ், அது வந்து அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடங்கள்.
1: அது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது உங்களுக்கு. அந்த விலங்குகள்லாம் பிடிக்கும் அப்படின்றீங்க, நீங்கள் மரங்கள்கிட்டலாம் பேசியிருக்கீங்களா?
0: ஆ, கண்டிப்பாக நிறைய டெய்லி பேசிக்கிட்டு தான் இருக்கேன்.
1: என்ன சொல்லும் மரம் அவங்ககிட்ட?
0: மரங்கள் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லும். நான் அது வந்து ஒரு உணர்வு பூர்வமானது, பேசுகிறது வந்து நம்ம வார்த்தைகளால் நம்ம சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மனசுலேயே இருக்கும், யார்கிட்டேயும் ஷேர் பண்ணவே முடியாது. அது மாதிரி தான் மரங்கள் வந்து நம்ம பக்கத்தில் போகிறப்ப அந்த எனர்ஜி வந்து நமக்கு கொடுக்கும். அது மரங்கள் நல்லா இல்லைன்றப்ப அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். நல்லா இருக்குது, நல்லா ஹெல்த்தியாக இருக்குன்றப்போ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். ஒரு வேளை நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிறப்ப அதை எப்படி நம்ம வந்து பாசிட்டிவாக மாற்றணும், லைஃபை எப்படி பாசிட்டிவாக மாற்றணுன்றதை நாங்கள் அந்த இடத்துல வந்து தினமும் நான் எதெல்லாம் மனிதர்கள் கூட பேச முடியாதோ அதெல்லாம் நம்ம மரங்கள்கிட்டையும் விலங்குகள்கிட்டையும் நான் டெய்லி கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டு தான் இருக்கேன்.
1: சார், சூப்பர், அருமையாக பேசுனீங்க. அது என்ன அப்படின்னா, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நன்மையை மட்டுமே தரும். இந்த மனிதர்கள் வந்து அந்த மரங்களுக்கு வந்து கேடு விளைவிச்சாலும் நான் உனக்கு நல்லதே பண்ணுறேன்ப்பா போ அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை கொண்டது. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
0: எனக்காக புள்ளினங்கால்
1: பாடல் கேட்கலாம். கோடை பண்புலை 100.5.

0: கேட்டு ரசித்தும் கொடைப்பன்மலை 100.5 சொந்த பந்தம் நிகழ்ச்சி இணைவும் கொடைப்பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு. இப்போ விருப்ப பாடல் யாருக்காகனா?
1: தாராபுரத்திலிருந்து நாகராஜ். எங்களுக்கு பிடித்த பாடல் கருப்பு படத்திலிருந்து கருப்பு சாமி.

0: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கொடை பன்மலை 100.5 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டிருக்கும் நேயர் என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா?
1: வணக்கம், நான் சேலம் மாவட்டம் கத்தேரியிலிருந்து தமிழரசி குருநாதன் பேசுகிறேன். எனக்கு முள்ளும் மலரும் படத்திலிருந்து செந்தாளம் பூவில் என்ற பாடலை வலியுறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது, சாலையோரமாக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டா காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொதுநலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடை பண்பலை 100.5

விரும்பிய பாடலை விரும்பிய நேரத்தில் கேட்டோமா? நம் கூட பண்பலை 105 ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 7 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை

நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இதுதொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவிக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவிக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கேற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவிக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கோரியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டு வராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டி இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவிக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலில் இருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பு முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. அஸ்தானா சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் பெலாரஸின் செர்கோய் பெட்ரோவ் இணையும் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் வேங் எவரான் இணையும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் மனுஷா இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் ஒடென்ஸ் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உள்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் மற்றும் தன்வி கண்ணா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பற்றி, ருஜுலா ராமு, டஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஸ்ரவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் இன்று நடைபெற்ற இப்போட்டியில் பிரதீப் சிங் மற்றும் ஆஷு மௌரியா தலா 2 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் 4 ஆட்டங்களிலும் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இணைய வணக்கம் நேயர்களே. ஒரு கனவு, ஒரு சிந்தனை, ஒரு முயற்சி, இவை மூன்றும் சேர்ந்தால் ஒரு புதிய நாளை உருவாக்கலாம். கேள்விகளை கேட்க தயங்காத மனங்கள், புதிய பாதைகளை தேடும் கால்கள், தங்கள் எண்ணங்களை துணிச்சலுடன் வெளிப்படுத்துபவர்கள்தான் இன்றைய இளைஞர்கள். அப்படிப்பட்ட இளைஞர்களுடன் வளம் வரவிருக்கிறது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. இன்றைய இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக, இன்றைய மாணவ கண்மணிகளுக்காக. ஆனா ஆவண்ணா குண்டக்க மண்டக்க. மாணவ செல்வங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள், அறிமுகமானவர்கள் 24 24 24 வழக்கமான மாணவர்கள் 24 24 29 முன் இணைப்பிற்கு 04 54 2.

0: நிகழ்ச்சியில் பங்கு பெறும் முதல் மாணவர். ஹலோ, வணக்கம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் கம்பம்பூர்.
0: தேனி மாவட்டம் ஹரிணிதா. ஆமாங்க. ஓகேம்மா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியும் இல்லையா? என்னக்கண்ணா நீங்கள் விளையாட போறீங்க? குண்டக மண்டக்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள்? ஒரு வருடத்தில் எத்தனை மாதங்கள்? ஒரு நாளில் எத்தனை மணி நேரம்? என்னது? ஓகே, ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள்?
1: 24.
0: எப்படி நீங்க டைரக்டா ஆன்சரே சொல்லிட்டீங்களே, விடையை சொல்லிட்டீங்களே. ஒரு மணி நேரத்தில் எத்தனை நிமிடங்கள்னா நீங்க? ஓகே, நமக்கு எத்தனை கண்கள்?
1: 24.
0: ஒரு கையில் எத்தனை விரல்கள்?
1: 2 கண்கள்.
0: சூரியன் எந்த திசையில் உதிக்கிறது?
1: 5.
0: ஓகே, நல்லா விளாண்டிங்கம்மா. இதான் உங்களுக்காக ஒரு பாடல், கேட்டு மகிழுங்கள்.
1: நன்றி.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நாம் கேட்டுக்கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. அடுத்து பேசவிருக்கும் நேயர், ஹலோ ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், எங்கிருந்து பேசுறீங்க மக்கண்ணா?
1: சிவகங்கை மாவட்டம்.
0: சிவகங்கை மாவட்டத்தில இருந்து
1: கானடி காத்தான்.
0: கானடி காத்தான்,
1: ராஜா அண்ணாமலை நகர்.
0: பேர் சொல்லுங்க கண்ணா.
1: அன்புமணி சார்.
0: அன்புமணி பேசுறீங்க. அன்புமணி, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னு தெரியும் இல்லையா?
1: ஆனா அவனா.
0: ஆனா அவனா. சரி, உங்களுக்கான எழுத்து நெடில் ஈ
1: சார்.
0: ஈ

0: இன்பம்
1: ஈ நெடில்
0: இன்பம்
1: நெடில்மா
0: ஈட்டி
1: ஓகே
0: ஈக்கம்
1: ஈக்கம் சொல்லுங்க மினிமம் ஒரு ஆறு ஏழாவது சொல்லணும் இல்லையா ஈகம்
0: ஈட்டி
1: ஈட்டி சொல்லிட்டீங்களா ஆல்ரெடி
0: ஆமா
1: வேற ஏதாவது சொல்லுங்க ஈகம் தான் சொல்லிட்டீங்களே இதை இன்னும் ஒன்று முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா ஒன்னே ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம்
0: ஈகம்
1: ஈகம் எத்தனை டைம் சொல்லுவீங்க
0: ஈயம்
1: ஆ ஈயம் தென்
0: ஈடம்
1: ஓகேம்மா ஓகே நல்லா விளாண்டிங்க ஸோ உங்களுக்கான பாடல் வருது கேட்கலாம்

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா

0: என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: This is for VG.
3: இளமை பேசுகிறது. அடுத்த நேயராக வந்திருக்கிற மாணவ கண்மணி, யார் எங்கிருந்து பேசுறான்னு
4: பாத்திரலாமா?
3: திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து யோக தர்சிகா பேசுறீங்க. ஆமாமா, இன்னைக்கு என்ன விளையாட்டுன்னு தெரியும் இல்லையா? என்ன விளையாட்டு விளையாட போறீங்க யோக தர்சிகா? ஆனா அவனா விளையாட போறீங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, தக்காளி பொதுவாக என்ன நிறம்? தக்காளி என்ன நிறம்?
4: சிவப்பு.
3: வாழைப்பழம் பொதுவாக என்ன நிறம்?
4: மஞ்சள் சார்.
3: மா, நீங்க என்ன பண்ணணும்னா, நம்ம கேட்ட கேள்விக்கு முதல் கேள்விக்கான பதில செகண்ட் கேள்விக்கு சொல்லணும், ரெண்டாவது கேள்விக்கு சொல்லணும், ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்விக்கான பதில் ரெண்டாவது கேள்விக்கான ஆன்சர்ல இருந்து சொல்லணும், சரியா? மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விளையாடலாமா? சரி, தக்காளி பொதுவாக என்ன நிறம்? ஓகே, வாழைப்பழம் பொதுவாக என்ன நிறம்? ஓகே, இலைகள் பொதுவாக என்ன நிறம்? இலைகள் என்ன நிறம்? மா, கேள்விக்கான பதில் டைரக்டா சொல்லக்கூடாது, சரியா? ரெண்டாவது கேள்விக்கான பதில் தான் மூணாவது கேள்விக்கு சொல்லணும். சரி, அடுத்த சிவப்பு. வானம் பொதுவாக என்ன நிறம்? கரும்பலகை என்ன நிறம்?
4: நீலம் சார்.
3: ஓகேம்மா, சூப்பராக விளாண்டிங்க. இதான் உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது. நம் இளமை பேசுகிறதுல குண்டுக்க மண்டுக்கு விளையாட்டுகள் விளையாண்டுகிட்டு இருக்கோம். வர மாணவ கண்மணிகளும் நல்லா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வரப்போகிற மாணவர் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, யார், எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, தேனி மாவட்டம். யாருமா, உங்க பேர் சொல்லுங்க. பாக்கியலட்சுமி. என்ன படிக்கிறீங்கம்மா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க போறீங்களா? ஓகே, இன்னைக்கு விளையாட்டு தெரியும் இல்லையா? நீங்க என்ன விளையாட போறீங்க? ஆனா அவனா விளையாட போறீங்களா? இல்ல, விளையாட போறீங்களா? சரி, ஏ எழுத்துல தொடர்ற மாதிரி ஒரு 5 வேர்ட் சொல்லுமா? ஏ எழுத்துல என்னென்ன எல்லாம் ஆரம்பிக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் ஏல?
1: எறும்பு.
0: எறும்பு, அது எறும்பு. வேற வாட்மா, என்னமா? எலுமிச்சை. அப்புறம் எலி. அப்புறம் இன்னமா? எட்டு. அப்புறம் வேற என்னமா இருக்கு? ஓகே, சரி, நல்லா விளையாண்டீங்க. உங்களுக்காக ஒரு பாடல்.

0: 100.5 இல் வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
1: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா? விருப்பமான சாங் பாடுறேன்.
2: சின்ன சின்ன ஆசை சிறகடிக்கும் ஆசை.

0: சின்ன சின்ன ஆசை, சிறகடிக்கும் ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு கேட்கலாம். நினைவே சுகம். நம் கோடை பண்பலை 100.5 இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்து பேச வந்திருக்கும் மாணவ கண்மணி. ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா. எங்கிருந்து நான் பேசுறீங்க?
1: திண்டுக்கல் மாவட்டம் மாலன்பட்டிலிருந்து பிரகலாதன் பேசுறேன்.
0: பிரகலாதன் பேசுறீங்க. நீங்க என்ன விளையாட்டு விளையாட போறீங்கன்னு சொல்லாமா? குண்டக்க மண்டக்க விளையாட போறீங்க. சரி, விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாமா?
1: ஆரம்பிக்கலாமா.
0: சூரியன் பகலில் தெரியுமா? சூரியன் பகலில் தெரியுமா?
1: பிரகலாதன்.
0: மலை எதிலிருந்து வருகிறது?
1: தெரியும்.
0: நிலா பொதுவாக எப்போது தெரியும்?
1: வானம்.
0: மரத்தில் என்ன வாழும்?
1: இரவு.
0: பூக்களில் என்ன இருக்கும்?
1: குருவி.
0: புல் பொதுவாக என்ன நிறம்?
1: வண்டு.
0: சூப்பரா விளையாண்டீங்கம்மா. இதோ உங்களுக்கான பாடல்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: நம் கோடை பண்பலையின் நேரம் 8:40. நிகழ்ச்சியில் அடுத்து வரவிருக்கும் நேயர், வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
3: ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி பேசுறேன்.
2: கமுதி வட்டத்திலிருந்து அஜித் பாண்டி. அஜித் பாண்டி, இன்றைய இளமை பேசியதில் நீங்கள் என்ன விளையாட போறீங்க? ஆனா ஆவண்ணா. ஆனா ஆவண்ணால உங்களுக்கான எழுத்து உ, நெடில் உ.
3: உரல்
2: உ, நெடில் நெடில்

0: ஊசி,
1: ஊதல்,
0: ஊதல்,
1: உரை,
0: உரை. உரை குரில்மா? நான் கேட்டது நெடில்.
1: ஊரம்,
0: ஊரம் அப்படி ஒரு. ஓகே, அடுத்து
1: ஊர்,
0: ஊர்.
1: ஊதன்,
0: ஓகே, வேற ஏதாவது ட்ரை பண்ண முடியுமா?
1: ஊதன்,
0: வேற ஏதாவது முயற்சி பண்ணுங்க பார்க்கலாம்.
1: ஊசி,
0: ஊசி சொல்லிட்டீங்கம்மா. நிறைய
1: ஊர்,
0: இருக்கு, ஓ எழுத்துல நிறைய இருக்கு.
1: ஊசி,
0: ஊசி ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்றீங்க. புதுசா ஏதாவது முயற்சி பண்ணுங்க. ஊஞ்சல் சொல்லலாம். ஊஞ்சல். அது மாதிரி வேற ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கலாமா? ஓகேம்மா, நன்றி, நல்லா விளாண்டீங்க. அடுத்து உங்களுக்கான பாடல்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 10 மணிக்கு கேட்கலாம். நினைவே சுகம். இன்றைய நினைவே சுகம் பழைய இடைக்கால பாடல்களுடன் திருப்பூர் மாவட்ட நேயர்களுக்காக. இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்த மாணவ கண்மணியாக வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க? எம் ரோஹித். ரோஹித் செலியன், எங்கிருந்து பேசுறீங்க? திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில இருந்து பேசுறீங்க ரோஹித் செலியன். இன்னைக்கு நீங்க என்ன விளையாட போறீங்க ரோஹித் செலியன்?
1: உயிர்மை எழுத்துக்கள்.
0: ஆனா அவண்ணா. ஆனா அவண்ணா விளையாட போறீங்க. சோ சரி, உங்களுக்கான எழுத்து ஓ, நெடில் ஓ.
1: ஓ
0: ஆரம்பிக்கலாம். ஓ எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தை சொல்லணும்.
1: ஓடம்.
0: ஓடம்.
1: ஓநாய்.
0: ஓநாய்.
1: ஒட்டகம்.
0: ஒட்டகம். ஒட்டகம் குறியில் எடுத்து இல்லையா?
1: ஓலை.
0: சரி, ஓலை. ஓவியம்.
1: ஓசை.
0: ஓசை. வேற ஓணம் சொல்லலாமா?
1: ஓணம்.
0: ம், ஓணம்.
1: ஓடம்.
0: ஓடம்.
1: ஓணான்.
0: ஓணான். சரிம்மா, நல்லா விளையாண்டீங்க. நான் உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கோடை பண்பலை சொல்லும் நேரம் 8:52. நம் இளமை பேசுகிறது நிகழ்ச்சியில் அடுத்த பேசவிருக்கும் மாணவ கண்மணி. வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க கண்ணா? வணக்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க கண்ணா? கண்ணா, யாரு, எங்கிருந்து பேசுறீங்க கண்ணா?
1: மதுரை மாவட்டம் அவனியாபுரத்திலிருந்து.
0: மதுரை மாவட்டமா? உங்க பேர் என்ன கண்ணா? செந்தில் கண்ணா. ஓகே கண்ணா, இன்னைக்கு நம்ம இளமை பேசுறது நிகழ்ச்சியில நீங்க என்ன விளையாட போறீங்க? குண்டக்க மண்டக்க, சரியா? ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாமா கண்ணா? கண்ணா, செந்தில் கண்ணா, சரிம்மா. பால் தரும் விலங்கு எது?
1: அஜித் பாண்டி.
0: தேங்காயில் தண்ணி இருக்குமா கண்ணா?
1: மாடு.
0: மாம்பழம் ஒரு பழமா? கண்ணா இருக்கீங்களா? மாம்பழம் ஒரு பழமா? கண்ணா கேட்கல, நீங்க பேசுறதே கேட்கல. கண்ணா கேக்குதா இல்லையா? ஓகே கண்ணா, உங்களுக்காக ஒரு பாடல் வருது, கேட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க.

இதுவரை கேட்டோம் மாணவ கண்மணிகளின் பங்களிப்போடு இளமை பேசுகிறது. நிகழ்ச்சி மீண்டும் வரும் நாளை 8 மணிக்கு. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் தனசைக்கரன். நன்றி நேயர்களே. வரும் நிகழ்ச்சி கொடைத்தன்றல்.

போகும் நினைவுகள் எதுவும் இல்லை என்றாலும் எல்லாம் இருப்பது போல் ஒரு மாயை, எல்லாம் இருந்தும் ஒன்றும் இல்லாதது போல் ஒரு தனிமை. விரிந்த உலகம் சின்னதாகவும் சின்னதான ஒரு சிறு இதயம் உலகமாய் இருக்கும். பேசாமலே இருக்கும் சில நேரம் இந்த இதழ்கள், பேசிக்கொண்டே சில நேரம் இருக்கும். சரி என்பது தவறாகவும் தவறு என்பது சரியாகவும் தோன்றும். இதெல்லாம் எப்பொழுது என்றால் காதலோடு கை கோர்க்கும்போது. இதெல்லாம் எப்பொழுது என்றால் காதலோடு கை கோர்க்கும்போது. கை கோர்த்த காதலுடன் இசை மீட்டும் பாடல்களை காற்றில் இணைத்து நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல் வரிகளோடு இணைவோம் இன்றைய குடைத்தன்றலோடு. உங்களுடன் லக்ஷ்மியின்.

பாதியாய் மீதியாய் அவளில் அவனும் அவனில் அவளும் உயிரில் கலந்து காதலோடு இணைய பிரிவஞ்ச ஒன்றை எப்படி ஏற்பது? ஏனோ உதிரமாய் சதையாய் அவளின் பாதியாய் இருக்கிறாள் காதலோடு.

இரவு பொழுதை இசையால் இணைப்போம். இது கொடை பன்மலையின் 1.5 கொடைத்தெஞ்சல். தரையிறங்கும் வெண்ணிலவை எப்படி வர்ணிப்பது? தரையிறங்கும் வெண்ணிலவை எப்படி வர்ணிப்பது? வர்ணிக்கவே வாழ்க்கை கொண்டவன், வர்ணிக்கவே வாழ்க்கை கொண்டவன். வெண்ணிலவாய் தரையிறங்கியவள், அவன் இதயத்தை வர்ணம் பூசியவளை வர்ணிக்காமல் எப்படி இருப்பான்?

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

இதயம் மகிழ கேட்டு ரசிப்போம். இது இரவு பொழுது கொடை பன்மலையின் 100.5 கொடை தெஞ்சல். சில காதலில் எதிர்பார்ப்பு என பெரிதாய் எதுவும் இருக்காது. சில காதலில் எதிர்பார்ப்பு என பெரிதாய் எதுவும் இருக்காது. ஆனால் இருக பிடித்த கரங்களும் இதயமும் இருக்கும் வரை இணைந்தே இருக்க சொல்லும் இந்த காதல் கதை போன்று.

0: கவிதை படைப்பவர்களுக்காகவும் படைப்பை ரசிப்பவர்களுக்காகவும்
1: பண்பலை படைப்பாளிகள்.
2: கவிதையே தெரியுமா உனக்காகவே நானடி
3: பண்பலை படைப்பாளிகள்.
0: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பண்பலை படைப்பாளிகள்.
4: கவிதை அரங்கேறும் நேரம், மலர் கணைகள் பரிமாறும் தேகம்.
3: உங்களின் படைப்புகளை வரவேற்று ஒலியேற்ற காத்திருக்கிறது
1: கோடை பண்பலை 100.5
0: பண்பலை படைப்பாளிகள்.
3: படைப்புகளை அனுப்ப வேண்டிய முகவரி:
1: நிலைய இயக்குனர்,
3: பண்பலை படைப்பாளிகள் பகுதி,
1: பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 6241.
3: சனிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு
0: பண்பலை படைப்பாளிகள்.

சில நேரம் தொலைந்து போக வேண்டும் என தோன்றும், சில நேரம் தொலைந்து போக வேண்டும் என்று தோன்றும். ஏனென கேட்டால், தன்னை தேடவும் ஓர் உயிர் இருக்கின்றது என்பதால். தன்னை தேடவும் ஓர் உயிர் இருக்கின்றது என்பதால். தேட வேண்டும் என்பதில் காதல் இல்லை, தேடுவதில்தான் காதல் இருக்கும்.

0: சென்னை பண்பலை 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று காலை 10 காரமடை ஸ்ரீ சக்தி பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம்.
1: இளைஞர்கள் தான் ஆற்றல் மிக்கவர்களா இருக்கீங்க இல்லையா? பாரதி கூப்பிட்டா, ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா. எங்களை மாதிரி வயசான ஆளுகளை கூப்பிட்டு

0: ஒளி படைத்த கன்னி நாயனை எங்கள் கண்ணாடியை கலட்டினோம்னா பேசவே முடியாது. எங்களை சொல்ல முடியுமா ஒளி படைத்த கன்னி நாயனு? ஆனால் கடைசியில் உட்காந்துருக்க பையன் சொல்கிறான், அந்த பேசிக்கிட்டு இருக்காருல பெரியவர், அவருக்கு சட்ட பையில பேனா இருக்குங்கிறான். அப்போ அந்த ஒளி நிறைந்த கண்கள் எங்கே இருக்கு? உங்கள்கிட்ட தானே இருக்கு.
1: பாரதி தமிழ் இலக்கிய பேரவை தலைவர் கவிஞர் பாரதன் அவர்களின் தலைமையில் இன்றைய இளைஞர்களின் நாட்டுப்பற்றை வளர்ப்பது கல்வியா சமூகமா? சுதந்திர தின சிறப்பு பட்டிமன்றம். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே, சனிக்கிழமை காலை 10 மணிக்கு.

அழுகை, கோபம், அமைதி, சிரிப்பு என அத்தனையும் அத்துமீறுவது அவளில் மட்டும்தான். காதல் என்றால் மொத்தத்தையும் மிச்சமில்லாமல் தருவதுதானே.

தீர்ந்து போனது வேதனை அவள் விழிகளை பார்த்து. தீர்ந்து போனதை மீண்டும் பெறுவது எப்படி? மீண்டும் கிடைத்தாலும் அவள் அருகே இருக்க வேதனை என்ற வார்த்தை எங்கிருந்து வந்தது? 100 கடிதம் எழுதிய விழிகள் சொன்னதுதான் என்ன? அருகே இருந்தால் போதும் என்றது.

இரவு பொழுதை இசையால் நினைப்பது நம் கோடை பன்மலை நூறுப்புள்ளியில் கொடைத்தஞ்சல். உணர்வுகளின் உச்சம் இந்த காதல், உணர்வுகளின் உச்சம் இந்த காதல். இதை ரசித்து ருசிப்பது என்றால் காலம் போதாது. யுகம் கடந்தாலும் நேரம் என்பது கொஞ்சம் தேவையாகத்தான் இருக்கும் காதலில் மட்டும்.

இரவோடு இதய மகிழ கேட்டு ரசிப்போம். இது கொடைப்பன்மனையின் உருப்பிளியாண்டில் கொடைத்தஞ்சல். வார்த்தைகளை தேடி கண்டுபிடிப்பதும் தேடிய வார்த்தைகளை பேசாமல் இருப்பதும் என காதல் மௌனத்தில் இருக்கும். மௌனமாயிருப்பது இந்த இதழ்கள்தான். விழிகள் இல்லையே.

இரவு பொழுதை இசையால் நினைத்த நிறைவோடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே. வரும் நிகழ்ச்சி நினைவே சுகம் திருப்பூர் மாவட்ட நேர்களுடன். உங்களுடன் தனசேகரன்.

0: நாடி நாளும் உங்களை நாடி கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழுங்கள்.
1: இனிய வணக்கம் நேயர்களே, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. சில நினைவுகள் காலம் கடந்தாலும் மனதை விட்டு அகலாது. சில பாடல்கள் கேட்ட அந்த நொடியிலேயே நம்மை மீண்டும் அழகான நாட்களுக்கே அழைத்துச் செல்லும். நாம் இனி கேட்டு ரசிக்கலாம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். இன்னைக்கு எந்த மாவட்ட நேயர்களை சந்திக்க போறோம்? ஆயத்த ஆடைத்தொழில் பின்னலாடை தலைநகரம் என அழைக்கப்படும் நகரம், உலகம் முழுவதும் ஆடைகள் இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தொழில் வளம் மிக்க நகரம். என்ன மாவட்டம் நமக்கு நினைவுக்கு வருங்க? நம்ம திருப்பூர் மாவட்டம் தாங்க. வாங்க திருப்பூர் மாவட்ட நேயர்களே, அறிமுக நேயர்கள் 24/24/24 வழக்கமான நேயர்கள் 24/24/29 முன் இணைப்பிற்கு 04/54/2. உங்களுடன் நான் தனசைக்கிறேன்.

0: வணக்கம் சார்.
1: ஐயா எங்கிருந்து பேசுறீங்க? ஐயா
0: திருப்பூர் மாவட்டம் நத்தக்கடையூர் பழைய கோட்டையிலிருந்து பேசுறோம் சார். ஜோதிராசன்.
1: ஜோதிராசன், உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
0: ஊரெல்லாம் முன் பாட்டு சேனல் இருந்து ஊரெல்லாம் முன் பாட்டு தான் உள்ளத்தையும் பாட்டு வேணும் சார்.
1: இதோ உங்களுக்காக பாடல்.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம், திருப்பூர் மாவட்ட நேயர்களுடன். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் சார். சார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: சார், திருப்பூர் மாவட்டம் அவினாசி தாலுகா.
0: அவினாசி தாலுகா. உங்க பேருங்க சார்? சேகர் பேசுறீங்க சார். உங்களுக்கு என்ன பாட்டு வேணும் சார்?
1: ஜெய் சேகர்.
0: ஜெய் சேகர். உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மூடு பணியிலிருந்து.
0: மூடு பணியிலிருந்து. இது உங்களுக்கான பாடல்.

0: நம் கோடை பண்பலையின் நேரம் 10:17. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம் சார். எங்கிருந்து பேசுறீங்க சார்?
1: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் மற்றும் அலங்கையத்திலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சார்.
0: அலங்கையத்திலிருந்து மணிகண்டன் சார், உங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
1: மாப்பிள்ளை படத்துல ஒரு சாங் போடுங்க.
0: ஓகேங்க சார், நன்றி. உங்களுக்கான பாடல் சார்?

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடைப்பண்பலை 100.5 நினைவே சுகம். திருப்பூர் மாவட்ட நேயர்களுடன் வாங்க. திருப்பூர் நேயர் மாவட்ட நேயர், ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் சார்.
1: ஐயா, எங்கிருந்து? நாகராஜ், ராயபுரம்.
0: நாகராஜ், ராயபுரம். ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும் ஐயா?
1: முள்ளும் மலர் படத்துல,
0: முள்ளும் மலர் படத்துல இருந்து செந்தாளும் போவேன் ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ கேட்டு மகிழுங்கள்.

0: நம் கோடை பண்பலை 100.5 இன்று இரவு 11 மணிக்கு கேட்கலாம் இரவு சிறகு. வாங்க, அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்தீங்க?
1: பகலுக்கு சூரியனாம், இரவுக்கு சந்திரனாம், நம் இரு செவிகளுக்கு கோடை பண்பலை 100.5. ஐயா வணக்கங்க. ஐயா
0: வணக்கங்க. ஐயா யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? ஐயா
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்ல இருந்து முத்துராமனுங்க. ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோங்க. ஐயா நீங்க எப்படி இருக்கீங்க? ஐயா
1: நாங்க அனைவரும் ரொம்ப சூப்பரா இருக்கு.
0: சரிங்க ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க? ஐயா
1: ஐயா பாத்தீங்கன்னா, நேர் உறவுகளுக்காக பாத்தீங்கன்னா, கேளடி கண்மணி படத்துல இருந்து நீ பாதி நான் பாதி கண்ணே, அருகில் நீ இன்று தூங்காது கண்ணே, எங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம்
0: உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்குங்க. ஐயா

0: 100.5 வரும் சனிக்கிழமை ஆகஸ்ட் 15 என்று இரவு 8 மணிக்கு நாமக்கல் பாச்சல் ஞானமணி பொறியியல் கல்லூரி மாணவர்களின் கலகலப்பான பங்கேற்பில்
1: நீங்க பாட்டு நல்லா பாடுவீங்களா?
2: முத்து முத்து ஆசை முடித்து வைத்த ஆசை

0: சின்ன சின்ன ஆசை,
1: சிறகடிக்கும்
0: ஆசை.
1: ரைட், சூப்பர் சூப்பர், அருமையா பாடுனீங்க.
2: சுதந்திர தின சிறப்பு இளமை பேசுகிறது.

0: மனதை வருடும் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். வாங்க, அடுத்த நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: திருப்பூர் மாவட்டம்.
0: திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பேசுறீங்க ஐயா, உங்களோட பேர் என்னங்க ஐயா?
1: ராமயம் அர்ஜுன்.
0: அர்ஜுனன் ஐயா. ஐயா, உங்களுக்கு என்ன பாடல்?
1: எனக்கு பொல்லாத அதோ வாராடி.
0: ஐயா, உங்களுக்கான பாடல் வருது, கேளுங்க ஐயா.

0: நம் கோடை பண்பலையின் நேரம் 10:39. வாங்க, அடுத்த நேயர் எங்கிருந்து?
1: இனிய இரவு வணக்கம் சார்.
0: இனிய என்ன இரவு வணக்கம் அம்மா. அம்மா எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
1: திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் நாகமணிப்பட்டியிலிருந்து ராதாமணி பேசுறேன் சார்.
0: ராதாமணி அம்மா, உங்களுக்காக என்ன பாடல் வேணும்?
1: சொர்க்கத்தின் வாசற்படி. உன்னை சொல்லப்பட்ட பிள்ளைப்படத்திலிருந்து சொர்க்கத்தின் வாசற்படி அந்த பாடல் வேணும்.
0: இதோ உங்களுக்கான பாடல்மா.
1: நன்றிங்க சார்.

0: இரவு பொழுதை நேய உயர் உறவுகளின் விருப்ப பாடல்களோடு கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வருக வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா?
1: உறங்க நினைக்கும் விழிகிடிக்கும், உறங்க நினைக்காத நினைவுகளுக்கும் தாளாட்டு பாடும் நினைவே சுகம் நிகழ்ச்சியில் இணைவது காங்கேயன், ஓடப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன்.
0: ரவிச்சந்திரன் ஐயா, உங்களுக்கு என்ன பாடல் வேணுங்க ஐயா?
1: அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து 1000 தாமரை மொட்டுக்கலை
0: ஐயா, உங்களுக்கான பாடல் இதோ.
1: நன்றி.

முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.

0: மனதிற்கு இனிமையான பாடல்களுடன் வலம் வந்து கொண்டிருக்கிறது நினைவே சுகம். வாங்க அடுத்த நேயர்.
1: திருப்பூர் மாவட்டம்,
0: திருப்பூர் மாவட்டம்.
1: ராமசாமி ஐயா வணக்கங்க.
0: ஐயா வணக்கங்க. ஐயா உங்க பேருங்க? ஐயா
1: திருப்பூர் மாவட்டம் புலவாடி ராமசாமி.
0: ராமசாமி ஐயா உங்களுக்காக என்ன பாடல் வேண்டும்?
1: நானும் ஒரு தொழில் படத்துலங்க, ஆயிரத்தில் நீ ஒருத்தன் அப்படின்னு ஒரு பாட்டு.
0: ஐயா உங்களுக்கான பாடல் வந்துகிட்டு இருக்கேங்க ஐயா.

0: நிகழ்ச்சியின் நிறைவான தருணத்திற்கு வந்துவிட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவான நேயர் என்ன பாடல் கேட்கிறார் என பார்க்கலாம். வாங்க. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்க.
0: வணக்கம் அம்மா, எங்கிருந்து பேசுறீங்க அம்மா?
1: நான் திருப்பூர் காவிரி பாளையத்திலிருந்து அம்பிகா பேசுறேங்க.
0: அம்பிகா அம்மா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
1: கரகாதக்காரன் படத்திலிருந்து ஊரை விட்டு ஒரு வந்த பாடல், ரொம்ப பிடிக்கும், கொடுத்துருங்க.
0: ஓகேங்கம்மா, உங்களுக்கான பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது.

போல கட்டுல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலையா?

இதுவரை கேட்டு ரசித்தோம் கோடை பண்பலை 100.5 நினைவே சுகம். திருப்பூர் நேயர் மாவட்ட நேயர்களுடன் நிகழ்ச்சியில் பாடல் கேட்ட நேயர்களுக்கும் நிகழ்ச்சியோடு பயணித்த நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துகளும். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் தனசேகரன். வரும் நிகழ்ச்சி இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. நன்றி நேயர்களே.

இனிய இரவு வணக்கம் நேர்களே. அழகான இரவு பொழுது, அப்படி இப்படின்னு இங்கும் அங்கும்னு மின்னும் நட்சத்திரங்கள், குளிர் காற்று, கொஞ்சமொழி பேச என இரவு அழகாக தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு அப்படின்னு கவலைப்பட்டாலும், இன்னைக்கு மாதிரி சூப்பரான நாள் இல்லை அப்படின்னு சந்தோஷப்பட்டாலும், இன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஆனால் நாளைக்கு வரும், அது சிறப்பாக வரணும் இல்லையா? கவலைகள் மறந்து நல்லா தூங்கி எழுந்திரிச்சா தான் நாளைய பொழுது புத்துணர்வாக இருக்கும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும்ல, சந்தோஷமாக இருக்க பாட்டு கேட்கணும், தூங்க போவோம். கேளுங்க கொடை பன்மலை 100.5 இடைவிடா இன்னிசை மெட்டுக்களோடு இரவு சிறகு. இனிய இரவு வணக்கம் நேர்களே.

இதுவரை கேட்டு ரசித்தும் கொடை பன்மலையின் 100.5 இரவு சிறகு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் லக்ஷ்மி. நன்றி நேர்களே. நம் இனிய கோடை பன்மலையின் 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள். நாளை காலை 5 மணிக்கு அருள் மாலை, 5:55 நமது இன்றைய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வசந்த விடியல், இதில் பொதுமறை பொழிவு இடம்பெறும். 6:25 ஆலய உலா. 6:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் வசந்த விடியல். இதில் சேவை செய்திகள், கோவில் விழா தகவல்கள் இடம்பெறும். 6:35 கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம். காலை 7 மணிக்கு சுகமான காலை, இதில் வேளாண் செய்திகள் இடம்பெறும். 7:20 பாட்டும் பதமும். 7:30 கேட்கலாம் சுகமான காலை. 7:35 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார். 7:45 பிருத்திவி விமன்ஸ் இன்னர்வரின் இஞ்சு அஞ்சு. காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் தர்மபுரி மாவட்ட நேர்களுக்காக. 8:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள். 8:30 பைக்கிங் பனின்ஸ் அண்ட் ட்ரீப்ஸின் மனதோடு ராகம். 8:50 சைபாலின் இஞ்சு ஒரு தகவல். காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். இன்றைய தலைப்பு மது இல்லா வாழ்வு மகிழ்வான வாழ்வு. சிறப்பு விருந்தினர் துளிர் மனநல மருத்துவமனையின் மனநல மருத்துவர் ஏ வெங்கடேஸ்வரன் அவர்கள். நெறியாளுகை செய்கிறார் மயிலப்பன் அவர்கள். 9:30 கேட்கலாம் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில். 10 மணிக்கு பன்மலை வானவில் இந்தியாவில் புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் கவிதையும் கானமும். 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். 11:30 புதிய அனுபவம் எப்பொழுதும் சிவா டெக்ஸ்டைல்ஸின் பாட்டு பட்டாளம். 12 மணிக்கு மகளிர் நேரம். இன்றைய விளையாட்டு கண்டுபிடி கண்டுபிடி. 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவளை மீளவழி. பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை. 2 மணிக்கு வெஞ்சார் வந்தார். சிறப்பு விருந்தினர் ஈரோடு மாவட்டம் கௌசல்யா தேவராஜ் அவர்கள். 3 மணிக்கு உயிரெழுத்து சிவகாசி மாவட்டம் சுதா சந்திரன் அவர்களின் தெரிவில். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ணத்தூரிகை. 4:30 கேட்கலாம் புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்கள், மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வண்ணத்தூரிகை. மாலை 5 மணிக்கு இடைக்கால இன்னிசை கீதங்களோடு சித்திர செவ்வானம். 5:30 கேட்கலாம் வைக்கிங் பனின்ஸ் அண்ட் பிரீப்ஸின் சித்திர செவ்வானம். 5:40 நாவல் நேரம். 5:55 ஆலய தரிசனம். மாலை 6 மணிக்கு கதம்ப மலர்கள். 6:05 புமெக்ஸ் பனின்கள் ஜட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7:00 நேய உறவுகளின் விருப்ப பாடலோடு ஆசையில் ஒரு குக்கு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8:00 இளமை பேசுகிறது பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக. 9:00 கொடைத்தஞ்சல், 10:00 நினைவே சுகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களுக்காக. 11:00 இடைவிடா இன்னிசை கீதங்களோடு இரவு சிறகு. இவையாகும் நமது கொடை பன்மலை 100.5 நாளை வளம் வர இருக்கும் நமது நிகழ்ச்சிகள்.

அனுபவித்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்காக மடலேறத் துணியாத பெண்மையின் பெருஞ்சிறப்பைப் போல வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 1137, அதிகாரம் 4, துற உரைத்தல்.

0: அனுபவித்தாலும் அதை வெளிப்படுத்துவதற்காக மடலேறத் துணியாத பெண்மையின் பெருஞ்சிறப்பைப் போல வேறு எதுவும் இல்லை. குறள் எண் 1137, அதிகாரம் 4, துறவுரை.
1: நமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் அதிகாலை 4:51 நமது வளமையான அலைவரிசை கோடை பண்பலை 100.5 கேட்டு மகிழலாம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.

புத்தம் பொலிவுற பிறந்துள்ள இந்த நாள் நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான நாளாக அமைய வாழ்த்துகிறது உங்கள் கோடைப்பண்பலை 100.5. இன்று சகவருடம் 1948, சிராவண 22, பராபவ ஆடி 28, திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13 தேதி வியாழக்கிழமை, நேரம் காலை 4:57.

கடவுளை நோக்கி எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வாழ்க்கையை ஒளிர செய்யும் ஒரு புதிய தொடக்கம். பாதைகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை, தேவையாவுமே சிறப்பாய் அமையும். இறைவனை போற்றி புகழ பக்தியில் திளைக்க கோடை பண்பலையின் ஒரு பிள்ளையாய்ந்தில் இப்பொழுது வருகிறது அருள் மாலை. நிகழ்ச்சியோடு ஜி மேரி.

கோடை பண்பலையின் 1.5 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது அருள்மாலை. நேரம் 5:23. வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.